0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 6 மணி. இறைவன் எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கின்றார். படித்தவன் படிக்காதவன், வல்லவன் இளைத்தவன், தன்னை மதிப்பவன் மதிக்காதவன், நல்லவன் பொல்லாதவன் என்று அனைத்திற்கும் சாட்சியாக நடுவில் நிற்கின்றான். அனைவரையும் அனைத்தையும் சமமாக ரட்சித்து காக்கின்ற இயல்புடையவனாய் திகழ்கின்ற இறைவனது புகழ் பாடுவோம். வள்ளலாரின் நல்வாக்கு கிணங்க இறை சிந்தனையில் நாம் லயிப்போம்.
2: அருள்மணி மாலை
1: நிகழ்ச்சி வாயிலாக. நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலை. கீதப்பிரியன் எழுதிய பாடலுக்கு இசை டி கே புகழேந்தி.
3: வெற்றியெல்லாம் தருவான் பெறமுகத்தான், வெற்றியெல்லாம் தருவான் பெறமுகத்தான், அந்த விண்ணவரும் போற்றும் ஐங்கரத்தான் என்றும், வெற்றியெல்லாம் தருவான் பெறமுகத்தான், அந்த பின்னவரும் போற்றும் ஐங்கரத்தான் என்றும், வெற்றியெல்லாம் தருவான் பெறமுகத்தான்.

தருவான் இளமுகத்தான். அந்த பின்னவரும் போற்றும் ஐங்கரத்தான் என்றும் வெற்றி எல்லாம்

அஞ்சனி மைந்தர். ஆஞ்சநேயரின் புகழ் பாடி வந்த அந்த பாடல் அருணகிரி இசையமைத்து பாடியிருந்தது. பாடலை எழுதியிருந்தார் மதுராந்தகம் குமார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இணைந்திருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் பிரபாகர் பாடியுள்ள பாடலை.

நுண்மைக்கும் அரிய நுண் உணர்வாக விளங்கும் நாராயணனை பொது நின்ற பொன்னன்கழல் சரண் புகுந்தோம் ஒழித்த பாடல் கேட்டு நாம் கேட்ட அந்த பாடல் இளையராஜா குரலில் ஒழித்தது கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். ஒலிக்கவிருக்கும் பாடல் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்க இருக்கிறது கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:23.

விழிக்கும் செல்லும் வழிக்கும் துணை புரியும். ஐயனாம் ஐயப்பனின் புகழ் பாடி வந்த அந்த பாடல் கேஜி ஏசுதாஸ் குரலில் ஒலிக்க கேட்டோம். பாடலுக்கு இசை ஆலப்புழா ரங்கநாத். நேரம் 6:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.

0: அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தித்திக்கும் சொல்லோடு சுவைசேர் இசை கலந்த இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். மாறா இறையருளால் உள்ளம் திளைத்துக் கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் ஜிக்கி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. பாடலுக்கு இசை டி ஏ கல்யாணம்.

சொல் பொருள் நயமிக்க இறையொருள் போற்றும் பக்தி பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நிகழ்ச்சிக்கு நிறைவாக நாம் கேட்கலாம் ஏஆர் ஷேக் முகமது பாடியுள்ள பாடலை. அப்துல் ரஹ்மான் எழுதிய பாடலுக்கு இசை டி கே ராமமூர்த்தி.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எல்லோரும் இணைந்து கேட்டுட்ருக்கோம். இறையருள் நாடினோம், இறை இன்பம் நாடினோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட்டிஸ்லேருந்து ஹயத் பாஷா, ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, அன்புராணி, மேலப்பேடு தயாளன், புனியனோட வண்ணை கணேசன், சரவண ராமலிங்கம், பன்னீர்செல்வம், முகமது மியான், வலங்கைமான் ஆட்டோ துரை, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, பிரபாகரன் பிரியதர்ஷன், ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், முருகேசன், சோமசுந்தர பிரபு, தேனியிலிருந்து ராம், ஹரிராம், கருணாநிதி வீரநல்லூர் அந்த இடத்துலேருந்து அவங்களும் பதிவிட்டிருக்காங்க, கதிரவன் வாரியங்காவல்லிருந்து, தாமலேரி முத்து சரவணன் அப்படிங்கிறவங்க, புதுச்சேரி கோவிந்தப்பட்டி வீரமணி பாலன், முரளிதரன் விழுப்புரம், NMP நச்சுப்பிள்ளை எல்லோருமே இணைந்து கேட்டுட்ருக்கோன்னு பதிவிட்டிருக்காங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. இறையொருள் நாடி செய்யும் செயல் அனைத்திலும் செம்மை எய்திடுவோம். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நேரம் 6:44 நிமிடம் 45 நொடி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளன. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின் போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துகள் தொடர்பாக பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஷ் அப்போது குறிப்பிட்டார். சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 அம்ச திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதன்முறை மற்றும் இளம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதை அதிகரிக்கும் வகையில் நகர்ப்புற பகுதிகள் மற்றும் பெருநகரங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான இந்த சிறப்பு முகாம்கள் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளருமான டாக்டர் ஜி எஸ் சமீரன் தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள 4079 வாக்குச்சாவடி மையங்களிலும் இப்பணிகள் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சலை தடுக்க அரசு சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளில் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், தங்களுடைய வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காமல் தூய்மையுடன் பராமரிக்க வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நேற்றிரவு பயணவழி உணவகம் ஒன்றில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அங்கு தரமற்ற உணவுகள் விற்பனை செய்வதை அறிந்து அந்த உணவகத்தின் உரிமையாளர் மீது சட்டரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தையின் தாய் தமிழ்நாட்டில் பிறந்து திருமணமாகி வெளிமாநிலத்திற்கு சென்றிருந்தாலும் அத்தாயின் பெற்றோர் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவர்களாக இருந்து அதற்கான உரிய ஆவண ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கும் இத்திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு பொருந்தும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த

திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட தோழி விடுதிகள் திட்டத்தை பாராட்டி உலக வங்கி வெளியிட்டுள்ள கட்டுரையை அவர் பகிர்ந்துள்ளார். அத்துடன் பழங்குடியினர் நலத்துறையால் நடத்தப்படும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களில் 20% பேர் நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ளனர் என்றும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16 முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிராந்திய இணைப்பு திட்டம் காலாவதியாவதை ஒட்டி இந்த விமான சேவைகள் நிறுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இம்மாதம் 25 முதல் சேலத்திலிருந்து சென்னைக்கு நாள்தோறும் 2 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், தஞ்சாவூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா கானா இடையே வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கானாவில் கையெழுத்தானது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் 2 விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஃப்ளை துபை விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 94 ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் இன்று மாலை 4 வரை குடிநீர் விநியோகிக்கப்படாது என்று ஆணையர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணியை இம்மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் பெறப்பட்ட 84 புகார் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18 முதல் 24 தேதி வரை நடைபெறவுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா தர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட்கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ் இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட்கணக்கில் போலந்தின் ஓர்னிகா அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10 தேதி நடைபெறவுள்ளன. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இசைத்தேனை தந்தாயே.
1: நேரம் 6:56. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. இன்றைய தினம் குறித்த, இந்த வாரம் குறித்த நிறைய தகவல்கள்லாம் நம்மளுக்காக இருக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில. 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா குறித்த தகவலை கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல். இரவு 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். இப்படி விதவிதமான வண்ணமயமான நிகழ்ச்சிகள் மூலம் நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

ஏழு மணி. நிமிர்ந்து நிற்க முதுகு இருக்கும் பொழுது சாய்ந்து கொள்ள தோல் எதற்கு? ரொம்ப தனிமைக்கு வாழ்ந்த ஒருத்தங்களுடைய வரிகள் தான் இது. இந்த ஒரு நல்ல செய்தியோட நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை துவங்கலாம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பிற முக்கிய நிகழ்வுகள் கொண்டாடும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: காதல் என்ற படத்திலேருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஷாலினி சிங், வித்யா, மலர், மலையம்மா இவங்களாம் பாடியிருந்த பாடல். நான் முத்துக்குமார் எழுதியிருந்த பாடலுக்கு இசை ஜோஷ்வா ஸ்ரீதர். நேரம் 7:06. நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் வாரம் குறித்த நிறைய தகவல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம கேட்கலாம் தீண்டாமை ஒழிப்பு வாரம் குறித்த தகவல்களை. இந்த தகவல்களை எழுதி வழங்கியிருக்காரு ஆர்ஜே கஜராஜன்.
1: இன்னைக்கு என்னோட பிறந்தநாள்ரா. கோயிலுக்கு போயிட்டு அங்க உதவி தேவைப்படுறவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீயும் வரியா?
2: சூப்பர்டா, முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துகள் நண்பா, நல்ல எண்ணம். வா போலாம்.
1: அண்ணா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், இதோ சாப்பாடு எடுத்துக்கோங்க.
2: டேய், ஏன் கையில கொடுக்காம தூரத்துல வைக்கிற?
1: அவங்களுக்கு உதவி தேவைப்படுது. ஆனா அவங்கள தொட்டா ஏதாவது நமக்கு ஆகிடுமோனுதான்.
2: ஏன் அப்படின்னு நினைக்கிற? அவங்களுக்கும் நம்மளை போலவே உணர்வுகள் இருக்கு. அவங்களுடைய தோற்றத்தையோ வாழ்க்கை நிலையோ பார்த்து நாம அவங்கள தள்ளி வைக்க கூடாது. உதவி செய்யும் போது கூட மரியாதையோட கொடுக்கறது தான் உண்மையான மனிதநேயம்.
1: உண்மைதான்டா. உணவு கொடுக்கறது மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்த்து கொடுக்கணும். உதவி தேவைப்படுவோர் யாராக இருந்தாலும்
2: அவருடைய மனித மாண்பை மதிப்போம்,
1: தீண்டாமையை ஒழிப்போம்,
2: பாகுபாட்டை அகற்றுவோம்,
1: மனிதநேயத்தை வளர்ப்போம்.

0: இல்லாமை ஒழிப்பு வாரம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியிருந்தனர் நாகராஜ் சுதாகர், ஆர்ஜி நாகராஜ் சுதாகர்.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசை பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு குலிக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன், இந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நேரம் 7:10.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். 4 Students என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. ஜெர்சி கிஃப்ட் இசையமைத்து பாடியுள்ள பாடல். பாடலை எழுதியிருக்காங்க பழனி பாரதி.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில்

0: இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, துருக்கியின் தோகா கட்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார். 5G 6G, அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்புகள், செமி கண்டக்டர்கள் உள்ளிட்ட துறைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. டிஜிட்டல் சூழலில் உருவாகும் வாய்ப்புகள் குறித்து ஆராய்வது தொடர்பாக உலகளாவிய தொழில்நுட்ப நிபுணர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், புத்தொழில் நிபுணர்கள், முதலீட்டாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோர் கலந்துரையாட உள்ளனர். இந்த மொபைல் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 150,000 பேர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக சங்கம் இடையேயான மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இம்மாநாட்டில் சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறினார். இந்தியாவுடன் பல்வேறு வகையான ஒப்பந்தங்களை மற்ற நாடுகள் மேற்கொண்டுள்ளதாகவும் இது தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கையே ஒரே வழிமுறை என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரவும் அமைதியை ஏற்படுத்தவும் ரஷ்யா உக்ரைன் இடையே இந்தியா தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். இவ்விவகாரத்தில் இந்தியாவின் முயற்சியை ரஷ்யாவும் உக்ரைனும் பாராட்டியுள்ளதாக ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை விடுவிக்க ரஷ்ய தரப்புடன் மத்திய அரசு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். ரஷ்ய ராணுவத்தில் 259 இந்தியர்கள் சேர்ந்ததாகவும் அவர்களில் 139 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு அபுதாபி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் கானா பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கானாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், கானா வெளியுறவு அமைச்சர் திரு சாமுவேல் ஒகிட்ஸ்டோ முன்னிலையில் வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கானாவில் தக்காளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அதிக மகசூல் தரும் தக்காளி ரகங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ஆலோசனை அளிக்கவுள்ளது. இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆகாஷவாணிக்கு அளித்த பேட்டியில், நாட்டை பாதுகாக்க இந்திய விமானப்படை எப்போதும் விழிப்புடனும் அர்ப்பணிப்புடனும் இருப்பதாக கூறினார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை விமானப்படையின் சக்தியை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் அதன் திறனையும் வெளிப்படுத்தியது என்று அவர் கூறினார். நெருக்கடியான தருணங்களில் நாட்டிற்கும் மனித சமூகத்திற்கும் விமானப்படை சேவையாற்றுவதாக விமானப்படை தலைமை தளபதி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்காக தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான இந்தியர்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் நாட்டின் மாற்றத்தில் பங்கேற்றதாலும் முன்னேற்றங்கள் அனைத்தும் சாத்தியமானதாக பிரதமர் கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆகியோரும் தமக்கு வாழ்த்து தெரிவித்ததற்கு

0: பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 அம்ச திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின்போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துக்கள் தொடர்பாக பதிலளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஷ் அப்போது குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பதை தடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் இந்தியா இத்தாலி இடையேயான பணிக்குழுவின் 2வது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் இரு நாடுகளின் தீவிரவாத எதிர்ப்பு அமைப்புகள் பங்கேற்றன. அப்போது கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய தீவிரவாதம் உட்பட தீவிரவாதத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் கண்டித்தனர். போதைப்பொருள் கடத்தல் உட்பட உலக அளவில் ஏற்பட்டு வரும் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒத்துழைப்பது தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை, உலகளாவிய தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளில் தீவிரவாத எதிர்ப்புக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதன் அடுத்த கூட்டம் இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் 2 விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அபுஹா விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொராக்கோ மற்றும் அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 28 பேர் காயமடைந்ததாகவும் சவுதி அரேபிய நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் கிங் காலித் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சூடான் நாட்டைச் சேர்ந்த 1 கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறியுள்ளனர். இதற்கிடையே ஏமனில் செங்கடல் கடற்கரை பகுதியில் கடந்த மாதம் ஹவுதி படையினர் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் மீட்பதற்காக சவுதி அரேபியாவும் ஏமன் படைகளும் கூட்டாக தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதலில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ் இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் ரித்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் போலந்தின் வெரோனிகா அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கு இடையேயான 1வது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25:10. கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டத்தோடு நம்ம இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இந்திய விமானப்படை தினம், இது குறித்த தகவல்களை இப்ப நம்ம கேட்கலாம்.

0: மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். அக்டோபர் 8 தேதி ஒரு ஸ்பெஷலான டே, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே. ஒரு விமானம் வானத்துல பறக்கிறத பார்க்கும்போது நமக்கு அது ஒரு அழகான காட்சி. ஆனா அந்த காக்பிட்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு அது மிகப்பெரிய பொறுப்பு. கீழே இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட பாதுகாப்பு அவங்களோட டியூட்டி. இயற்கை பேரிடர்கள் நடக்கும் போதும் நிவாரண பணிகள்ல ஏர்ஃபோர்ஸ் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேவை எப்போத்துல இருந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 8 1932 இருந்துதான் இந்த நாளை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்னு உருவாக்குனாங்க. ஆரம்ப காலத்துல இது ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற பெயர்ல இயங்கிட்டு வந்துச்சு. இந்தியா குடியரசானதுக்கு அப்புறமா ராயல் அப்படின்ற வார்த்தை நீக்கப்பட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மோட்டோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபா ஸ்பார்சம் தீப்தம், டச் த ஸ்கை வித் க்ளோரி அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். சோ இந்திய விமானப்படை மட்டும் இல்லைன்னா நமக்கு நிறைய பாதுகாப்பு பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்ல, இவங்களாலதான் இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது நிவாரண பணிகள்ல இவங்க ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஃபைட்டர் ஏர்கிராப்ட் மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட், ஹெலிகாப்டர்ஸ், ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆபரேஷன்ஸ், சர்வைலன்ஸ் மாதிரி பல பணிகள்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. நம்மளோட தேசத்தோட எல்லைகள் தரையில மட்டும் இல்ல வானத்திலயும் இருக்கு. அந்த வானத்தை காக்குற ஒவ்வொரு வீரருக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே வாழ்த்துக்கள். நம்ம வானோ அவங்களோட காவல்ல.
1: இந்திய விமானப்படை தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியிருந்தாங்க ஆர்ஜி சுபாஷினி.

0: நண்பன் என்ற படத்தின் பாடல் ஒலிக்க கேட்டோம். ஆலாப் ராஜு குரல்ல கேட்ட அந்த பாடல் கார்கி எழுதியிருந்தது. பாடல் கேஸ் ஹாரிஸ் ஜெயராஜ். நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: வனவிலங்குகள் மற்றும் இயற்கை சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 முதல் 8 வரை தேசிய வனவிலங்கு வாரத்தை கடைபிடிக்கிறது. இந்த வாரம் தனிப்பட்ட உயிரினங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்விடங்கள், பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழலியல் சமநிலையை பாதுகாப்பதன் பரந்த தேவையை புரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாக அமைகிறது. துண்டிக்கப்பட்ட காடுகள் மற்றும் வாழிடங்களை இணைத்து வனவிலங்குகள் பாதுகாப்பாக செல்ல வழிவகுத்தல், மனித வனவிலங்கு மோதல்களை குறைத்தல் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இதுதான் இந்த வனவிலங்கு வாரத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த ஆண்டின் கருப்பொருள், வாழிடங்களை இணைப்போம், செழிப்பான வனவிலங்குகளை பெறுவோம். கனெக்டிங் ஹேபிடேட்ஸ், த்ரைவிங் வேர்ல்ட் லைஃப்.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.
2: வனவிலங்குகள் வார விழா, இந்த தகவல்களை எழுதி வழங்கியிருந்தார் ஆர்ஜே சரவணன் அவர்கள். நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட நம்ம ஒரு க்வெஸ்சன் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் இந்தியா உலக அளவில் எந்த இடம் வகிக்கிறது அப்படின்ற கேள்விதான். இதற்கான பதில்களை நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ்லேயே, அங்கே ஃபேஸ்புக்கில் இருக்க கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் டைப் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் போஸ் என்ற படத்தில் இருந்தால் பாடல் ஒலிக்கிறதுக்காக தயாராக இருக்கு. கே கே அண்ட் ஸ்ரேயா கோஷல் இவங்களாம் பாடியிருக்கக்கூடிய பாடல் நான் முத்துக்குமார் எழுதியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்கலாம் உலக பார்வை தினம் குறித்த தகவல்களை. எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜே சுதாகர் அவர்கள்.

இனிய வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் உலக பார்வை நாள். இந்த நாளில் கண் ஆரோக்கியமும் அதன் விழிப்புணர்வும் பற்றிய சிற்றுரை கேட்கலாம். மனித உடலின் மிக முக்கியமான உணர்வு உறுப்புகளில் கண்கள் முதன்மையானவை. உலக அளவில் தவிர்க்கக்கூடிய பார்வை குறைபாடுகள் மற்றும் பார்வை இழப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது வியாழக்கிழமை உலக பார்வை நாள் அதாவது வேர்ல்டு சைட் டே என கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச பார்வை இழப்பு தடுப்பு முகமை IABP மற்றும் உலக சுகாதார அமைப்பு WHO ஆகியவை இணைந்து விஷன் 2020 இயக்கத்தின் கீழ் இந்நாளை உலகளவில் ஒருங்கிணைத்து வருகின்றன. வரலாற்று பின்னணி. 2000 சர்வதேச லயன்ஸ் அமைப்பின் சைட் ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தின் மூலம் உலக பார்வை நாள் முதன் முதலில் தொடங்கப்பட்டது. பின்னர் உலக சுகாதார அமைப்பின் பங்களிப்போடு இது உலகளாவிய விழிப்புணர்வு நாளாக உருவெடுத்தது. உலக அளவில் சுமார் 220 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஏதேனும் ஒரு வகையான பார்வை குறைபாட்டுடன் வாழ்கின்றனர் என்றும், அதில் பாதிக்கும் மேற்பட்ட பார்வை குறைபாடுகளை ஆரம்ப கட்ட கண்டறிதல் மற்றும் சிகிச்சையின் மூலம் முற்றிலும் தவிர்க்க முடியும் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. முக்கிய காரணங்களும் தடுப்பு முறைகளும். பார்வை இழப்பு மற்றும் பார்வை மங்கலுக்கு பல்வேறு மருத்துவ காரணங்கள் உள்ளன. முக்கிய காரணங்கள் புரை நோய் அதாவது கேட்ராக்ட், அழுத்த கண் நோய் அதாவது குளுக்கோமா, நீரிழிவு நோயினால் ஏற்படும் விழித்திரை பாதிப்பு அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி மற்றும் குழந்தைகளிடம் காணப்படும் பார்வை தூர குறைபாடுகள் அதாவது ரெஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஆகியவை முதன்மையான காரணங்களாகும். தடுப்பு வழிகள். 40 வயதை கடந்த அனைவரும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது கண் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் விழித்திரையை தவறாமல் பரிசோதிக்க வேண்டும். கணினி மற்றும் மொபைல் திரைகளை தொடர்ந்து பயன்படுத்துவோர் 20-20-20 அதாவது 20-20-20 என்ற விதியை ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் 20 அடி தூரத்தில் உள்ள பொருளை 20 வினாடிகள் பார்ப்பது என்ற வகையில் பின்பற்றுவது கண் சோர்வை தடுக்கும். சமூக பொறுப்பும் விழித்திரை தானமும். பார்வை குறைபாடு என்பது ஒரு தனி நபரின் ஆரோக்கிய பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் பொருளாதாரத்தையும் வளர்ச்சியையும் பாதிக்கும் காரணியாகும். குறிப்பாக பள்ளி குழந்தைகளிடம் உள்ள பார்வை குறைபாடுகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கண்ணாடிகள் வழங்குவது அவர்களின் கல்வியை உறுதி செய்யும். மேலும் இறந்த பிறகு தானம் செய்யும் விழித்திரை தானம் கார்னியல் டொனேஷன் பற்றிய விழிப்புணர்வை சமூகத்தில் பரப்புவதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். நிறைவாக, பார்வை என்பது இயற்கை நமக்கு அளித்த மாபெரும் கொடை. கண்கள் உடலின் ஜன்னல்கள் மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கையின் வெளிச்சம். கண்ணொளி காப்போம், பிறர் கண்ணீர் துடைப்போம், உலகை காண கண் கொடுப்போம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு இணைந்து கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி.
2: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்கலாம் உலக விண்வெளி வாரம் குறித்த தகவல்களை. இதை எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜி உமா அவர்கள்.

வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக் அக்டோபர் 4 முதல் 10 வரை. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 தேதி வரை உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 1999 ஆண்டு இந்த விண்வெளி வாரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த தேதிகள் மனித வரலாற்றில் மிக முக்கியமான இரண்டு நிகழ்வுகளை நினைவு கூறுகின்றன. முதல் நிகழ்வு 1957 ஆண்டு அக்டோபர் 4 நாள் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை கோளான ஸ்பூட்னிக் 1 விண்வெளியில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இரண்டாவது நிகழ்வு 1967 ஆண்டு அக்டோபர் 10 நாள் விண்வெளி ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. இந்த ஒப்பந்தம் விண்வெளியை அமைதியான முறையில் ஆய்வு செய்வதற்கான விதிகளை வகுத்தது. இன்றும் விண்வெளி என்பது வெறும் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி களம் மட்டுமல்ல, அது நம் அன்றாட வாழ்வோடு கலந்துவிட்டது. நாம் கையில் வைத்துள்ள மொபைல் போன் முதல் வானிலை முன் அறிவிப்பு வரை எல்லாவற்றிற்கும் விண்வெளி தொழில்நுட்பமே அடிப்படை. இத்தகைய விண்வெளி அறிவியலை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த வாரத்தின் முக்கிய நோக்கமாகும்.

0: நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான் இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
1: கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 7:45.
2: छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।

0: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சற்று முன் நம்ம கேட்ட அந்த பாடல் மதுரா என்ற படத்திலிருந்து தான் ஒலித்தது. இந்த பாடல் கார்த்திக், சைனோரா பிலிப் இவங்களாம் பாடியிருந்தாங்க. பா விஜய் எழுதி இந்த பாடலுக்கு இசை வித்யாசாகர். நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம போட்டிருந்த அந்த க்வெஸ்சன், அதுக்கான ஆன்சர் எல்லாமே பார்த்துடலாம். நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க

கற்றல் திறனில் இந்தியா உலகளவில் எந்த இடம் வகிக்கிறது அப்படின்ற கேள்வி தான் நம்ம கேட்டிருந்தோம். மூன்றாவது இடம் அப்படின்ற சரியான பதில நிறைய பேர் இங்க பதிவிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா விச்சூர் ராஜ்குமார் அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், மேலப்பேட்டு தயாளன், பெரியநகர் ராஜேஷ், நடராஜன் சுப்பையா எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், பூலோபாளையம் ஆனந்தமுருகன் இவங்களுமே கூட. நடராஜன் சுப்பையா பார்த்தீங்கன்னாக்கா தீண்டாமை ஒழிப்பு வாரம் குறித்த தகவல் அருமை, அந்த தொகுப்பு நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்செல்வம் நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்காங்க மூன்றாவது இடம்னு. அவங்க கூடயே பூலோபாளையம் ஆனந்தமுருகன், நடராஜன் சுப்பையா, ரெட்ஹில்ஸ் ஹயத் பாஷா, பொன்னின்மடு வண்ணை கணேசன், பன்னீர்செல்வம், கண்ணன் பி மேட்டுப்பட்டிலேருந்து, ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, குணாலன் அண்ணாமலை, பிரபாகரன் பிரியதர்ஷன், ஜெயவேல் களத்தூர், மேலப்பேடு தயாளன், திருநன்றவூர் ஜெயராம் அப்படின்றவரும், அப்புறம் வந்து ஹரிஹரன், ஏ ஹரிஹரன் அவர் வீரதுரை அரியலூர்லேருந்து, அரணி பாப்பவாடி ஆண்டல் தெய்வமணி, ரமா டிநகர்லேருந்து ரமா, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், சிவன் அருண், அன்வர்திகான்பேட்டை அருணகிரி கீதா, ரங்கராஜன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், மயிலை பட்டாபி, அவங்களும் சரியான ஒரு ஆன்சரும் போட்டு நிறைய பேரோடு சேர்ந்து நானும் கேட்டுட்ருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் பதிவிட்டிருக்காங்க. மணலி பெரிய சிக்காடு ஜெயக்குமார், சோமங்கலம் சடகோபன், வலங்கை அங்கிருந்து துரைங்கிறவர், அன்பு ராணி, தேனி அங்கிருந்து ஹரிராம், ராமகிருஷ்ணன் குழும கொண்டான்லேருந்தும் சரியான பதில் தான் பதிவிட்டிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அலிநகர மகாதேவன், பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் வந்து ஆன்சர் தேர்ட் பிளேஸ்னு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு கிளாப்ஸும் நம்மளுக்கு போட்டு நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மணலிதேவி அருணாச்சலம் சரியான விடையை பதிவிட்டிருக்காங்க. தசரதன் டி, கலை துரைராஜன், ரெட்ஹில்ஸ் ஹயத் பாஷா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, கும்பகோணம் அங்கேயிருந்து ரமேஷ் அப்படின்றவங்க, பட்டாளம் ரமேஷ், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சரியான விடையும் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் கலை துரைராஜன் அவருமே வந்து மூன்றாவது இடம்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், ஆசிரியநகர் டீனி புகழினி, டீனா ஸ்ரீ புகழினி, அப்புறம் புது கேசாவரம் வஜ்ரவேலு எல்லோருமே வந்து சரியான இடம் பிடித்தத மூன்றாவது இடம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே பதிவிட்டிருக்காங்க. இன்றைய தினத்துக்கான, இந்த வாரத்துக்கான நிறைய தகவல்கள் நம்ம கேட்டோம் இல்லைங்களா, அனைத்துமே நல்லா இருந்தது. எல்லா ஆர்ஜிங்களுக்கும் மனமார்ந்த நன்றின்னு பிரபாகரன் பிரியதர்ஷன் பதிவிட்டிருக்காங்க. செம்பரமாக்கம் ஏழுமலை ரஜினா அவங்க ஆன்சர் போட்டிருக்காங்க. பூந்தரணம் புண்ணியக்கூட்டி, ராஜலட்சுமி, ஆண்டிமடம் கார்த்திகேயன், மீரா வெங்கட்ரமன் எல்லாருடைய வாழ்த்துக்கள் பதிவுகளுக்கும் ஆன்சர் போட்டதுக்கும் ரொம்ப நன்றி. அஸ்வினி நாகராஜும் சரியான ஒரு பதில் பதிவிட்டிருக்காங்க. நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் இந்தியா வந்து உலக அளவில் மூன்றாவது இடம் பிடித்துள்ளது. இது தூய்மை ஆன ஆற்றலுக்கு மாற்றம் மற்றும் காலநிலை இலக்குகளை உறுதி செய்கிறது என்பதை காட்டுகிறது. உலகளாவில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது இடம் என்பது வலுவான ஒரு கொள்கையில் சாதகமான புவியியல் மற்றும் தொடர்ச்சியான முதலீடுகள் இதையெல்லாம் காட்டுகிறது. புத்தாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு மூலம் இந்தியா தூய்மை எரிசக்தி துறையில் உலக அளவில் எல்லாம் சிறந்த விதத்தில் செயலாற்றி கொண்டு வருகிறது, முன்னேறி கொண்டு வருகிறது என்பது மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தி.

நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: சிவகாண்டி படத்தை இந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் கமல்ஹாசன், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஒலித்தது. கமல்ஹாசன் எழுதிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா. நிறைய தகவல்கள், நல்ல நல்ல பாடல்கள் எல்லாமே சேர்ந்து நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம் கேட்கறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட உங்கள் விருப்பத்தை ஆரம்பிச்சிடலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்க போறீங்க உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப குஷி ஆயிடுவீங்க. நம்மளோட பேர் அது வானொலியில் வர்றதே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட பேரை இன்னொருத்தர் படித்து அவங்க அதுக்காக பாடலும் நமக்கு விரும்பி கேட்குற அந்த பாடலையும் சேர்த்து கேட்கும்போது அலாதி இன்பம்னு தான் சொல்லலாம். அப்படி உங்களோட பிடிச்சமான பாடல்கள்லாம் இன்றைக்கி அப்படியே ஒன் பை ஒன்னாக வரிசை கட்டி உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருங்க. முதல் பாடல் ஆரஞ்சு மிட்டாய் படத்துக்காக ஜஸ்டின் பிரபாகரன் இயற்றி இசையமைச்சிருக்கக்கூடிய பாடலை பாடியிருக்காரு கார்த்திக். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன் சலாலுதீன் சிராஜுதீன் சம்சுதீன் தாஜ் நிசா வில்லிவாக்கம் குபேந்திரன் ராஜா ராஜ்குமார் ராமமூர்த்தி ஆறுமுகம் மேல்பட்டடை ரஜினி சுகுமார் நளினி இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க ஆரஞ்சு மிட்டாய்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரணி பாப்பம் பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஷ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயாள், மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் கண் ஸ்ரீராமுலு, பிரபாகரன், லக்ஷ்மணன், மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, யோகேஷ், கனகவல்லி, பலராமன், கௌரி, புருஷோத்தமன், ஷாமேஸ்வர், அம்பத்தூர், எஸ் வி நகர், எம் டி ரவிச்சந்திரன், இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் மெய்யழகன் படத்திலிருந்து. மெய்யழகன் படத்திலிருந்து பாடல் கேட்க போறீங்க. வி எம் மகாலிங்கம் அவருடைய குரல்ல செந்தில் கணேஷ், கோவிந்த், வசந்தா இவங்க எல்லாரும் பாடியிருக்கக்கூடிய பாடல். கார்த்திக் நேதாவோட பாடல் வரிகளுக்கு இசை கோவிந்த், வசந்தா.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எட்டு மணி 12 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். அடுத்ததா கல்லாத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துகிலன், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குர்காத்தூர் பாரிவள்ளல், மாலதி, ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா, பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், பர்வீன் பானு, ஹசினா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், பர்ஷானா, தஸ்பியா ஹவுசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர், எம்எச் ரோடு, ரிக்ஷாக்காரன், பகதூர் பாய், ராஃபி பாய், இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் அமரகாவியம் படத்துல இருந்து. இந்த படத்துக்காக ஹரிச்சரண், பத்மலதா பாடின பாடல், இசை ஜிப்ரான்.

0: நீங்கள் விசிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல. இனி அடுத்ததா நீங்க கேட்க போற பாடல் மயிலாப்பூர் பட்டாபி, ரவி மாலதி, சேகர் உஷா, ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், சூளை கஸ்தூரி ஆறுமுகம், காஜா கருணாகரன், ஈரோடு பிரபாகரன், பிரியதர்ஷன், நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேருலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வளசு, துரைபாண்டியன், காந்திமதி, நெல்லை பாரதி, சேரை நட்ராஜ், மலையரசு பாண்டியன், சைதை ராமையா, சைதை முத்துராஜ், சேரை இசக்கு செல்வம், நெல்லை ஜெயராஜ், இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் பிரதர் படத்துல இருந்து. பிரதர் படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. பாடலை பாடியிருக்காங்க ராடர் வித் ஏகே, திவ்யா ரமணி இவங்க எல்லாரும். இவங்களோட பாடலுக்கு வரிகள் விவேக், இசை சந்தோஷ் நாராயணன்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான், இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமா, தேவி ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், ரவி கார்டன், வீரச்சோழ வீரராகவன், அப்துல் ரஃபீஸ் கான், அப்துல் ரஹீம் கான், அப்துல் ரஃபீக் கான், ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், நாசிக், தௌபிக், தாரிக், முகமது ஹபி, சியாத், ஹம்சா, ரனியா, மேக்னா, கொரட்டூர் மணவாளன், ஆனந்தி மணவாளன், இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் அரண்மனை 2 படத்துல இருந்து. இந்த பாடலை பாடியிருக்காங்க கைலாஷ் கேர், பத்மலதா. பாடலுக்கு வரிகள் விவேக், பாடலுக்கு இசை ஹிப்ஹாப் தமிழா.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6 நேயர்களும், வேலூர் எஃப்எம் 100.4 எஃப்எம் நேயர்களும், திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் விருப்பம்.

0: நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு கொலீக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன் அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை

0: பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் பொன்னேரி பழவேற்காடு கருணாநிதி ராதா சக்திவேல் கங்கா பிரியா அனுஷா தர்ஷன் பிரியதர்ஷினி மூலக்கொத்தளம் முருகானந்தம் கௌரி மகாலட்சுமி ஆனந்தலாட்சி திருமலை ஜெகன் சபரி மகேஸ்வரி சாதனா புளியந்தோப்பு தனசேகர் முரளி கிருஷ்ணன் நாகராஜன் ரேணுகா தேவி நிக்கில் சுதாகர் வருண் கண்ணன் குறிஞ்சிமலை டி பாஸ்கர் திருமலிசை குண்டுமேடு சுசீலா ஜெராக்ஸ் கடை நடராஜன் திருமலிசை ஜெகநாதபுரம் அமுதா டெய்லர் செல்வம் மாதவரம் வாவுசி தெரு பத்மாசினி ஜெயபால் பத்மாவதி ஸ்டாலின் தாரகேஸ்வரி இளங்கோவன் பாலா சரஸ்வதி இதயராஜ் இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் மாரா படத்திலிருந்து. திலீப் குமாரோட இயக்கத்துல ஜிப்ரானோட இசையில தாமரையுடைய பாடல் வரிகளுக்கு யாழின் நிசார் சபா மொய்னூட்டி இவங்க பாடின பாடல் உங்களுக்காக விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மாறா படத்திலிருந்து.

உங்கள் விருப்பத்தோட அடுத்த பாடல் திருமலிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமலிசை பிரயம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் களங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா, திருமலிசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் வெந்து தணிந்தது காடு படத்துல இருந்து. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில தாமரையோட பாடல் வரிகளை பாடியிருக்காங்க மதுஸ்ரீ.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400102 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. 8:44 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டிசி ராஜேஷ், உத்தரபேரூர், ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், ரீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, சோஃபியா, சைதை, ஜோதி, அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர் புறம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் ராயன் படத்திலிருந்து. ராயன் படத்துக்காக ஏஆர் ரஹ்மான், தனுஷ் பாடியிருக்கும் பாடல். பாடல் வரிகள் தனுஷ், இசை ஏஆர் ரஹ்மான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு அது எப்பவுமே லேசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நமக்கு நல்ல விஷயமாவே நடக்கும். எப்பவும் பதட்டமே இல்லாமல் எதையுமே ஈஸியாக எளிமையாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு பெரிய டாஸ்காக இருந்தாலும் சரி அடிச்சு தூக்கிட்டு தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மனசு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசை எப்பவும் லேசாக வச்சுக்கோங்க, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். 8:50 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க.

பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் விருப்பம். இனி அடுத்த பாடல் உங்களுக்காக, திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து தனுஷ் ஆண்டனி தாசன் குரலில் தனுஷோட பாடல் வரிகளுக்கு இசை அரவிந்த், அனிருத் ரவிச்சந்தர். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் விருப்பம். நரசிங்கப்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவீழிமிழலை எம் எஸ் சாகுல் ஹமீத், சிதம்பரம் வண்டிகேட் எம் சிலுவை சந்தனராஜ், நாகை மாவட்டம் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், முகமது ஆசிக் ஆசிபா ரெஜினா, கலவை வட்டம் தேவராஜ் இந்துமதி தட்சிணாமூர்த்தி, பாஸ்கர்

சிவன் பெருமாள் கார்த்திக் ரமேஷ் ஆனந்தி குப்பனத்தம் ராமு காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா பெங்களூர் ஹேமப்ரியா துர்வா ரவிக்குமார் இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க திருச்சிற்றம்பலம் படத்துல பாடல்.

உங்கள் விருப்பத்தில் நீங்கள் கேட்க போகிற நிறைவு பாடல் புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கேம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம்,

பூமொழி கஜேந்திரன், மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், கொரட்டூர் மணவாளன், ஆனந்தி மணவாளன், இவங்க எல்லாரோட விருப்பமா மாரிசன் படத்துல இருந்து பாடல்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நிறைவு பெற்றது உங்கள் விருப்பம்,
2: உங்கள் விருப்பம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி.
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: ஒன்பது மணி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்க போறது கலக்கல் அரங்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்க போறீங்க கலக்கல் அரங்கம். வாழ்க்கையில நம்ம சில நேரங்கள்ல இது சரியா தப்பா அப்படின்னு மனசை போட்டு ரொம்ப குழப்பிப்போம்.

சில நேரங்களுக்கு விடை தெரியாம இருக்கும். சரி எது தப்பு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். ஆனா சரியான விஷயம் எது அப்படிங்கறத நம்ம மனசு சொல்லக்கூடாது, மூளை சொல்லணும். நம்மளுடைய சிந்தனை, அது சிந்திச்சு நம்ம எடுக்கிற முடிவு தான் கண்டிப்பா வாழ்க்கையில சரியா இருக்க போகுது. சரி, இன்னைக்கு எதுக்கு சரியா தப்பா அப்படின்னு கேக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சரியா தவறா அப்படிங்கறது தான் கலக்கல் அரங்கத்துல விளையாட போறீங்க. என்ன இது சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்க போகுது. இப்போ ஒருத்தரோ இல்ல ஒரு படமோ ஏதோ ஒண்ணு கொடுக்க போறோம். அது அது சம்பந்தமானது சரியான விஷயங்கள் என்ன, தப்பான விஷயம் என்ன அப்படிங்கறதையும் நான் சேர்த்தே கொடுப்பேன். நீங்க எது சரி எது தப்பு அப்படிங்கறத சொல்லிட்டே வரப்போறீங்க. இனி கலக்கல் அரங்கம் இப்படிதான் நமக்கு போக போகுது. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்க போறது கலக்கல் அரங்கம். முதல் பாடல் உங்களுக்காக கருப்பு படத்துல இருந்தேன்.

2.3ல நீங்க கேட்க போறது இது கலக்கல் அரங்கம். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் புது நேயர்களை வரவேற்கும் விதமா ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு, நம்மோடு இணையட்டம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல கலக்கல் அரங்கம் கேட்க ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 044-29-5208-53. இந்த எண்ணுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். அடுத்த எண் 2838-9871. இந்த எண்ணுக்கு கூட நீங்க முயற்சி எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில ஒரு நாளைக்கு ஒரு நேயர் கலந்துக்கிறது தான் பெரிய விஷயமே. அப்போ நம்ம கூட நிறைய நேயர்கள் இணைவாங்க,

0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கலக்கல் அரங்கம் கேட்க ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 044-29-5208-53. இந்த எண்ணுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். அடுத்த எண் 2838-9871 இந்த எண்ணுக்கு கூட நீங்க முயற்சி எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில ஒரு நாளைக்கு ஒரு நேயர் கலந்துக்கிறது தான் பெரிய விஷயமே. அப்போ நம்ம கூட நிறைய நேயர்கள் இணைவாங்க. கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அவங்க அந்த நேயர்களுக்கும் புது நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். மாசக்கணக்கா முயற்சி எடுக்கிறேன், கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதனால ஒரு நாளைக்கு ஒரு நேயர், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளா சரியா தவறா விளையாட போறீங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நினைக்கிறேன்
0: அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். சரி, இன்னைக்கு சரியா தவறா எப்பவாவது நீங்க வாழ்க்கையில இது சரியா இது தப்பா அப்படின்னு குழம்பி நின்றுக்கீங்களா? வாழ்க்கையே அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு முதல்ல நம்ம வந்து யார பத்தி பாக்க போறோம்னு சொன்னாக்க, த கிரேட் யாரு, இளையராஜா இசையமைப்பாளர், அவரை பத்தி பாக்க போறோம். நான் சொல்ற விஷயங்கள்லாம் இது சரியா தப்பா அப்படின்னு மட்டும் நீங்க சொல்ல போறீங்க. இளையராஜா அவரோட முதல் விஷயம் என்ன அப்படின்னா பண்ணைபுரம், இது சரியா தவறா அப்படி சொல்லுங்க. தவறா என்ன சொல்றீங்க? பண்ணைபுரம்னு நான் சொல்றேன், அவரோட தொடர்புடையது. இது சரியா தவறான்னு மட்டும் சொல்லுங்க. முதல்ல தவறுன்னு சொல்லிருக்கீங்க அப்படிதானே? சரி, மச்சான பாத்தீங்களா?
1: சரிங்க.
0: சரி சரி, ஓகே. ஞான தேசிகன், ஞான தேசிகன்,
1: சரி
0: சரி, ஓகே. நீங்க ரெண்டு அதுக்கு மேல தவறு, ரெண்டு விஷயம் நீங்க தவறா சொல்லிருக்கீங்க, ஒன்னு கரெக்டா சொல்லிருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணில இருந்து
2: தமிழேந்தி.
0: ஓகே, உங்களுக்கான இதுவும் அதே தான், இசைஞானி இளையராஜா. அவரை பத்தின குறிப்புகள் நான் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல, எப்படி நீங்க சரியா தவறான அவர் சொன்னார்லயே அது மாதிரி சொல்லணும். இளையராஜா பண்ணைபுரம்.
2: சரி
0: சரி, சூப்பருங்க. ஞான தேசிகன்,
2: தவறு
0: தவறுன்னு சொல்லிருக்கீங்க. ரெண்டு தவறு தொடர்ந்து சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். அடுத்ததா வடிவங்கள்.
2: வடிவங்கள் சரி
0: சரி, தவறு. ஞான தேசிகன், ஆமா, நீங்க வடிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ரெண்டு தவறு சொல்லிருக்கீங்க. வணக்கம். வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? இளையராஜா அவர் சம்பந்தப்பட்டு நான் சொல்லக்கூடியதெல்லாம் சரியா தவறான்னு மட்டும் நீங்க சொல்லணும். ஞான தேசிகன்,
3: அது வந்து சரிமா?
0: சரி, ஏன் சரின்னு சொல்றீங்க?
3: அவரு வந்து எனக்கு அந்த முது முட்டை எனக்கு தெரியும், அதுதான் சரின்னு சொன்னேன் நானு. அப்புறம் இன்னும் ஒண்ணு சொல்லுங்க.
0: சரி, சரின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறீங்க. அடுத்ததான் அன்னக்கிளி.
3: அன்னக்கிளி அது வந்து சரிமா?
0: சரி, சூப்பர்மா, சூப்பர். அடுத்ததான் தரையில் வாழும் மீன்கள். ரொம்ப யோசிக்க வேணாம், சரியா தவறா சொல்லுங்க.
3: தவறு.
0: அட்டி தூள்மா, சூப்பர், நன்றிமா நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்துல இன்னைக்கு சரியா தவறா அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குற குறிப்புகளில் நீங்கள் அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு போட்டு உடச்சிட்டே இருக்கீங்க. சரி தவறு எது அப்படிங்கிறத

சில நேரங்களில் நம்மளால் முடிவெடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இது சரியா தப்பா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து அப்படியே சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப சிம்பிளான கேம் தான். எங்கேயும் போயிடாம தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருங்க. அடுத்ததான் நீங்கள் கேட்குறதுக்காக பரிமலா என் கோபுரத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேளுங்க. பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம். Yeah, my.

0: Code word accepted.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என்ன ஆச்சு, ரெண்டு பேர் இணைப்புக்கு வந்துட்டாங்களே. வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து நாகராஜன். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, சரியா தவறா சொல்ல போறீங்க?
1: கேட்டுக்கிட்டே இருக்கேன் மேடம், சொல்லுங்க.
0: ஓகே, இளையராஜா பத்தின விஷயங்கள் தான் நம்ம, இது சரியா தவறா அப்படின்னு சொல்ல போறீங்க. ராசையா?
1: ராசையா தவறு மேடம்.
0: ஓகே, பறவையின் மறுபக்கம்
1: சரி மேடம்.
0: ரெண்டு அடுத்தடுத்து தப்பாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் வாய்ப்பை நீங்கள் தவற விடுறீங்கன்னு அர்த்தம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் பனையிலேருந்து சேகர் பேசுகிறோம்மா.
0: அரியலூர்லேருந்து
2: சேகர்.
0: சேகர், ஓகே. உங்களுக்கான குறிப்பை சொல்லிடுறேன்,
2: சொல்லுங்கள்.
0: ராசையா, அதே தான். சரியா தவறா?
2: சரி.
0: சரி, ஏன் சரி?
2: அந்த படத்துக்கு அவர் தான் விஷயம்
0: நினைக்கிறேன். சரின்னு நீங்கள் சொன்னது வரைக்கும் கரெக்டு, ஆனால் அதுக்கு பின்னாடி சொன்னீங்க பார்த்தீங்களா காரணம், அது தவறாக இருக்கே. சரி, இருந்தாலும் நீங்கள் சரின்னு சொல்லியிருக்கீங்க, அடுத்த இதுக்கு போயிடலாம். வடிவங்கள் சரியா தவறா?
2: தவறு.
0: தவறு, ஓகே. அடுத்ததா மாங்குடி மைனர்.
2: சரி,
0: சரி, அது தவறு. ஓகேயா, நீங்கள் ஒரு தவறு சொல்லியிருக்கீங்க, ரெண்டு சரியாக சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். ராசியா அப்படிங்கிறது அவர் ஆரம்ப காலத்தில்

0: அந்த பாடல் குழுவில் அமைச்சு பாட ஆரம்பித்த நேரம் தன்னுடைய பேரை ராசையா அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. அந்த ராசையாங்கிறது அவருடைய பேர் தான், வேற ஒன்றும் இல்லை. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு
1: இருக்கீங்க. வணக்கம், வணக்கம் பிரமிளா மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து மேம்.
0: சிங்கச்சோழன், சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு? வந்து
1: சொல்லுங்க மேம்.
0: ஆர்கே நகர் சிங்கச்சோழன்.
1: ஆமா மேம், ரெண்டு மூணு நாள் ஆச்சு மேம் வந்து.
0: வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு, ரைட். ஓகே,
1: என்னைக்கு வந்து எனக்கே தெரியல மேம்.
0: சரி, இப்போ நம்ம வந்து இசைஞானி இளையராஜா அவரோட குறிப்புகள் சரியா தவறா பார்த்துட்டு இருக்கோம். முதல் குறிப்பு உங்களுக்காக, இசைஞானி இளையராஜா இசை ஆராய்ச்சி மையம் சென்னை IIT, சரியா தவறா?
1: சரி.
0: சரி, ஏன் சரி?
1: மோடி திறந்து வைக்க போறாரு மேம், 11ஆம் தேதி.
0: 11ஆம் தேதி பிரதமர் வந்து திறந்து வைக்க போறாரு. அது அந்த ஆராய்ச்சி மையம் சென்னை IIT அமைய இருக்கு. ரொம்ப கரெக்ட். நீங்க சரின்னு சொன்னது மட்டும் இல்லைங்க, சரியான காரணத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஓகே, சூப்பர். தன்ராஜ் மாஸ்டர் குரு.
1: சரி மேம்.
0: சரி, ஏன் என்னவா அவர்கிட்ட என்ன கத்துக்கிட்டா?
1: அவர் இளையராஜா பேசும்போது தன்ராஜ் மாஸ்டர் நான் கத்துட்டேன், கிட்டார்ஸ் கத்துக்கிட்டேன்.
0: சூப்பர், சூப்பருங்க, கரெக்டா சொன்னீங்க, செம்மையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அவருடைய அந்த மேற்கத்திய இசையை வந்து தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட தான் கத்துக்கிட்டாரு. ரொம்ப கரெக்ட். பறவையின் மறுபக்கம், சரியா?
1: தவறு மேம். இது
0: ஏன் தெரியல, ஆனா தவறுன்னு சொல்லிருக்கீங்க, ரொம்ப சரியான பதில் தான். ஏன்னு கேட்டா இந்த படத்துக்கு அவரு இசை அமைக்கவே இல்லை அப்படிங்கறதுதான். சூப்பர், வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்துல சரியா தவறா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்விகள். அதுக்கு நீங்க சரி தவறு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அடுத்ததான் நீங்க கேட்கறதுக்காக இதய முரளி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: 9:23 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து வணக்கம் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியம். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். மயிலாடுதுறையில இருந்து சிவசுப்ரமணியமா?
3: மயிலாடுதுறை பக்கம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியம்.
2: இன்னைக்கு சரியா தவறா விளையாடிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குற குறிப்பு சரியா தவறான்னு சொல்ல போறீங்க. இளையராஜா அவரை பத்தினதுதான். இசை ஞானி,
3: இசை ஞானி
2: இல்லங்க இளையராஜா, அவரை பத்தி நான் சொல்றதெல்லாம் சரி தவறு அதுதான்.
3: சரி சரி
2: சரின்னு சொல்றீங்க. ஓகே. லண்டன் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் கிளாசிக்கல் கிட்டார் தேர்வில் தங்க பதக்கம்.
3: மறுபடியும் சொல்லுங்க மேடம்.
2: சரி, அதை விட்டுருங்க, அந்த குறிப்பை விட்டுருங்க. மனிதன் கரெக்டா சரியா தவறா?
3: மனிதனா? கரெக்ட் தான்.
2: கரெக்ட்ங்கறீங்க. சரி.
3: ஆமா.
2: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். மிக்க நன்றி, நீங்க ரெண்டு சரியா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் வணக்கம். யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், சுந்தர பெருமாள் கோவில் கலை துரைராஜன்.
2: சுந்தர பெருமாள் கோவில் கலை துரைராஜன், சரி. ஓகே, உங்களுக்கான குறிப்பை நான் கொடுத்துறேன். லண்டன் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் கிளாசிக்கல் கிட்டார் தேர்வில் தங்க பதக்கம். இளையராஜாவை பத்தின குறிப்பு.
4: சரி சரி சரி
2: சரி. ஏன் சரி?
4: அவரு லண்டன்ல போய் ஏதாவது படிச்சிருக்காங்க.
2: சரி, என்னவோ சரின்னு சொல்லிட்டீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி
4: இருக்க படிச்சிருக்கோம்ல, அதை பத்தி சொல்றேன்.
2: அதை வச்சு சொல்றீங்க, சரி. ஓகே, மைக்கேல் ராஜ் கரெக்டா?
4: மைக்கேல் ராஜ் தவறு.
2: தவறுங்கிறீங்க, சரி. ஓகே.
4: ஆமா.
2: அடுத்தது தாய் மேலானை.
4: தாய் மேலானை சரி, அது தேவர் படம்ல சந்தேகமா இருக்கு. சரி
2: சரின்னு சொல்லிருக்கீங்க. சரி, ஒரு ஒரு தவறு, மற்ற ரெண்டும் சரியா சொல்லியிருக்கீங்க. நன்றி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: கும்பகோணம் கொற்கையிலேருந்து கற்பகவல்லி பேசுறேன் மேடம்.
2: கும்பகோணம் கற்பகவல்லி, என்ன இதான் முதல் முறையா இல்ல ஏற்கனவே பேசியிருக்கீங்களா?
5: ஏற்கனவே ஒரு ரெண்டு தடவை. நேற்றெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சு ட்ரை பண்ண மேடம், எனக்கு கிடைக்கல.
2: சரி, இன்னைக்கு கிடைச்சிருக்கு. தூள் கலப்பு.

0: அனுப்பிடலாம். சரி,
1: சந்தோஷமா இருக்கு.
0: ஓகேங்க. இளையராஜா அவரை பத்தின குறிப்பை நான் சொல்லிட்டு வர வர நீங்க சரியா தவறா அப்படின்னு சொல்ல போறீங்க. ஞான தேசிகன் ரொம்ப யோசிக்காதீங்க, சரி தவறு டக் டக்குன்னு சொல்லிருங்க.
1: சரி
0: சரி. ஓகே, ஏன் சரி அப்படின்னு கேட்டா
1: அவரு அத அவர் பேருன்னு நினைக்கிறேன் மேடம். எனக்கு
0: நினைக்கிறீங்க கரெக்டுங்க, அவர் பேரு தான் சரியா சொல்லியிருக்கீங்க. மக்கள் என் பக்கம்
1: படம் அது சரிதான் மேடம். இதுவும்
0: ஓகே. அடுத்தது மனிதன்
1: சரிதான்,
0: சரின்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டு தவறு அடுத்தடுத்து ஒன்னே ஒன்று சரியா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், மிக நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா நீங்க கேட்கறதுக்காக பிளாஸ்ட் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

0: விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: 9:32 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: தஞ்சாவூர்ல இருந்து வள்ளி பேசுறேன்.
0: தஞ்சாவூர் வள்ளி, ஓகே. உங்களுக்கான குறிப்பை நான் கொடுத்துறேன்.
2: 16
0: வயது நிலை, சரியா தவறா?
2: சரி.
0: ஸ்டீரியோ வகை இசை அறிமுகம்,
2: சரி.
0: ஓகே. தாய்மேல் ஆணை,
2: தவறு.
0: தவறு, ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. 3-2 ரொம்ப கரெக்டாக அடிச்சிட்டீங்க. 3வதையும் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு, வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
0: காட்பாடி சந்திரசேகர்,
3: எப்படி இருக்கீங்க பிரமிளா மேம்? ரொம்ப நாள் ஆச்சு பேசி, நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நாள் ஆகணும், அதுக்கு தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
3: முதல்
0: முறையா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு நேயர் அப்படின்னு நீங்க எல்லாம் பெரிய மனசு பண்ணி பண்ணதுனால நிறைய புது நேயர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? காட்பாடி சந்திரசேகர் வாழ்த்துக்கள், நன்றி. அதுக்காக
3: என் பேரை சொல்லியில 4 பேசுறாங்க, உடனே நானும் நினைச்சுக்க வேண்டாம், இதுவரை நடக்குது
0: இல்ல, உங்க குரலே தெரியுமே. சரி, நம்ம இப்ப குறிப்புக்கு போயிடலாம் சந்திரசேகர். அந்த பஞ்சாயத்தையே வேணாம், நமக்கு விட்டு வந்துருவோம். பொண்ணு ஊருக்கு புதுசு,
3: ஓகே.
0: என்ன ஓகே?
3: இது சரின்னு நான் நினைக்கிறேன் மேம்.
0: ஏன் ஏன் சரின்னு நினைக்கிறீங்க? சீக்கிரம் சீக்கிரம்.
3: ஏன்னா இளையராஜா சாருடைய மியூசிக் அமைஞ்சிருக்குல்ல,
0: அந்த படத்துக்கு அவர் இசை அமைச்சிருக்காரா இல்லையா?
3: நான் சரின்னு நினைச்சு ஓகேன்னு சொல்றேன், சரின்னு சொல்றேன். பொண்ணுக்கு தங்க மனசு,
0: பொண்ணு ஊருக்கு புதுசு, பொண்ணுக்கு தங்க மனசு இல்ல. கம்பெனி பொறுப்பாகாது இந்த பதிலுக்கு. அடுத்து மைக்கேல் ராஜ்.
3: மைக்கேல் ராஜ் சரின்னு சொல்றேன்.
0: ரெண்டு தவறு அடுத்தடுத்து சொல்லிட்டீங்க, நன்றி. வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், திருவள்ளிக்கேணி விஜயா பேசுறேன்.
0: திருவள்ளிக்கேணி விஜயா, உங்களுக்கான குறிப்பை நான் சொல்லிடுறேன். பாவலர் பிரதர்ஸ், கரெக்டா சரியா தவறா?
4: சரி, சரி மேடம்.
0: ஏன் சரி? ஏன் சரி?
4: 3 அண்ணன் தம்பி மேடம் அவங்க.
0: சரி, வேற
4: மக்கள் என் பக்கம் சரி மேடம் தவறே சரி இரண்டு சரியான பதில்களை கொடுத்திருக்கீங்க.
0: மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம்.

நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான் இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக

இதனால இவ்வளவு பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிக்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசா மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியா பாத்துக்கிட்டாலே போதும். மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசியிருக்கோம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலகல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கலகல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
2: வணக்கம். மடிப்பாக்கம் கோபாலன்.
1: மடிப்பாக்கம் கோபாலன், மடிப்பாக்கம் கோபாலன் சார், இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, வந்துருங்க பாயிண்ட்டுக்கு அப்படிங்கிறீங்க, சரி சொல்லிடலாம். டிவி கோபாலகிருஷ்ணன், இசைஞானி இளையராஜா அவர் சம்பந்தமான விஷயங்கள் இது.

0: சரியா தவறா அப்படிங்கறது
1: தான். சரி சரி சரி சரி, அவர் வயலின் ஸ்டோர் தான் சொல்லுவோம். சரி, அவர் தான் வயலின் ஸ்டோர். இல்லையா?
0: ஓகே. அடுத்து சமஸ்கிருதம் பயின்றவர்.
1: சமஸ்கிருதம் படி. சரி.
0: ஓகே. வசந்தி. வசந்தி படம், திரைப்படம்.
1: வசந்தி தவறு.
0: ஏன்?
1: அது மியூசிக் இல்ல,
0: இவர் இல்ல. அப்ப யாரு? நன்றி, வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு எங்கன்னு பேசுறீங்க?
2: வணக்கம், அன்பு வாழ்த்துக்கள் மேடம். எம்டி ரவிச்சந்திரன், எஸ் நகர், அம்பத்தூர் மேடம். நலமா மேடம்?
0: நல்லா இருக்கேன். உங்களுக்கான
2: மேடம்
0: சொல்லுங்க.
2: தெருக்கி விட்டுடும் தெரியும் மேடம்.
0: சரி, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன். ஜி கே வெங்கடேசின் உதவியாளர். அது சரியா தவறா?
2: சரி மேடம்.
0: சரி, ஏன்?
2: அவர் உதவியாளர் இருந்தார் மேடம். அது ஏதோ ஒரு இசைக்கருவி வாசித்தாரு அந்த இதுல. தென் சிந்துதே வானம், அது வேர்ல்ட் ஃபேமஸான பாட்டு.
0: அதான் சரிங்கிறது ரைட்டு, அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் இன்னும் சரியா கிடைக்கல. ஓகே, அடுத்ததுக்கு போயிடலாம். பாவலர் பிரதர்ஸ்.
2: ரைட் மேடம். அவங்க அவங்க அண்ணன்கள்.
0: புதிய பாதை.
2: புதிய பாதை, எஸ் மேடம், இளையராஜா தான்.
0: ஓகே, அந்த புதிய பாதையில தான் உங்களுக்கு ஒரு செக் இருந்திருக்கு. அது தவறு தான். சரியா, ஒரு தவறு, இரண்டு சரியான பதில். காரணங்கள் இன்னும் எனக்கு சரியா கிடைக்கல. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சிய பங்கெடுத்ததுக்கு. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கன்னு பேசுறீங்க?
3: பன்னீர்செல்வம்
0: ஐயா. ஓகே, சரி, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன். பொண்ணு ஊருக்கு புதுசு. பொண்ணு ஊருக்கு புதுசு இந்த திரைப்படம், இளையராஜா இதுல சம்பந்தப்பட்டிருக்காரா? சரியா தவறா? சரியா தவறாதான் நான் கேக்குறேன். சரி தவறு அப்படின்னு பட்டு நடிங்க.
3: சரி சரி
0: சரின்னு சொல்றீங்க. சரி, ராஜா சின்ன ரோஜா.
3: பாட்டு
0: இல்ல இல்ல, சரியா தவறா டக்குன்னு சொல்லுங்க. சரிங்கிறீங்க, தவறே தவறே. சரி, நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி பண்றீங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யாரு எங்கிருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க.
4: ஹலோ, வேலூர்ல இருந்து நஸ்ரீன் பேசுறேன் மேடம்.
0: எங்க இருந்து?
4: வேலூர்ல இருந்து நஸ்ரீன்.
0: வேலூர்ல இருந்து நஸ்ரீன், இதான் முதல் முறையா இல்ல நிறைய வாட்டி பேசிருக்கீங்களா?
4: இல்ல மேடம், இது ரெண்டாவது முறை வந்திருக்கேன்.
0: சூப்பருங்க, வாழ்த்துக்கள். அப்படிதான் உங்களை மாதிரி புது நேயர்களுக்கு இதனால வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? சூப்பர். நான்
4: ப்ளைண்ட் மேடம், சொல்லுங்க.
0: ஓகேமா,
4: ரேடியோ கேட்டுட்டு தான் இருக்கேன்.
0: கேட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய நிறைய நினைவாற்றல் இருக்கும். நான் கொடுக்கற அந்த படங்களோட பேரை கூட நீங்க சரியா சொல்லிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் என் பக்கம்.
4: சரிங்க மேம்,
0: சரின்றீங்க. சரி,
4: ஆமாங்க.
0: அடுத்ததா தாய் மேலானை.
4: தாய் மேலான, சரி மேம்.
0: சரின்னு சொல்றீங்க. பண்ணைபுரம். பண்ணைபுரம்
4: புரியல மேடம்.
0: பண்ணைபுரம் அப்படிங்கிற ஊரு.
4: சரிதான் மேடம்,
0: சரிதான் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. ஒரு பதில் கரெக்டா சொல்லிருக்கீங்க, ரெண்டு தவறு. 9:46 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக, டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து.

வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். நாளை இரவு 8 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசை பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்ட் குலிக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடிப்பாரு. ஆனா இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும் போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்ல இல்ல இதுல நீங்க நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்ட்ல ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலா அந்த ஹம்மிங்கை ரீடைன் பண்ணிட்டார். இப்ப அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போறேன், அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: ஒன்பது மணி 51 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: இனிப்புல இருக்கீங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடம் நான் வேப்பம்பட்டில இருந்து டேனியல் பேசுறேன் மேடம்.
2: வேப்பம்பட்டு டேனியல், கரெக்ட்டா?
3: டேனியல். கரெக்ட் மேடம்.
2: வேப்பம்பட்டு டேனியல். இதான் முதல் முறையா ஏற்கனவே பேசிட்டேன்.

0: இளையராஜா பத்தின விஷய குறிப்புகள் சரியா தவறானு சொல்லுங்க. ஆச்சாரியா ஆட்டாரியா?
1: தவறு மேடம்.
0: அப்படிங்கிறீங்க, சரி.
1: வசந்தி? வசந்தி தவறு மேடம்.
0: சரி, ரெண்டு அடுத்தடுத்து நீங்க தவறு தவறுன்னு தவறான பதில சொல்லியிருக்கீங்க. அதனால
1: வசந்தி வந்து சந்தர்ப்பம்.
0: ஆமாங்க, கரெக்டு, அதான் கேட்டேன். சரி,
1: ஏன்னா இப்ப நீங்க பாவலர் பிரதர் சொன்னீங்களா, அது வந்து என்ன காரணம்னா, அவர் வந்து நிறைய ஊர்களுக்கு அவங்களுக்கு இசை கச்சேரி பண்றதுக்கு அதுதான் அவங்களோட அடையாளமா இருந்தது.
0: அந்த குழுவோட பேரு பாவலர்.
1: குழுவோட பேரு பாவலர் பிரதர். ராஜேஸ்வர் அறிமுகப்படுத்த இவர் பஞ்சாயத்தில் கூட பாத்தீங்கன்னா, அவருக்கு பேர் இதுக்கு முன்னாடி ராஜேஸ்வர் என்ன சொன்னா, பாவலர் என்று பேர் வைங்கனாரு, பாவலர் பிரதர்ஷன் வைங்கனாலும் அவர் தான் என்ன சொன்னாரு, இல்ல உனக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் வேணும் சொல்லிட்டு இளையராஜன் என்ற பேர் வச்சது பஞ்சாயத்தில் அவர் தான்.
0: ஆமா, கரெக்ட்ங்க. நன்றிங்க, வாழ்த்துக்கள். சூப்பர்,
1: தேங்க் யூ மேடம்.
0: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மாணிக்கம் டெய்லர்.
0: மாணிக்கம் டெய்லர், சரி, உங்களுக்கான குறிப்பு நான் கொடுத்துறேன். சுந்தர ராமமூர்த்தி. சரியா தவறா?
2: சரி.
0: ஏன்?
2: சுந்தர ராமமூர்த்தி ஒரு ஒரு ஒரு சிறந்த மனிதர். அவர்
0: இளையராஜா அவரோட சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லையா?
2: ஆமா,
0: மைக்கேல் ராஜ். கரெக்டா? மைக்கேல் ராஜ். ரொம்ப ஈஸி தான், சொல்லுங்க. சரி, இரண்டு சரியான பதில், ஒரு தவறு. நன்றி, வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில
2: பங்கெடுத்ததுக்கு.
0: நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: வணக்கம். வணக்கம், கும்போன வட்டம் பாபராஜபுரம், முகமது இக்பால். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். உங்களுக்கு குறிப்புக்கு போயிடலாமா?
3: வந்திருக்கேன், சொல்லுங்கம்மா.
0: ஜி கே வெங்கடேஷோட உதவியாளர். சரியா?
3: சரி.
0: ஏன்
3: அவரு ஒர்க் பண்ணிருக்காருல அந்த சேர்ந்து?
0: சரி, பண்ணிருக்காரு. அவர்
3: கன்னட
0: இசையமைப்பாளர். ஆமா, அதனால நிறைய படங்கள், 200 மேற்பட்ட கன்னட படங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. இந்த வாய்ப்பு வந்து இதனால அவருக்கு கிடைச்சிருக்குது. சரியா? ரொம்ப சரியான பதில். அடுத்து உங்களுக்காக புதிய பாதை.
3: சரி.
0: சரிங்கிறீங்க. ஏன்?
3: அது பாதிவன் படத்துல அது இசையமைச்சிருக்காரு.
0: அப்படிங்கிறீங்க இல்லையே?
3: தவறுமா?
0: தவறு இல்லையே, நான் தவறுன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. எனிவே, நன்றிங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு, மிக்க நன்றி.
3: பாசா பயிலாமா?
0: நீங்க சரியா தான் பதில் சொல்லியிருக்கீங்க. லாஸ்ட் ஒன்னுக்கு தான் கொஞ்சம் யோசிச்சு, ஆனால் சரின்னு தவறுன்னு சொல்லி சரியான பதில சொல்லிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதுவரை நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறது கலக்கல் அரங்கம். நிறைவாக உங்களுக்காக ரெட்ரோ படத்துலேருந்து பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதுவரை நீங்க கேட்டு ரசிச்சது
1: கலக்கல் அரங்கம்.

வணக்கம் நேர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. எளிமையான கேள்விகள் இல்லை புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய கேள்விகள், அதற்கான பதில்கள், இந்த மாதிரி நம்மளோட நிகழ்ச்சி இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் நம்ம போகலாம். அதற்கு முன்னாடி ஒரு பாடலோட நிகழ்ச்சியை தொடங்கலாம். நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் பார்வதி என்னை பாரடி என்ற படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். வாலி எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

நேரம் 10:06. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் கேள்வி

என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் முதலே சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டிய நேயர்கள்லாம் எந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கணும்? 2952205583 இது ஒரு எண். 2838981 இது மற்றொரு எண். 044 என்பது முன் இணைப்பு எண். இந்த இரண்டு எண்களில் எந்த எண்ணுக்கு வேணாலும் நீங்கள் அழைச்சி பதில் சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி, காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூல் எது? காவிய தரிசனம் அப்படிங்கிறது வடமொழி நூல்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய தமிழ் நூல், அது மாதிரியே அதை வந்து நம்ம தமிழாக்க

0: அதனுடைய தமிழ் நூல், அது மாதிரியே அதை வந்து நம்ம தமிழாக்கம் பண்றது, அந்த மாதிரியான நூல் எது அப்படின்றதான் கேள்வி. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்மா,
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: வாழ்க வளத்துடன் செய்தி இளம் குரமாதப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டமா?
0: சரிங்க சார்.
1: ராமாயணமா இருக்கு முகமது?
0: இல்லைங்க சார், யாரா சொல்றாங்களா கேட்கலாம். ஓகே, கிருஷ்ணகிரி மாவட்டம் நீங்க?
1: ஆமா.
0: சரிங்க சார்.
1: திருப்பத்தூர் பண்றேன்னு கேக்குறேன்.
0: சரிங்க சார்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம். விவித்
1: பாரதி தமிழ்
0: எஃப்எம், உங்க பெயர் சொல்லுங்க சார். சார் உங்க பெயர்?
1: ஹலோ,
0: உங்க பெயர் சொல்லுங்க.
1: ராமதாஸ். திருவிடை மருதூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில், விஸ்வ ராமதாஸ்.
0: தஞ்சாவூர். ராம
1: திருவிடை மருதூர், ராமதாஸ்.
0: ராமதாஸ், ஓகேங்க சார். நீங்க நான் சொன்ன கேள்வி கவனிச்சிங்களா? காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலினுடைய தமிழ் நூல் எது?
1: திருக்குறள்.
0: திருக்குறள் நீங்க நினைக்கிறீங்க. சரிங்க சார், யாராவது சொல்றாங்களா கேட்கலாம், இல்லனா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நன்றி. விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம்மா,
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
2: காலை வணக்கம். நந்தியம்பாக்கம், கோபாலகிருஷ்ணம்மா.
0: நந்தியம்பாக்கம்.
2: ஆமா
0: சொல்லுங்க சார். காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூல் வந்து தண்டி அலங்காரம் அப்படிங்கறதா சரியான விடை. விவித் பாரதி தமிழகம், உங்க பெயர் சொல்லுங்க சார்.
3: காஞ்சிபுரம் மாவட்டம், ஐயங்கார்குளம், கோபிநாத்.
0: நான் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலோடு வந்திருக்கீங்களா?
3: ஆமாம் மேடம், அது வந்து தண்டி அலங்காரம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஓகேங்க சார், எங்கேருந்து கோபிநாத் அழைக்கிறீங்க?
3: காஞ்சிபுரம் மாவட்டம், ஐயங்கார்குளம்.
0: சரிங்க சார், நீங்கள் வந்து முதல்ல படிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியுதுங்கிறீங்க.
3: ஆமாம் மேடம்,
0: ரொம்ப சரியாக சொன்னீங்க சார், வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றி, தேங்க்யூ மேடம்.
0: ஸோ அதுக்கான சரியான விடை தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது தான். காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலுடைய தமிழ் நூல் வந்து தண்டி அலங்காரம். இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன? இப்போ தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன? உங்கள் பெயர் சொல்லுங்கள் சார். உங்கள் பெயர் சார்?
4: வணக்கம் மேடம், தஞ்சாவூர் மாவட்டம், கோபி சார்.
0: கோபி கிருஷ்ணன் சார், சொல்லுங்கள். நான் முதல்ல கேட்டிருந்தேன் காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலுடைய தமிழ் மொழி நூல் எதுன்னு கேட்டிருந்தேன். தண்டி அலங்காரம் சொல்லிட்டாங்க. இப்ப தண்டி அலங்காரம் நூலினுடைய ஆசிரியர் பெயர்
4: கேட்டிருக்கேன்.
0: இல்ல இல்ல, நீங்க எங்க நினைக்கிறீங்க? கோபி கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டமா? ஓகே, சரிங்க சார், யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். ஓகேங்களா, நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
5: காலை வணக்கம், ஜெயவச்சி அம்பத்தூர்லாம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
5: அம்பிகாபதினு நினைக்கிறேன்.
0: அம்பிகாபதி நீங்க நினைக்கிறீங்க? சரி, தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகேங்களா, நீங்க ஒரு கெஸ்ட் தான் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா,
5: கரெக்ட் மேடம், அம்பிகாபதி தான் அது.
0: இல்ல இல்ல, தண்டி அலங்காரம் இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் தண்டி. தண்டி என்பது நூல் ஆசிரியரின் பெயர். இதுல பாத்தீங்கன்னாக்கா மூன்று இயல்கள் இருக்குமா, பொருளி அணியியல், சொல் அணியியல், பொதுவியல். இந்த நூலே வந்து பாத்தீங்கன்னாக்கா அணி இலக்கண நூல். இந்த நூலுக்கான நூற்பா, அப்புறம் வந்து உதாரண பாடல், உரை, இவை எல்லாவற்றையுமே வந்து எழுதியவர் தண்டி.

சரி, நம்ம நிகழ்ச்சியில இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் வந்து சரியான ஆன்சரும் சொல்லி நம்மளையும் மகிழ்வித்தாங்க. இப்ப நம்ம பாடல் கேட்க வேண்டிய ஒரு நேரத்துல இருக்கோம். நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது? தூது போ செல்லக்கிளியே என்ற படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். மனோஜ் சித்ரா இவங்களோட குரல்கள்ல ஒலிக்கக்கூடிய பாடல், காளிதாசன் எழுதிய பாடல், தேவாவோட இசையில ஒலிக்கிறது நமக்காக.

முகமது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பேஸ்புக் பேஜ்ல கூட நிறைய நேயர்கள் இணைந்திருக்காங்க, நிகழ்ச்சியை கேட்டுட்டும் இருக்காங்க, பதில்களையும் இங்க நமக்காக பதிவிட்டிருக்காங்க. பூந்தடலம் புண்ணியகோட்டி, செம்பரம்பாக்கம் ரஜினா ஏழுமலை, ராஜலட்சுமி, ஆண்டிமடம் கார்த்திகேயன், மீரா வெங்கட்ராமன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், நன்னிலம் அங்கிருந்து அம்பலவாணன், ஷாகுல் அமித் ராஜா அப்படின்றவங்க, கொடிக்கலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருந்தோம் எல்லாரும் இணைந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம், அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவருமே கூட தான், அப்புறம் மாதவரம் வீரராகவன் எல்லாருமே நிகழ்ச்சி இணைந்திருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் அவங்களும் இவங்களோட சேர்ந்து பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களோட பாத்தீங்கன்னாக்கா வாரியங்காவல் கதிரவன், பாபு முள்ளக்காடு அவரும் நிகழ்ச்சியில இணைந்திருக்காரு, மேலப்பேடு தயாளன், கலில் அகமது எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சியில இருந்து இப்ப வந்து பதில்களும் போட்டிருக்காங்க. கலில் அகமது சரியான பதில் கொடுத்திருக்காங்க, சத்யநாராயணன் எஸ், அப்புறம் ரெட்டில்ஸ் ஹயத் பாஷா, மீரா வெங்கட்ராமன், திரும்பவும் சத்யநாராயணன் எஸ், அப்புறம் வித்யா ரவிசங்கர், விக்னேஷ் ஹோசூர், மீரா வெங்கட்ராமன், பாபு முள்ளக்காடு, ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கம், மேலப்பேடு தயாளன், மாலினி தேவி அருணாச்சலம், ரங்கநாதன் டி நகர்ல இருந்து அவங்களுமே நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் வந்து பதில் போட்டிருந்தாங்க. பாபு முள்ளக்காடு, விக்னேஷ் ஹோசூர், பட்டாளம் அப்துல் ஜலீல் சரியான விடை, அந்த ஆசிரியர் பேர் கேட்டிருந்தீங்களா, தண்டி அப்படிங்கறத பதிவிட்டிருக்காங்க. நேரம் 10:19. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு குலிக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன், அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
3: तो ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान।
4: ये हुई ना बात।
5: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके
6: सारे गुड।

என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியுடையா? அடுத்த கேள்வி, கூகூரின் ஆற்றின் படுகையில் சங்ககால செங்கல் கட்டமைப்பு தென்பட்டது அப்படின்னு சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கூகூர் அப்படிங்கிறது எங்கு உள்ளது? சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செய்திகளில் இந்த மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். கூகூரின் ஆற்றின் படுகையில் சங்ககால செங்கல் கட்டமைப்பு தென்பட்டது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கூகூர் எங்கு இருக்கு? விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: சரி, இந்த கேள்விக்கான பதிலோட நேர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு நம்மளுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்,
1: வணக்கம்.
0: உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
1: அண்ணாநகர்ல இருந்து வாணிஜி பேசுறேன். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பக்கம் இருக்கு.
0: அப்படிங்களா? தஞ்சாவூர் மாவட்டம் அப்படி கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நன்றி. பங்கேற்று
1: திருச்சி பக்கமா

0: அந்த பக்கமா தான் இருக்கும் நினைக்கிறேன்.
1: சரி ஓகே, ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கலாம், யாராவது கரெக்டா சொல்றாங்களா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நன்றி.
0: சரி.
1: விவக் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநில இருந்து ஆட்டோ துரை பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க சார், சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இது வந்து அதாவது தும்மகூர்னு சொல்லுவாங்க, தும்மகூரு தும்கூர். இது எங்க இருக்குன்னா கர்நாடக மாநிலத்துல பெங்களூர்ல இருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க.
1: இல்ல இல்ல, அதாவது அவங்க சொன்னதாவது கொஞ்சம் பரவாயில்ல. இது வந்து தமிழ்நாட்டுல கண்டெடுக்கப்பட்டதுதான். அதாவது அவங்க தஞ்சாவூர் நாங்க, அப்புறம் திருச்சி கிட்ட நாங்க.
2: தும்கூர்னு சொன்னீங்களே?
1: இல்ல இல்ல, கூகூர்.
2: கூகூரா? ஓ சாரி, கூகூர். கூகூர் வந்து கும்போணம் பக்கத்துல இருக்கு.
1: சரி ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சார், நன்றி.
2: இன்னொருத்தர அந்த கேள்வியை சொல்லுங்க.
1: கூகூரின் ஆற்றுப்படுகையில் சங்ககால செங்கல் கட்டமைப்பு தென்பட்டதுன்னு ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். அந்த கூகூர் எங்க இருக்குன்னு
3: கேட்டிருந்தேன்.
1: சரிங்க சார், சொல்றாங்களா கேக்குறீங்களா? விபத் பாரதி, தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம்மா.
1: உங்க பெயர் சார்?
4: அம்மா,
1: உங்க பெயர் சொல்லுங்க சார். நீங்க இணைப்புல இருக்கீங்க.
4: புலவர் முத்துப்பழனி வேல்ரத்னா.
1: சொல்லுங்க சார், எங்க இருந்து?
4: என்னமா கூகூர் வந்து நாகை மாவட்டத்துல இருக்குமா?
1: நாகை மாவட்டம் நீங்க நினைக்கிறீங்க. முத்துப்பழனி வேல் சார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் தஞ்சாவூர் மாவட்டம் சோழபுரம் மேலானமேடு கிராமத்துல இருந்து பேசுறேன்.
1: சரிங்க சார், நம்ம ஆக்சுவலா வந்து திருச்சி கிட்ட தான் அது வந்து கரெக்டா இருக்குன்ற மாதிரியான பதில்கள் இருக்கு. நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நன்றி. இந்த கூகூர் ஆற்றுப்படுகையில் காணப்படும் செங்கல் கட்டமைப்பு வந்து சங்க காலத்தை சேர்ந்த அந்த வந்து ஒரு நீர் ஒழுங்கு பார்த்தீங்களா, அதை வந்து வரைசாற்ற விதமாக இருக்குது. இது திருச்சி மாவட்டம் கிட்ட தான் வந்து, அதாவது கொள்ளிடம் ஆற்று அந்த ஒரு இடத்துல தான் வந்து இருக்குது இந்த கூகூர் அப்படிங்கிற இடம். சரி, பங்கு பெற்று நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. மாலிதேவி அவங்க வந்து ஓரளவுக்கு கரெக்டாகவே திருச்சி கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் வைகாசி பிறந்தாச்சு என்ற படத்திற்காக எஸ்வி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல். காளிதாசன் எழுதிய பாடலுக்கு இசை தேவா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத்பாதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, இதுல பொருந்தாத ஒன்றை நீங்க கண்டுபிடிக்கணும். கடல், ஆழி, பறவை, அந்த பறவை அப்படிங்கறது வந்து சின்னரா, ஆறு, இதுல வந்து எது பொருந்தல? விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: கும்பகோணத்துல இருந்து ஜாலி டைல இருந்து பேசுறாங்க. பார்த்த சாரதி என் பேரு.
0: பார்த்த சாரதி.
1: ஆமாங்க. இந்த ஏதோ இப்ப ஒரு இது கேட்டீங்க, கூகூர்னு ஒரு ஊர் கேட்டீங்க. அதுங்க பக்கத்துல கும்பகோணத்துல நாச்சார் கோயில்னு ஒரு ஊர் இருக்குங்க. நாச்சார் கோயில் பக்கத்துல கூகூர்னு ஒரு ஊர், அங்க ஒரு ஒரு ஆறு இருக்குங்க.
0: ஆக்சுவலா வந்து திருச்சி கிட்டக்க அங்கதான் வந்து தென்பட்டது, அந்த கொள்ளிடம் கிட்டக்க அப்படின்னு சொல்றாங்க.
1: அது கூகூருங்கிறது வந்து இங்க இருக்குங்க, நாச்சார் கோயிலுக்கு பக்கத்துலங்க. நாங்க ரெகுலரா போற பாதங்க அது.
0: ஆனா அங்கதான் வந்து அந்த இது சங்க காலத்துக்கான அந்த செங்கல் கட்டமைப்ப கண்டுபிடிச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா?
1: அது தெரியலங்க.
0: அதான் அது வந்து அந்த இடத்துல இருக்குது போல இருக்கு. நீங்க கும்பகோணமா?
1: ஆமா, கும்பகோணத்து பக்கத்துல நாச்சார் கோயில் ஒரு ஊருங்க.
0: சரி, நான் உங்களுக்கு அடுத்த கேள்வி சொல்லிட்டு இருக்கேன்.
1: சரிங்க,
0: நான் சில வார்த்தைகள் சொல்றேன், சொற்கள், அதுல வந்து பொருந்தாத அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஆமா சொல்லிட்டேன். ஆக்சுவலா இன்னொரு உங்களுக்காக சொல்றேன். கடல், ஆழி, பறவை. இந்த பறவை வந்து சின்னரா, ஓகேங்களா? ஆறு, இதுல ஒரு சொல் மட்டும் பொருந்தல இந்த செட்டோட மேட்சால. சரி, யாராவது சொல்றாங்களா கேக்கலாங்களா? விவத் பாரதி தமிழ் எஃப்எம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் சத்தனூர் வளவட்டி போம் ஜெயந்தி.
0: ஜெயந்தி, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: சத்தனூர் வளவட்டிக்கு போத்துல இருந்து.
0: அப்படின்னா எந்த எழுது மாவட்டமா இல்ல என்னது அது?
2: அரியலூர்.
0: அரியலூர் மாவட்டமா, அதை சொல்லுங்க. ஆமா, ஓகே, ஆன்சர்

0: கொஸ்டின் சொல்லணுமா?
1: சொல்லுங்க. அந்த கடல் ஆழி அப்புறம்
0: பறவை ஆறு, அந்த பறவை அப்படிங்கிறது சின்னரா, ஓகேங்களா? பறக்குதே பறவை, அது கிடையாது. கடல் ஆழி பறவை ஆறு, இதுல ஒண்ணு மட்டும் பொருந்தல, மத்ததெல்லாம் ஒண்ணுத்துடைய மறுபெயர்கள்னு வச்சுக்கலாம். ஹலோ சொல்லுங்க.
1: கடல்ங்கிறது வேறங்களா? கடல்ங்கிறது
0: நீங்க கடல்னு நினைக்கிறீங்களா? கடல் ஆழி பறவை ஆறு, இதுல எது பொருந்தலன்னு நான் கேக்குறேன்.
1: கடல் ஆழி பறவை ஆறு, எல்லாமே தண்ணி ஓடுறது,
0: எல்லாம் தண்ணி ஓடுறது.
1: இந்த பறவைக்கு மீனிங் என்னன்னு தெரியலீங்களே.
0: எதுக்கு மீனிங் தெரியல?
1: பறவைக்கு
0: அதான், பறவை ஆழி கடல் ஆறு, அதான் எல்லாத்துக்கும் மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே, நன்றி. விபத் பாரதி தமிழக.
2: வணக்கம்.
0: உங்க பேர்?
2: ஹரி.
0: ஹரி எங்க இருந்து சார்?
2: பழையவனார்பட்டம்.
0: ஓகே
2: மேடம், கடல் ஆழி இதுல இருந்து ஆறுனாலும் தண்ணி தான், பறவை வந்து இது கப்பல் மாதிரி வரும்ல?
0: இல்ல இல்ல, அந்த பறவையும் தண்ணி தான். ஆமா, அதாவது கடல் ஆழி பறவை எல்லாமே கடலுக்கான வேறு பெயர்கள் தான், ஆறு மட்டும்தான் வந்து வேற
2: டிஃபரெண்ட்.
0: அதாவது சமுத்திரம் சொல்றாங்களே அந்த மாதிரி, அதெல்லாம் ஆறுங்கிறது நம்ம அது கடலோட சம்பந்தம் இல்ல, அதுல போய் கலக்கிறது தானே, அது ஆறு அப்படிங்கறது தான் சரியான விடை. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். சோ பங்கு பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தான். ஆனா நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில இருப்போம். கடல் ஆழி பறவை ஆறு, அதுல வந்து ஆறு அப்படிங்கறது தான் பொருந்தல மற்ற மூணோட. கடலோட வேறு பெயர்கள் இன்னொன்னா என்ன இருக்கு? சமுத்திரம்னு சொல்லலாம், சாகரம், அப்புறம் வந்து புணரி, வாரிதி, அழுவம், உவரி, நெடுநீர், பௌவம், இப்படிலாம் பல பெயர்களோட கடல் வந்து அழைக்கப்படுது. எல்லாருமே வந்து பங்கு பெற்று அவங்களோட முடிஞ்ச முயற்சியை செய்யறாங்க. அதுவும் நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு தெரியாத சொல்றதுன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டாபிக்கை பத்தி நம்ம கொடுத்து அதை படிச்சுடுவாங்க அப்படி சொல்றதுன்றது வேற, இப்ப நம்மளா கேட்கறோம், அவங்க அதை வச்சு சொல்றாங்க, நிறைய பேர் அதுல முயற்சி செஞ்சு வெற்றியும் பெறாங்கன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லோருடைய முயற்சிக்குமே நம்ம வந்து வணக்கம் சொல்லி தலை வணங்கணும், அந்த அளவுக்கு தான் அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு. நேரம் 10:35. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் உறுதிமொழி என்ற படத்திலேருந்து ஒலிக்கத்துக்காக தயாராக எடுத்து வச்சிருக்கோம். அந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கப் போகிறது. ஆர் வி உதயகுமார் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான் இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காம கேளுங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.
2: நேரம் 10:42:45. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில

0: இணைந்திருக்கிறோம் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நான் இப்போ ஒரு பெயர் சொல்வேன், அதனுடைய தமிழ் பெயர் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லணும். விவத் பாரதி தமிழ் எஃப்எம், உங்க பெயர் சார்?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், பஞ்சன தீஸ்வரர், பஞ்சன தீஸ்வரர் இதுக்கான தமிழ் பெயர் என்ன நீங்க சொல்லணும். பஞ்சன தீசுவரர் கேட்டு இருக்கீங்களா? க்ளூலாம் இல்லை, அதை நீங்க சொல்லிதான் ஆகணும், இல்லைனா யாராவது சொல்றாங்களா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க சார், நம்ம முயற்சி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஏதோ ஒண்ணு சொல்ல போனா ஆன்சர் வந்துடும். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்,
2: ஹலோ,
0: உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் தஞ்சாவூர் மாவட்டம் பவானி தாலுகா புவனேஸ்வரி பேசுறேன்.
0: புவனேஸ்வரி, சொல்லுங்க
2: என்ன டாபிக் போகுது? போன் போட்டதுனால தெரியல.
0: அப்படியா, சரி. இப்ப நான் வந்து ஒரு பெயர் சொல்லிருக்கேன், பஞ்சன தீஸ்வரர்னு, இதோட தமிழ் பெயர் நீங்க சொல்லணும்.
2: பஞ்சன தீஸ்வரர் தமிழ் பெயர் வந்து சிவபெருமானா?
0: நீங்க அந்த பேரை சொல்லணும். இப்ப நான் பஞ்சன அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? பஞ்சம் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பஞ்சபூதம்லாம் இருக்குல்ல, அப்பனா என்ன அர்த்தம்? சரி, யாராவது சொல்றாங்களா கேக்கலாம். ஓகேங்களா, நன்றி.
2: நன்றி.
0: புவனேஸ்வரி எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
2: தஞ்சாவூர் மாவட்டம்.
0: தஞ்சாவூர் மாவட்டம், ஓகே ஓகே. ஹலோ,
3: வணக்கம்.
0: உங்க பேர் சார்? நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்,
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் அம்மா? நீங்க யார் பேசுறீங்க? உங்க பேர்?
4: நான் காந்தி நகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன் பேசுறேன் மேடம்.
0: செண்பகவல்லி மேடம், ஓகே.
4: ஐந்தாட்சீஸ்வரர் மேடம்.
0: ஐந்தாட்சீஸ்வரர் அப்படி நீங்க சொல்றீங்க, சரி ஓகே. நம்மளே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஐயர் அப்பர் அப்படிங்கறதா வந்து சரி. நம்ம வந்து ஐந்து அப்படி போறோம் இல்லையா, ஆனா ஐயர் அப்பர் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சன தீஸ்வரர், ஓகேங்களா. நீங்க முயற்சி செஞ்சதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி,
4: தேங்க் யூ மேடம்.
0: பஞ்சன தீஸ்வரர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான தமிழ் வார்த்தை ஐயா ரப்பர். ஆனா அப்படி சுத்தி சுத்தி ஏதோ ஒரு விதத்துல கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்த சொல் என்னன்னா கும்பகோணம், இதனுடைய பழமையான வரலாற்று பெயர் என்ன? விவத் பாரதி தமிழ் எஃப்எம், ஹலோ. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்,
5: வணக்கம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க.
5: மாவட்டம் வாலாஜபாத், ஜெய் இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார்,
5: பஞ்சபூத ஈஸ்வரர் மேடம்.
0: அது முடிஞ்சிடுச்சு, ஐயா ரப்பர்னு.
5: அடுத்தது என்ன கேள்வி?
0: கும்பகோணம், அதனுடைய பழமையான வரலாற்று பெயர்.
5: கும்பகோணம்
0: இவருங்க எங்க இருந்து பேசுங்க? இஸ்மாயில்,
5: காஞ்சிபுரம் மாவட்டம்.
0: ஓகே,
5: கும்பகோணம் கோயிலுடைய,
0: கும்பகோணம் தான் அதுக்கு ஒரு பழமையான பெயர் இருக்கு தமிழ்ல.
6: ராதாகிருஷ்ணன்
0: சார், சொல்லுங்க.

0: அந்த இது பஞ்ச
1: இல்ல அது முடிஞ்சிச்சுங்க சார். ஐயாரப்பன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கும்பகோணத்துடைய பழமையான பெயர் என்னன்னு
0: கேட்டிருந்தேன். குடந்தை.
1: குடந்தை இன்னும் கூட சொல்லணும்னா ஓரளவுக்கிட்ட வந்த கூட முக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து ஆன்சர். நீங்க பங்கு பெற்றதுக்கு நன்றி. நீங்க முயற்சியும் செஞ்சீங்க. நன்றி
0: நன்றிப்பா. நன்றி.
1: கும்பகோணம் இதனுடைய பழமையான வரலாற்று பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா குடமுக்கு. சோ இப்படி எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வேற வேற பெயர்கள் தமிழ்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் தான் நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்திலேருந்து ஒலிக்க போகிறது? உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்ற படத்திற்காக கே ஜே யஸ்தாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல். வாலி எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நம்ம நிறைய கேள்விகள் சந்தித்தோம், அதற்கான பதில்களையும் தெரிஞ்சு கொண்டோம். நிறைய நேயர்கள் முயற்சி செஞ்சாங்க, அதுல வந்து கிட்டத்தட்ட அவங்க அந்த ஆன்சருக்கு நெருங்கிட்டாங்கன்ற அளவுக்கு எல்லாம் கூட நிறைய பேர் பதில் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புதிய புதிய வார்த்தைகள், அதற்கான பொருள்களையும் நம்ம தெரிந்து கொண்டோம். நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் பதில் போட்ட அத்தனை நேயர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம், வாழ்த்துக்கள் அவங்களுக்குமே. ஏன்னா அவங்களோட முயற்சியுமே பாராட்டத்தக்கது தான். நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம். இப்ப நிறைவா ஒரு பாடல் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு 11 மணிக்கான என்றும் இணைவைக்கு நம்ம சென்று விடலாம். ஏன்னா 11 மணிக்கு நம்ம அந்த நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். இப்பொழுது ஒழிக்கக்கூடிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களோட குரல்கள் ஒழிக்கக்கூடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி இசையமைத்திருக்கார் இந்த பாடலை. இந்த பாடலின் படம் தங்கத்தின் தங்கம்.

0: கேள்வி பதில்கள், நேயர்களோட பங்களிப்பு, இனிமையான பாடல்கள், இப்படி எல்லாமே சேர்ந்து நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: என் கேள்விக்கு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை
2: மனதை மயிலிறகாக வருடும் பாடல்கள், இனிய நினைவலைக்கு நம்ம இட்டு செல்லும் பாடல்கள், இதையெல்லாம் நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நேரம் என்றும் இனியவை நிகழ்ச்சி தரும் நேரம். இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் 1001 என்ற படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடலை தான் கேட்கப் போகிறோம். கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

11:04. இன்றும் இணைவை நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கன்னித்தா என்ற படத்திலிருந்து நாம் கேட்கலாம். டி.எம். சௌந்தரராஜன், பி.சுசிலா குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல் இது. கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடல் இசை கே.வி. மகாதேவன்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து

0: வெள்ளிக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.
2: நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்ட் குலிக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடிப்பாரு. ஆனா இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்ல இல்ல இதுல நீங்க நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்ட்ல ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலா அந்த ஹம்மிங் ரீடைன் பண்ணிட்டார். இப்ப அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன்னா அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.

0: கருத்து செறிவு மிக்க பாடல்களின் இசை கதம்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னமினிவே நிகழ்ச்சியிலுடைய அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரல்ல ஒலிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த பாடலுடைய இசையமைப்பாளர் ஆர் சுப்பராமன். கேட்கலாம் அந்த பாடலை.
1: Mm-hmm.

இதயத்திலே சுமையிருந்தாய் இறக்கி வைக்கோ இறக்கி வைக்கோ.

அது உண்மை என்று ஒன்று இரண்டு சேர்ந்திருக்கோணும். வேடிக்கையா பொழுது போகணும், கொஞ்சம் விளையாட்டா வாழ்ந்து பார்க்கணும்.

0: ஸ்ரீனிவாஸ் எல்லாரீஸ்வரி குரல்களில் கண்ணதாசன் எழுதிய பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நாம் கேட்ட அந்த பாடல் ஆண்டவன் கட்டளை என்ற படத்திலிருந்து ஒலித்தது.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேரம் 11:21. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணைவை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் கலங்கரை விளக்கம் என்ற படத்திலிருந்து ஒலிக்கப் போகிறது. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் நாம் அந்த பாடலை கேட்கலாம். பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் பணம் படைத்தவன் என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் எல் ஹரீஸ்வரி பாடியுள்ள பாடலை. வாலி எழுதிய பாடல், பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் விதித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102

0: 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 11:34. இனிய குரல்களோடு சுவை சேர் இசையும் சேர்ந்து நல்ல கருத்துக்களுக்குள்ள பாடல்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்றும் இனிவே நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற பாடல்கள் இவை எல்லாமே. அப்படிப்பட்ட பாடல்களின் இசைச்சரமாகத்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றும் இனியவை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வல்லவனுக்கு வல்லவன் என்ற படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம். கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை வேதா.

நம் ஒவ்வொருவரோடும் நெருங்கிய தொடர்பில் இருப்பது இசை. நம்ம எல்லோருக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு, நமக்குள்ள ஒரு புதுப்படையான விஷயம் இருக்கு அப்படின்னா அது இசையை சொல்லலாம். ஏதாகிலும் ஒரு பாடலை நமக்கு தெரிகிற வகையில, நமக்கு தோணும் வகையில நம்ம தினந்தோறும் பாடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு பாடலை நம்ம நினைச்சிட்டு தானே இருப்போம். ஏன்

அப்படின்னா இசை நம்ம ஏதோ ஒரு வகையில சாந்தப்படுத்துது, நமக்கு புத்துணர்ச்சி தருது. இதனாலதான் நம்ம இசையை விரும்புகிறோம். இன்னும் சிறப்பா சொல்லணும் என்றால் நம்மளுடைய உணர்வுக்கு உயிர் ஊட்டுகிறது இசை. அப்படிப்பட்ட இசையோட நம்ம இணைந்திருக்கிறோம் பூபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, அதுவும் என்றும் இணைவை நிகழ்ச்சியில். தரும் அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் என்ற படத்திலிருந்து நாம் ஒலிக்க கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து பி சுசிலாவுடன் பாடியுள்ள பாடல் இது. பாடலை எழுதியுள்ளார் வாலி.

இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர்

0: 9444001023.
1: நேரம் 11:44. என்றும் இனிமே நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் இதய கமலம் என்ற படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். பி சுசிலா குரலில் நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் கண்ணதாசன் எழுதியது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

இனிமையான இசை, உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மெட்டுக்கள், மிகவும் நுட்பமான இசை சங்கதிகள், கனிரசம் ததும்பும் பாடல்கள் இல்லையா, இதெல்லாம் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எத்தனை அற்புதமான பாடல்களை நம்ம என்றும் இணைவே நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் இரவும் பகலும் என்ற படத்தில் இருந்து நாம் கேட்கலாம். நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கவிருக்கிறது. ஆலங்குடி சோமு எழுதிய பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என்றும் இணைவே நிகழ்ச்சியில இணைந்துள்ளோம். பழைய பாடல்களில் நிறைந்திருக்கும் இலக்கிய சுவை, நயம், பாடகர்களின் பெருமை, இசை நுணுக்கம், இதை பற்றியெல்லாம் எண்ணி எண்ணி அந்த பாடல் ஒலித்த தருணங்களுக்கே, அந்த காலகட்டத்துக்கே நாம் சில மணி துளிகள், சில மணி நேரம் பயணித்தோம் அப்படித்தானே சொல்லணும். அந்த காலகட்டத்தில் நாம் சஞ்சரித்தோம்.

அப்படி ஒரு அற்புத உணர்வை தந்து கொண்டிருக்கிறது என்றும் இனிவே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் காக்கும் கரங்கள் என்ற படத்தில் இருந்து நாம் கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் இந்த பாடல் ஒலிக்கப் போகிறது. வாலி எழுதியுள்ள பாடல், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:54.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாருக்கு அதெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்க இருப்பது. ரெட்ரோ நேரத்தில் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. ரெட்ரோ காலம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட மிக பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கால நினைவுகள், அந்த நினைவுகளோடு அப்படியே இன்னைக்கு நம்ம அந்த பாடல்களை கேட்டு ரசிக்கிறது அப்படிங்கிறதே தனி சுகம் இல்லையா? அப்படி சூப்பரான காலகட்டத்துக்கு நீங்கள் போயிட்டு அந்த நேர நினைவலைகளோட நீந்தி கழிக்கிற மாதிரி இன்னைக்கு அடுத்தடுத்து பாடல்கள் உங்களுக்காக. முதல் பாடலை உல்லாச பறவைகள் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்சு அருணாச்சலம். நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் இந்த பாடலை கேட்டு. ஆனால் இந்த பாடல் ஜெர்மனியை பற்றி அப்படி அவ்வளோ ஒரு உல்லாச கனவுகளோட பாடலை பாடல் வரிகளில் அமைச்சிருக்காரு பஞ்சு அருணாச்சலம். பாடலை கேட்கலாமா?

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. குரு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கண்ணதாசன். நீங்கள் எங்கே வேணால் பறந்து போகலாம். உங்களோட நினைவுகளோட இந்த பாடல் அப்படியே கேட்டுட்டேன்.

பேய், ஒரு யாருன்னு சொல்கிறது, அந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய ஒரு நபராக அதை சித்தரிப்பாங்க. ஆனால் இந்த பாட்டு என்ன சொல்லுது, பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? பில்லா படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். இனி அடுத்த பாடல் உங்களுக்காக பில்லா படத்திலிருந்து. வேற என்ன பாட்டாக இருக்க முடியும்? இப்போயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, மை நேம் இஸ் பில்லா தான். பில்லா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஊர்லெல்லாம் பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தைங்களை பயமுறுத்துறதுக்காக பெரியவங்க சொல்கிற அந்த வார்த்தை. உன்னை பயமுறுத்துறதுக்காக பில்லா வந்துடுவான். பில்லானா ஒரு

நாள் என்ன பொழுதென்ன, நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேனா நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி

தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். அடுத்த பாடல் பிரியா படத்திலிருந்து உங்களுக்காக எஸ் ஜானகி கேஜே யேசுதாஸ் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்சாருணாச்சலம். ஏ பாடல் ஒன்று. நிச்சயமாக இந்த பாடல் நீங்கள் கேட்கும்போது ஒரு துள்ளல், ஒரு உற்சாகம் எல்லாமே இந்த பாடலில் இருக்குது. இசையும் அப்படி தான் கொடுத்துருக்காரு இசைஞானி இளையராஜா. பாடலை கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

0: நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான், இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: 12:25 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். அடுத்ததா நீங்க கேட்க போற பாடல் சகல கலா வல்லவன் படத்திலிருந்து. SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் வாலி.

0: இளமை இதோ இதோன்னு இந்த பாடலை கேட்டு எல்லாரும் ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. இளமை அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணத்துலையும் சொல்லையும் செயல்லையும் இருக்கணும். அது நம்ம மனசில் இருந்தது அப்படின்னு சொன்னால் எப்போவுமே உற்சாகமாக பல நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சிட்டே இருக்கலாம். நமக்கு வயசாயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற வேலை, ஏன் நம்ம வாழ்க்கையிலே கூட பாருங்கள், அன்றாடம் நம்ம எழுந்துக்கும் போதே நமக்கு வந்து ஏன் இந்த நாள் நமக்கு இல்லாத நோயெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிடும். வயசாயிடுச்சு அப்படின்னு நம்மளே நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வயசானதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நோய்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது இல்லாமல் இருந்தால் கூட அது இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துரும். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. புதிய எண்ணங்கள், புது உற்சாகம் இதெல்லாம் நம்ம மனசுலையும் சொல்லையும் செயல்லையும் எப்பவும் இருக்கட்டும். 12:32 கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்கள் ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க.
1: நாளை இரவு 8 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசை பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம். இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக ரெட்ரோ நேரத்தில் நீங்கள் கேட்க போகிறது ரயில் பயணங்களில் படத்துக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலை இயற்றி இசையமைத்து இயக்கியும் இருக்கார் டி ராஜேந்தர். அட யாரோ பின்பாட்டு பாட, யார் பாட போகிறது? எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். பாட்டை கேளுங்க, ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.

என்னுடைய ஃப்ரெண்டு குலிக்கு இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் ஒரு நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன்னா அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொலைத்தொடர்புத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொலைத்தொடர்பு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதோடு சேவைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு சேவைகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நகர்ப்புறங்களுக்கு இணையான தொலைத்தொடர்பு வசதிகள் ஊரக பகுதிகளிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வி, சுகாதாரம் மற்றும் அரசு சேவைகளை வழங்குவதில் கைபேசி மற்றும் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 50 லட்சம் கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இணைய குற்றங்களை களைவதற்கு ஒருங்கிணைந்த சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இந்த வரி விதிப்பை மேலும் எளிமையாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழல் அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி இயற்கை பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படை ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நமது விமானப்படையின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியதாக அவர் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை அர்ப்பணிப்புடன் ஆற்றி வரும் பணியை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் இந்நாளையொட்டி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இதுதொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கொச்சி நீர் மெட்ரோ சேவை திட்டம்.
1: ஆண்டு ஏப்ரல் 25 தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி கொச்சி நீர் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அதற்கு மறுநாள் முதல் பயணியர் சேவை தொடங்கியது. நகர்ப்புறங்களுக்கான பொது போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அம்சமாக இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. கொச்சி நகரின் போக்குவரத்து நெரிசலை பெரிய அளவில் குறைப்பதற்கு இந்த சேவை உதவி வருகிறது. நாட்டின் முதலாவது நீர் மெட்ரோ சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட பெருமையையும் கொச்சி கொண்டுள்ளது. இந்த சேவையை கடந்த வாரம் வரை 77 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தியுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்த தினமான கடந்த 2 தேதி மட்டும் 11,000 மேற்பட்டோர் இதில் பயணித்துள்ளனர். நீர்வழி போக்குவரத்தில் நவீன அம்சங்களுடன் இந்த சேவை கொச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இக்கோரிக்கையை விடுத்தார்.
2: பொதுமக்கள் நிச்சயம் வீட்டுக்குள்ளயும் பாருங்க, வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியில நீங்க போய் பார்க்கணும். பார்த்துட்டு எந்தெந்த ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி, சிறு தொட்டியா இருந்தாலும் சரி, இல்ல சிறு மூடியா இருந்தாலும் சரி, ஆட்டுக்கல்லா இருந்தாலும் சரி, இந்த பயன்படுத்தாத பூச்செடி தொட்டியா இருந்தாலும் சரி, நீங்க அனைத்தையும் பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் தயவு செய்து நீங்க அப்புறப்படுத்தணும். அப்பதான் ஒரு அரசு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குதோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய சிறு பங்களிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இந்த டெங்கு இந்த நோய் வராம நம்ம பாதுகாக்க முடியும். அப்புறம் முக்கிய ஒரு வேண்டுகோள், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் அவருடைய பணி என்னன்னா வீடு வீடாக சென்று அவங்களோட வீடை பார்வையிடணும். அதற்கு நீங்களும் அனுமதி கொடுக்கணும், உங்களுக்கு ஒத்துழைப்பு நீங்களும் கொடுக்கணும்.
0: பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 76. ஹிந்தி, மராத்தி, தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். தமிழில் பொம்மலாட்டம் மற்றும் காலா திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. காலா திரைப்படத்தில் சொந்த குரலில் தமிழில் அவர் பேசிய வசனங்கள் ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டன.
3: You are a very nice person. Don't kill him. நீ வழியில் வரலன்னா எதுக்கு ஒன்ன கொல்ல போற? காலா கைசா நாம சொல்லும் போதே வாயலா கூசுது. ஒருத்தது என் கண்ணு
4: எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் இங்கே தான் இருக்கும். மேல ஒன்னத்தையும் கொண்ட போங்க முடியாது. 6 அடி நிலத்தில தான் என்ன பார்த்தப்பாங்க, எதுவும் நிரந்தரம் இல்லை. கிருஷ்ணகாதல ஏறக்கணுமே ஒதிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இருந்தாலும் அந்த நிலோ வேறு 2 நாளைக்கு 4 என் பேரில் இருக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். Do you have any problem?
0: அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் கீவ் உள்பட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 100க்கணக்கான ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் 100க்கணக்கான ட்ரோன்களையும் யுக்ரைன் இடைமறித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியாங் ஜியாங் இணையை வென்றது. மலேசியாவில் நடைபெற்று வரும் செவித்திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 5 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று

0: பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-1 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஜஸ்டினா மிக்குல்ஸ்கைட்டை வென்றார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-2, 21-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் கரென் யுன் கா ஃபெங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறம் மாறாத பூக்கள் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடின பாடல் கேட்டீங்க. பாடல் வரிகள் பஞ்ச அருணாச்சலம், பாடலுக்கு இசை இளையராஜா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரெட்ரோ நேரம். நிறைவாக நீங்கள் கேட்க போகிற பாடல் மூன்று முகம் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், பாடல் வரிகள் வாணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 1 மணி.
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்க இருப்பது பாடல் உங்கள் சாய்ஸ். பாடல் உங்கள் சாய்ஸில் நீங்கள் பங்கு பெறணும், உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 044, இந்த இணைப்பு என்னோட 209-5532-8839-2838-9871 இந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் தான், 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் பாடல் உங்கள் சாய்ஸில் பங்கெடுத்துருக்கக்கூடாது. அதோட இன்னைக்கு காலையிலேருந்து நடந்த 2 நிகழ்ச்சியிலையும் நீங்கள் வந்து பங்கெடுத்துருக்கக்கூடாது. அது ஒன்று தான். முதல் நேர் பார்த்தலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மேடம், சிங்கப்பெருமாள் கோவில் தியாகராஜன் மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சிங்கப்பெருமாள் கோவில் தியாகராஜன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: மேடம், எனக்கு கண்ணன் வருவான் அப்படிங்கிற படத்துல இருந்து மேடம், சீரக சம்பா அப்படிங்கிற பாடல் மேடம்.
1: கண்ணன் வருவான் படத்துல இருந்து சீரக சம்பா.
3: சீரக சம்பா, ஆமா.
1: சரி, என்ன இன்னைக்கு சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு என்ன அரிசியில சாப்பாடு? நார்மல் பொன்னி தான் நமக்கு அப்படிங்கிறீங்களா?
3: நார்மல் பொன்னி தான் மேடம். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த கிளைமேட்லாம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால சீரக சம்பா கிடையாது, மிளகு சீரக சாப்பாடு மேடம்.
1: பாருங்க, அதுலயும் இப்படி வந்துருச்சு. சரி,
3: ஆமா மேடம்,
1: பாட்டு கேளுங்க. நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்த.
3: காலையில இருந்து ப்ரோக்ராம் சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம். வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றி.
3: நன்றி மேடம். தேங்க்யூ.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் பெரம்பூர்ல பேசுறேன் மேடம், சென்னை பெரம்பூர்ல இருந்து.
0: சரி, என்ன பாடல் உங்களுக்கு
1: இன்னைக்கு? பாடம் மௌனராகம், பாடல் வந்து மந்தம் வந்து தென்றலுக்கு மேடம்.
0: நிச்சயமா கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு.
1: நன்றி மேடம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அறிவிப்பாளருக்கு பகல் வணக்கம். திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் கிராமம் சுப்பிரமணி.
0: திருப்பத்தூர் பக்கத்துல இருக்க ஆதியூர் கிராமம்
1: இல்லையா?
0: எப்படி கேக்குது எஃப்எம்?
1: அருமையா கேக்குதுங்க.
0: அருமையா கேக்குது. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க.
1: காலையில 6 மணில இருந்து நைட் 9 மணில இருந்து கேட்டுக்கறங்க.
0: சரி சூப்பர்ங்க. மிக்க நன்றி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சகல கல்லாவளவன கட்ட வண்டி கட்ட வண்டி கலையாணி கலண்டு.
0: சரி பாடல் கொடுத்துடலாம்.
1: ஓல்ட் பாட்டு அருமையா இருக்கும்.
0: நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.
1: நன்றி. நன்றி நன்றி.
2: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு குலிக்கு இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பார். ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீடைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன் அந்த ஹம்மிங் நான் பாடுவேன், சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 1:19 கடந்து போயிட்டுருக்கு இந்த நேரம். பாடல் உங்கள் சாய்ஸில், அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் சூளைமேட்லேருந்து நூறு முகமது பேசுகிறேன் மேடம்.

0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா?
1: என்ன மேடம் மேடம் சாப்பிடணும்.
0: சரி, பாட்டை கேட்டு அப்படியே சாப்பிட்ருங்க. என்ன பாடல்?
1: படம் லக்ஷ்மி கல்யாணம்.
0: சரி,
1: அதில் தங்க தேரோடும் வீதியில் ஊர்வலம் போகுதுடா.
0: சரி, பாடல் கேட்கலாம். மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி மேடம்.

பொண்ணை பெத்து வளர்த்தவளா, புருஷனுக்கு பணிஞ்சவளா. பொண்ணை பெத்து வளர்த்தவளா, புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா. இவ மத்தவங்க

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நரசிங்கபத்திலிருந்து பொன் கதிர்வேல் பேசுறமா.
0: பொன் கதிர்வேல், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பணத்தோட்டம் படம் பேரு, என்னதான் நடக்கும் நடக்கட்டும் என்ற பாட்டு மேடம்.
0: சரி, கொடுத்துடலாம், பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400102 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. 1:31 ஆயிடுச்சு. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து உதயா.
2: உதயா, அதே ஒரு பெரிய ஸ்டைலா. சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு மேடம் காலத்தால் அழிக்க முடியாத காவிய பாடல், உள்ளத்தில் நல்ல உள்ளம், படம் கர்ணன்.
2: சூப்பர்,
3: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
2: நன்றிங்க. ஏன்னா இந்த பாடல் காலத்தால அழிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் அந்த எப்படி ஒரு நல்ல உள்ளம் இருக்கு இல்லையா, அந்த உள்ளம் கேட்டு அழுற மாதிரி இருக்கும்.
3: கவியரசு கண்ணதாசன், சீர்காழி கோந்திராஜன், எம்ஏ சுசுவானுக்கு சவாலான இந்த பாடல் மேடம்.
2: பாட்டு கேட்கலாமா? நன்றி.
3: நன்றி மேடம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தஞ்சை மாவட்டம் திருவோணம் மேலப்பட்ட பேர் மாரிமுத்து பேசுகிறேன் மேடம்.
0: தஞ்சையிலேருந்து மாரிமுத்து, ஓகே. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பிச்சைக்கார மடத்துல இருந்துங்க மேடம். கடலோரம் வாங்கி காத்து அந்த பாட்டை போடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி, வணக்கம் மேடம்.

0: விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஒரு 1:40 கடந்து போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். திருப்பத்தூர் ஆனந்தன்.
1: திருப்பத்தூர் ஆனந்தன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: வெற்றி விழாவில் மாறுகோ மாறுகோ மாறு.
1: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்து.
2: நிகழ்ச்சிக்கு நன்றி.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களின் தன்னிகரற்ற துணிச்சலையும் செயல்திறனையும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு 603 கோடியே 34 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி.வி. சிந்துவும் தன்வி சர்மாவும் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 10வது இந்திய கைபேசி மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், தொலைத்தொடர்பு மின்னணுவியல் பிரிவுகளில் பரிணாமத்தை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக எடுத்துரைத்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5G அலைக்கற்றை சேவை சென்றடைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், 5G கட்டமைப்பின் கீழ் 550,000-க்கும் அதிகமான நிலையங்கள் செயல்படுவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, நாட்டில் தற்போது 55 கோடி மக்கள் 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக கூறினார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விமானப்படையின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டை பாதுகாப்பதில் இப்படை வீரர்களின் துணிச்சல், தொழில் நேர்த்தி, ஒழுங்குமுறை, தயார் நிலையை எடுத்துரைத்தார். இந்திய விமானப்படையின் வீர தீரத்தை பறைசாற்றும் காணொலி பதிவுகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நவீன தொழில்நுட்பங்கள் தரவுகளுடன் அச்சுறுத்தல்களை இந்திய விமானப்படை இலகுவாக எதிர்கொள்வதாக பாராட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் விமானப்படை வீரர்களின் வீரத்திற்கு சான்றாக திகழ்கிறது என்று பாராட்டிய பிரதமர், அவர்களது தன்னிகரற்ற துணிச்சல், அர்ப்பணிப்பு, செயல்திறனுக்கு நாடு தலைவணங்குவதாக கூறினார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில், நெருக்கடி நிறைந்த சவால்களின் மத்தியிலும் தங்களது திறன்களை வானில் சாகசங்களுடன் விமானப்படை வீரர்கள் வெளிப்படுத்துவதாக போற்றியுள்ளார். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. சரக்கு சேவை தொடர்பான குறைகளை களைவதற்கான கொள்கை சீர்திருத்தங்கள், வரி சுமையை குறைப்பது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சரக்கு சேவை வரியின் அடுத்த கட்ட நடைமுறைகளுக்கான 5 அம்ச சீர்திருத்தங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இதன்படி நிர்வாக சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம் பதிவு முறைகள், உள்ளீட்டு வரி வரவு மற்றும் நிதி திரும்பப் பெறுதல், குறைகளை களைவது, ஏற்றுமதி சேவை மற்றும் உலகளாவிய திறன் மையங்கள் போன்றவற்றை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இதில் ஆராயப்பட்டதாக தெரிகிறது. காலநிலை மாற்ற சவால்களின் பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் அவற்றை எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். ஃபிஜியில் காலநிலை மாற்றம் தொடர்பான கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகளாவிய வெப்பமயத்தை குறைக்கும் வகையில் ஒருங்கிணைந்த விரிவான அணுகுமுறையின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழக வீர வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்குகிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் வென்ற தமிழக வீரர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்படுகின்றனர்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவும் பிரான்சும் கூட்டாக இணைந்து 2015ஆம் ஆண்டு சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் பாரிஸில் அறிமுகம் செய்தன. எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு சூரிய சக்தியை பயன்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு இது வகை செய்கிறது. சூரிய சக்தி மூலம் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதற்காக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. தற்போது 129 உறுப்பு நாடுகளுடன் சூரிய சக்தி திறனில் சர்வதேச தளமாக

0: இந்த கூட்டமைப்பு உருவெடுத்துள்ளது. பாரிஸ் பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, குறைந்த செலவில் சூரிய சக்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், கட்டமைப்பு வளர்ச்சி, முதலீடுகளை ஈர்க்கும் புதிய நிதியம் போன்றவற்றிற்கு சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு தனி கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டார். எதிர்காலத்திற்கான நிலையான எரிசக்தி பாதை முன்னெடுப்புடன் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைத்து எரிசக்தி பாதுகாப்பை சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உறுதி செய்து வருகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வேட்பாளர்கள் அல்லது பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட மத்திய பார்வையாளர் முன்னிலையில் வாக்கு எண்ணும் காப்பறை திறக்கப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தாராபுரம் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக எமது திருப்பூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்ட எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேசைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளன. 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ட்ராங் ரூம், வாக்கு எண்ணிக்கை மையம் மற்றும் கல்லூரி வளாகத்தை சுற்றிலும் மொத்தம் 64 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: மதுராந்தகம் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான செங்கல்பட்டு ஆத்தூர் ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டிற்கான பயிற்சி மையத்தில் 54 கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்பும் முதன்முறை வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கான சிறப்பு ஊக்கத்தொகைக்கு 603.34 கோடி ரூபாய் வழங்கி அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடி பண பரிவர்த்தனை மூலம் வரும் தீபாவளி பண்டிகை முதல் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை உறுதி செய்யப்பட்டுள்ளதன் மூலம் 90,000 கரும்பு விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாட்டில் டெங்கு ஒழிப்பு பணிகளில் நகராட்சி மாநகராட்சி அலுவலர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வடபழனியில் காய்ச்சல் பரிசோதனை முகாமை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருநிறுவனங்கள் வீடு கட்டுமான பணிகள் நடைபெறும் பகுதிகளில் மழைநீர் தேங்குவது கண்டறியப்பட்டால் முதல் முறை 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தார். மாநிலத்தில் இந்த ஆண்டு இதுவரை 10 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு பலியாகி உள்ளதாக கூறிய அவர், மாநிலம் முழுவதும் தினந்தோறும் 1,000 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பிரபல திரைப்பட நடிகர் நானா பட்டேகர் மாரடைப்பால் இன்று அதிகாலை கோவாவில் காலமானார். அன்னாருக்கு வயது 75. தமிழில் காலா பொம்மலாட்டம் திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் பத்மஸ்ரீ மற்றும் 3 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பன்முக திறமையுடைய நானா பட்டேகர் ஹிந்தி மராத்தி திரையுலகில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நானா பட்டேகரின் இறுதிச் சடங்கு இன்று மாலை புனே அருகே டான்ஷேயில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக காஞ்சிபுரத்தில் இரு விரல்களால் காரை இழுத்துச் சென்று யோகா பயிற்சியாளர் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். யோகா பயிற்சி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் என்று எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
3: என் பேர் கனிஷ்கா. யூனிவர்சல் அகாடமி மற்றும் யூனிவர்சல் சன்மார்க்க சங்கத்திலிருந்து ஃபவுண்டரா இருக்கேன். கார் புல்லிங் எதுக்காகனா அவேர்னஸ் ஆஃப் த ட்ரக்ஸ், ட்ரக்ஸால எதுக்காக பாதிப்பு படுறோம்னு இருக்கு. ட்ரக்ஸால ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படுறதுல ஹோல் ஃபேமிலியே பாதிக்கப்படுது. கார் புல்லிங்கால என்னன்னா நம்மளால ஸ்ட்ரென்த் கான்பிடென்ட் உருவாக்கி கொடுக்குது. போதைப் பொருள் இருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஒரு கான்பிடென்ட் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து வெளியே வரணும்னா சில யோகா மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எல்லாரும் இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.
1: நாகை வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி அதிகரித்த நிலையிலும் விலை குறைவால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி, கடினவயல், கொடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு சாலை உரங்களில் உப்பு குவியல்கள் சேமிக்கப்பட்டு தார்பாய் மற்றும் பனை உரைகள் கொண்டு பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. வியாபாரிகள் 1 கிலோ உப்பு 60 பைசாவிற்கு கேட்பதால் உற்பத்தியாளர்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் விற்காமல் வைத்துள்ளனர். பின் விலை குறைவாக விற்கப்படுவதால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் மன்னர்கால பாரம்பரிய முறைப்படி பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் கோவிலிலிருந்து

0: அம்மன் சிலை இன்று புறப்பாடு கண்டருளியது. தமிழகம் கேரளம் மாநில போலீசார் பாதுகாப்புடன் மேளதாளங்கள் முழங்க முத்துக்குடையுடன் ஊர்வலமாக இது கொண்டு செல்லப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி மாவட்டங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, திருச்சி, காவிரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட 22 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து, தன்வி சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களின் தன்னிகரற்ற துணிச்சலையும் செயல்திறனையும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு 603 கோடியே 34 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி.வி. சிந்துவும் தன்வி சர்மாவும் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இனி இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா குறித்து கேட்டறியலாம். 3:00 வர்ண ஜாலம், 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:00 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன், 7:30 பாட்டும் பயணமும், 7:55 தென்கச்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். இன்னைக்கு நிகழ்ச்சிகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்க மறந்துடாதீங்க.
3: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
4: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
3: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
4: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
3: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு மணிலேருந்து 1:45 வரைக்கும் நீங்கள் கேட்டு ரசித்தது பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நேரம் பொழுது 2:40. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்மோடு சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்க வல்லது இசை, அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்
1: நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். எங்கள் ஸ்டைலில் இன்னைக்கு என்ன மாதிரியான பாட்டுலாம் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுப்பு தான் இன்னைக்கு காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற முதல் பாடல் டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலாவோட குரல்களில் கண்ணதாசன் எழுதின பாடல், ஆர் கோவர்தன் அவங்க இசையமைப்பில் இந்த பாட்டு பட்டணத்தில் பூதம் இந்த படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. கேட்கலாம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.

நேயர்களே, கேட்டு ரசிச்சிருக்கீங்க எங்கள் ஸ்டைல் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்மோட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளையும் நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க எங்கள் ஸ்டைல்.

0: பாடின ஒரு பாடல் தொகுப்பு. முதல்ல சர்மா ஒரு பாட்டு நம்ம கேட்டாச்சு பட்டணத்தில் பூதம் படத்துலேருந்து. தொடர்ந்து என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இது பாட்டு வரப்போகுது, உங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நேரம் பொழுது 2:10.
1: மிஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: பாரதி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஓகே, எங்கள் ஸ்டைலில் அடுத்து வரப்போகிற பாட்டு பி சுசிலாவோட குரலில் கண்ணதாசன் எழுதின பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் மூன்று தெய்வங்கள் படத்துலேருந்து தான் இந்த பாட்டு வந்துட்டுருக்கு.

எதிர்பார்ப்பு காத்திருப்பு, இதெல்லாம் சுகம் இல்லையா? அதுவும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறது, அது ஒரு வகை சுகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான பாடல்கள் தொடர்ந்து அப்படி ஒரு சேர கேட்கறது, அது ஒரு தனி ஒரு அலாதியான சுகம் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மோட பெட்டகத்துலேருந்து உங்களுக்காக பாடல்கள் வந்துட்டுருக்கு. சரி, இன்றைக்கி என்ன மாதிரியான பாடல்கள் தொகுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓரளவுக்கு யூகிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாட்டு கூட வந்துட்டுருக்கு. பி சுசீலாவோட குரலில், கண்ணதாசனோட பாடல், மிஸ் சுசநாதன் அவங்க இசையமைப்பில், ரோஜாவின் ராஜா படத்துலேருந்து இந்த பாட்டு.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு சத்தம் அல்ல, அது சிட்டு சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: முழுமையான கொண்டாட்டம், இசை கொண்டாட்டம். அது ஒரு மத்தியான நேரத்தில் எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் அருமையான பழைய பாடல்கள், கொஞ்சம் தூக்கம் வரும், ஆனால் அதையும் மிஞ்சி என்ன தொகுப்பு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பீங்க. ஒரு 3 பாடல்கள் நம்ம கடந்து வந்தாச்சு. பட்டணத்தில் பூதம், 3 தெய்வங்கள், ரோஜாவின் ராஜா, இந்த படங்கள்ல இருந்தெல்லாம் பாட்டு கேட்டோம். அப்படி சுசிலா அம்மாவோட குரலில் தான் பாட்டுலாம் வந்துட்டு இருந்தது. ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினைச்சிருக்கலாம், ஆனால் அது இல்லை. பெண் குரல்கள் மட்டுமே ஒலிக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? தொடர்ந்து இன்னொரு பாட்டு கூட உங்களுக்காக வரப்போகுது. நீங்கள் கேட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூகிச்சலாம், இல்லை நாமளே கூட சொல்லிடலாம். சரியா? ஸோ இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் இப்பொழுது 2:20. எங்கள் ஸ்டைல்ல அடுத்து நாங்க தரப்புற பாடல் பி சுசிலாவோட குரல்ல, கண்ணதாசன் அவங்க பாடல், எம் எஸ் சுசநாதன் அவங்க இசையமைப்புல, லக்ஷ்மி கல்யாணம் இந்த படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு.

நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு கொலீக் இந்த பாட்டை வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன், இந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். நேரம் பொழுது 2:25 30 நொடியில் நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு இருளும் ஒளியும் இந்த படத்திலிருந்து

0: நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான், இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நேரம் பொழுது 2:30 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இன்னைக்கு எங்கள் ஸ்டைல்ல நாம வந்து நம்ம ஸ்டைல்ல ஒரு பாடல் தொகுப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது பெண் குரல்கள் மட்டுமே ஒலிச்சுட்டே இருக்கு இல்லையா. இது வரைக்கும் பி சுசீலா அம்மா குரல்ல நம்ம பாட்டு கேட்டோம். அடுத்து கேட்க போறது எஸ் ஜானகி அம்மா குரல்ல இந்த பாட்டு, வாழ நினைத்தால் வாழலாம். இந்த படத்துல இருந்து வரப்போகுது. அதாவது பெண்கள் வந்து ஒரு உற்றார் உறவினர் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும்போது பாட்டு பாடுவாங்க இல்லையா, கூடத்தில் உட்காந்து பாடுவாங்க, இல்லை ஒரு குழு சமயத்தில் பாடுவாங்க, இல்லை பெண் பார்க்கும்போது பாடுவாங்க. ஒரு சந்தோஷமாக குடும்பத்தில், அதாவது வெளியூரில் இருக்கவங்க எல்லாமே வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்லப்படுற அந்த நேரத்தில் ஒரு சின்ன குழந்தை பாடலாம், இல்லை பெண்கள் பாடலாம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணங்களில் பெண்கள் பாடக்கூடிய பாடல்களை நாம் இன்றைக்கி கேட்டு ரசிச்சிருக்கோம். ஒரு பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி அதில் தான் இப்போ நாம் வாழ நினைத்தால் வாழலாம் படத்துலேருந்து வீணை மீட்டும் கைகளே. அதாவது இதர் வந்து பெண்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது நரம்பு கருவிகள், அதை வச்சு பாடும்படியாக இருக்கலாம். அந்த மாதிரி பாடல்களை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லைனா வந்து சும்மா பாடுவாங்க இல்லையா, பெண் பார்க்கும்போது பாடுமா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ பாடுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடல்கள் மூலமாவது அதெல்லாம் அப்படி கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பாட்டு கேட்கலாமா.

மின்சாரம் அது மின்சாரம் இந்த படத்துலேருந்து வரப்போகுது பாட்டு. அதாவது தலைமுறைகள் பல கடந்தும் அந்த ஒரு வழக்கம் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த கனவு காணுவாங்க. அந்த பாடல் காட்சி அப்படியே கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தா மூன்று ஜென்ரேஷனும் அந்த கனவுல போகிற மாதிரியான ஒரு பாட்டு. கேட்கலாமா?

செவியோரம் சுகராகமாக இது மாதிரி பாட்டெல்லாம் கேட்குறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கு இல்லையா? அந்த அனுபவம் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கு உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. 2:40:35. சரி, உங்களுடைய

பதிவுகள்லாம் கூட இருக்குது. அப்படி பார்த்துட்டு ஒரு பார்வை அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். ஜி சுகுணா தேவி அவங்க, அப்புறம் இயக்குனர் தேவா, நந்தினி சுரேஷ், பொன்னேரி கலீல் அகமது, நடராஜன் சுப்பையா, புத்தகரம் புவனகிரி, சுமதி பாபு, முகமது மியான், பிரபு தேவி அப்படிங்கிறவங்க புதுசாக இருக்க பேர், அவினாஷிலேருந்து கேட்டுட்ருக்காங்க, ஸ்ரீ சாய் அவங்கெல்லாம், மேட்டுப்பட்டி கண்ணன், முரளிதரன் விழுப்புரம், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து, சென்னை சிங்க சிவராம் நாகராஜன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், முரளிதரன் விழுப்புரம், கவிஞர் வைமுதா அப்படிங்கிறவங்க அரியலூர் மாவட்டம் தத்தனூர் சமத்துவபுரம் அந்த இடத்துலேருந்து, பழைய நினைவுகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கலை சந்திரன் திருவண்ணாமலை இந்த இடத்துலேருந்து, கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், இயக்குனர் தேவா, அப்புறம் மாதவரம் வீரராகவன், வேலுசாமி சிவகுமார் அவங்க, வாட் அ பியூட்டிஃபுல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கிலாண்டுலேருந்து நினைக்கிறாங்க பதிவு போட்டிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம், மீரா வெங்கட்ராமன், க சதாசிவம் அவங்க, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, முத்துக்குமார் இவங்க இங்கேருந்து, சாலியமங்கலம் தஞ்சாவூர் அந்த இடத்துலேருந்து, கொடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன், நாராயணசாமி சின்னப்பிள்ளை, கும்பகோணம் மொட்டை கோபுரம் அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து, மாலாவதி இவங்களோட சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. கும்பகோணம் குமரன், கமலாவரதன், சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம், பெரம்பூர் கமலா சண்முகம், ஜீவானந்தம், மேலப்பேடு தயாளன், வைத்தியநாதன் அம்மாப்பேட்டை இந்த இடத்துலேருந்து, நிவேதா ராஜு கண்ணாரப்பாளையம் அந்த இடத்துலேருந்து, வேறு யார், பன்னீர்செல்வம் வானொலி மன்றம் அவங்களும் வந்து வாழ்த்தியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், ரங்கராஜன் டி நகர்லேருந்து, வேறு ரமா அவங்க வந்து டி நகர்லேருந்து, தியாகராய நகர்லேருந்து, தாமலேரி புத்தூர் மெக்கானிக் சரவணன், வேறு ஆண்டிமடம் கார்த்திகேயன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இத்தனை நேயர்களும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களோட இப்போ நம்ம அடுத்த பாட்டு நம்ம கேட்க போகிற பாடல், இது வந்து சிந்து பைரவி இந்த படத்துலேருந்து நம்ம கேட்க போகிறோம். சித்ராவோட குரலில், வைரமுத்துவோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில், ஒரு பாட்டில் அந்த கதையோடு சேர்ந்து அந்த ஒன்லைனில் ஸ்டோரி சொல்கிறதுனுவாங்களே அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து அந்த கதையை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லும். அந்த பாட்டு வந்து அந்த வீட்டில் அந்த பெண் பாடும்போது அவளுடைய அந்த உள்ள தவிப்புகள் அதெல்லாம் கூட அதில் வெளிப்படும். சந்தோஷம் மட்டும் இல்லை, மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஆசைகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி வந்து அவ அந்த கனவில் அதெல்லாம் எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கா, அதெல்லாம் கூட அந்த பாட்டோடு அந்த பெண் சொல்கிற மாதிரியான ஒரு பாடல் கேட்கலாம்.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். ஸோ ஒரே மாதிரியான பாடல்கள் ஒரு சேர கேட்கும்போது ஒரு சுகம் இல்லையா? இன்றைக்கி நம்ம சுற்றமும் நட்பும் சூழ மகளிர் தங்களோட வீட்டில் இல்லத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்களில் பாடக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஒரு வகையில் நம்ம பின்னோக்கி திரும்பி வைத்து ரசிக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்பா இலக்கியா, சின்னாங்குப்பம் தண்டபாணி, யுவராஜ் முத்து, வேப்பத்தூர் இந்த இடத்துலேருந்து இவங்க எல்லாமும் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. நாகராஜனும் கேட்டு ரசிச்சிட்ருக்காரு. சரி, இப்போது நிறைவாக என்ன பாட்டு நம்ம கேட்க போகிறோம்? இப்போ கூட அந்த பழக்கம் நம்மக்கிட்ட இன்னும் தொட்டும் தொடர்ந்து விட்டும் விடாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாலே அந்த மாதிரி தான். இந்த வரப்போகிற பாடல் வந்து சைவம். இந்த படத்துலேருந்து உத்தரா உன்னிகிருஷ்ணனோட குரலில் நான் முத்துக்குமாரோட பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் அவங்க இசையமைப்பில் பாட்டு வந்துட்டுருக்கு.

0: பார்க்கும் பார்வை அழகா இருந்ததா, எல்லாமே வந்து அழகுதான் உலகத்துல இல்லையா. ரொம்ப அழகா அப்படியே கல்வெட்டில் பொறிக்கக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லணும். ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகா இருந்தது அந்த பாட்டில். நான் முத்துக்குமார் எழுதின பாடல் அது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் சுற்றமும் நட்பும் சூழ மகளிர் தங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் சுகமாக பாடக்கூடிய பாடல்களை கேட்டோம். இதுவரைக்கும் நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
0: 102.3 FM. நேரம் பொழுது 2:55. இனி நாம் கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதாவது பிரதம மந்திரி ஆயுள் ஒளி காப்பீட்டு திட்டமாகும்.

ஒரு குடும்பத்தின் ஒளியாக திகழும் ஒரு தலைவன் அல்லது தலைவி அல்லது உழைக்கும் நபர் திடீரென எதிர்பாராத விபத்திலோ அல்லது மரணத்தினாலோ அவர்களை விட்டு பிரியும் பொழுது அவர்களுக்கு ஒரு பொருளாதார அரணாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் சமூக பாதுகாப்பு திட்டம்தான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. சாதாரண மற்றும் ஏழை எளிய மக்களும் எவ்வித தடையுமின்றி குறைந்த செலவில் ஆயுள் காப்பீட்டு பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதற்காகவே அரசாங்கம் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கடந்த May 9 2015 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தில் யார் சேரலாம்? வங்கி அல்லது தபால் நிலைய சேமிப்பு கணக்கு வைத்துள்ள 18 முதல் 50 உட்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் இதில் இணையலாம். ஆண்டு சந்தா தொடர்ந்து செலுத்தப்பட்டால் 55 வரை காப்பீடு தொடரும். இத்திட்டத்தின் பலன்களை பெற ஆண்டுக்கு வெறும் 436 ரூபாய் மட்டுமே செலுத்தினால் போதுமானது. எந்த ஒரு காரணத்தினாலும் எதிர்பாராத மரணம் ஏற்படும் பட்சத்தில் குடும்பத்திற்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படுகிறது. தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இத்திட்டத்தில் இணைந்துள்ளனர். இதன் மூலம் கியூமுலேட்டிவ் என்ரோல்மெண்ட்ஸ் சுமார் 28 கோடிக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. மக்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் இது போன்ற திட்டங்கள் தடையின்றி இயங்க மத்திய அரசு தொடர்ச்சியான பட்ஜெட் மற்றும் நிதி ஒதுக்கீடுகளை வழங்கி வருகிறது. அனைவருக்கும் காப்பீடு என்ற இலக்கை அடைய இந்த நிதி பேருதவியாக அமைகிறது. நேர்களே, நீங்கள் இத்திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை அறிய jansuraksha.gov.in அதாவது jansuraksha.gov.in என்ற தளத்தில் சென்று மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். கட்டணமில்லா உதவி எண்ணான 1800 180 1111 மூலமாகவும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். பாதுகாப்பு என்பது நாளைக்கான முதலீடு மட்டுமல்ல, நம்மை நம்பியிருக்கும் குடும்பத்திற்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய அமைதியாகும். இத்திட்டத்தின் காப்பீட்டு துறையை முறைப்படுத்துவது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பிரதம மந்திரி ஆயுளொளி காப்பீட்டு திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: நேரம் பொழுது 3:35. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. தொடர்ந்து 4 வரையிலும் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

வர்ண ஜாலத்திலேயும் இனிமையான ஒரு பாடல் தொகுப்பு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இனிமையான இசைக்கோலமா இது வர்ண ஜாலம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியோட குரல்களில் பஞ்சவர்ணாச்சலம் எழுதின பாடலுக்கு இசு இளையராஜா, காட்சி நிலையே வரும் கீதம்.

ஒரு வானவில் அவ்வளோ அழகு. கொஞ்ச நேரம் வந்து போனாலும் கொள்ளை அழகு இல்லையா? கார்மேகம் விலகிய பின் கண்களுக்கு விருந்தாய் வானத்தில் தோன்றியதோர் வர்ணஜால பாலம். இது வானவில்லின் ஜாலம். இப்போ அடுத்து நாம கேட்க போற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல கே வி மகாதேவன் அவங்க இசையமைப்புல நான் நானேதான். இது படத்தோட பேரு.

0: பிவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில்

நேரம் பொழுது 3:10:50. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இப்போ நாம

மூன்றுல இப்போ நாம கேட்டுட்டு இருக்கோம் வர்ணஜாலம். இன்னைக்கு வானவில்லின் வர்ணஜாலம். காற்றோடு கலர்ந்து உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீர்த்துளிகள் சிதறடவே சூரியனின் ஒளியில் ஏழு வண்ணங்கள் இணைந்து ஏணியாய் வளைந்தது வானவில். இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் கேஜேஎஸ் தாஸ், எஸ் ஜானகியின் குரல்களில் வைரமுத்து எழுதிய பாடல். ஹம்சலேகாவின் இசையமைப்பில் பருவராகம் இந்த படத்திலிருந்து வருகிறது.

0: மனம் இருந்தால் வானம் கூட வசப்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். வானவிலும் ஊஞ்சல் கட்டி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லிச்சு அந்த பாட்டு.
1: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்கள் தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.

வானின் இசைக்கோலமாய் வர்ண ஜாலமாய் நம்ம வந்து பாட்டுக்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து வானவில் அப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நமக்காக மகிழ்வூட்ட. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வானவில் பார்த்து ரசிக்கிறதே அவ்வளோ சந்தோஷம். தொடர்ந்து வானவில் பாடல்கள் மூலமா வரும்போது இன்னும் எவ்வளோ சந்தோஷம் இல்லையா சொல்ல முடியாது. சிவப்பு முதல் ஊதா வரை சிறப்பான வரிசையாய் இயற்கை எண்ணெய் தீட்டிய எழில்மிகு ஓவியம் வானவில். நாம கேட்க போற அடுத்த பாடல் ஹரிஹரனோட குரல்ல அறிவுமதி எழுதின பாடல், சிற்பியோட இசையமைப்புல இந்த பாட்டு மூவேந்தர் படத்திலேருந்து.

இசை கோலமாய் வானவில்லின் வர்ணஜாலம். இன்னைக்கு நம்ம வர்ணஜாலம் நிகழ்ச்சியில அழகான பாடல்களோட வரிசையில அடுத்து கேட்க போறது ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்கள்ல பழனி பாரதி எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல ரமணா படத்துல இருந்து இந்த பாட்டு. இந்த பாட்டு இல்லாமையா

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாருக்கு அதெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: செவியோரம் சுகராகம். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 3:30. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக்கிட்டு இருக்க நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வானவில்லின் வர்ணஜாலம், நம்ம வர்ணஜாலம் நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா, நீங்க கூட ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க. அடுத்து என்ன பாட்டு கேட்க போறோம் தெரியுமா? ஸ்ரீனிவாஸ் வர்ணலதாவோட குரல்களை பா விஜய் இதன பாடலேசி ராஜ்குமார் அவங்க இசையமைப்புல நம்ம வீட்டு கல்யாணம் இந்த படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. உங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: இன்று என்று சொல்லிச் சென்றது அந்த பாடல்.
1: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
2: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
1: ஆமா, ஒரு கையில ஷேரிங்கு, இன்னொரு கையில சேட்டிங்கு, இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
2: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
1: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
2: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்ததான் போறாங்க.
2: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
0: நேரம் பொழுது 3:38. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வர்ண ஜாலம் இதில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு வானவில்லின் வர்ண ஜாலம். கார்மேகம் கண் கலங்கியதால் சாயம் போனது வானம், வானவில். கார்மேகம் கண் கலங்கியதால் சாயம் போனது வானம், வானவில். வர்ண ஜாலம், மழை நின்ற பின்னே வானின் தாலாட்டில் 7 வர்ண பாலம். வர்ண ஜாலம், மழை நின்ற பின்னே வானின் தாலாட்டில் 7 வர்ண பாலம். இந்த அருமையான கவிதை துளிகளோட அடுத்து நாம கேட்கப்போற பாடல் ஹரிஹரன் சித்ராவோட குரல்கள்ல வைரமுத்து எழுதின பாடல். இசை ராஜ்குமார் அவங்க இசையமைப்பில் துள்ளாத மனமும் துள்ளும்.

நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு குலிக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன், அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். ஓகே, வர்ணஜாலம் தொடங்கி பாருங்க, 3:45 ஆக போகுது. ஸோ 3/4 மணி நேரம் கடந்து போயிடுச்சு. உங்களுடைய பதிவுகள்லாம் இருக்குது, உங்களுடைய பேர்கள்லாம் அப்படி பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், அப்புறம் வந்து வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன், திலகவதி வேப்பத்தூர், அவங்க வந்து லைன் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ லைன் ட்ரை பண்ணக்கூடாது, 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்குது, அப்போ தான் நீங்கள் வரணும் லைனில். நாம் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு எளிமையானதாக இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம், சொல் விளையாட்டு தான், நீங்கள் பங்கேற்கலாம். நடராஜன் சுப்பையா புத்தகரம், அப்புறம் ரெடில் சையாத் பாஷா, வானில் 7 நிறங்கள் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் செமஜாலம், பாடல்கள் செமஜாலம்னு சொல்கிறாங்க. அமராவதி புதூர் பிரேம்நாத், அவங்க வந்து லண்டன்லேருந்து கேட்டுட்ருக்காங்க. பிரேம்நாத், பிரவீன்ராஜ் ரெண்டு பேரும், ரவி பி அம்பத்தூர் அந்த இடத்துலேருந்து, அப்புறம் முரளிதரன் விழுப்புரம், மாதவரம் வீரராகவன், ஏழுக்கிணறு தேவா, மேலப்பேடு தயாளன், தேனி ஹரி ராம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ராஜேஷ் பெரியார் நகர், ஆண்டிமடம் கார்த்திகேயன், வலங்கைமான் ஆட்டோதுரை, அப்புறம் பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம். த செலெக்ஷன் ட்ரூலி வண்டர்ஃபுல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வாழை சுந்தர் அப்படின்னு

அந்த ஐடியில் கலைச்சந்திரன் திருவண்ணாமலை இந்த இடத்துலேருந்து, முகமது பிலால் அவங்க அயனாவரம் அந்த இடத்துலேருந்து, பாரி வள்ளல் அவங்க, அப்புறம் கலீல் அகமது, பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் இவங்க எல்லாம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. ஓகே, அடுத்த பாட்டு நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, சின்மையோட குரலில் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்க எதுன பாடல், பரத்வாஜோட இசையமைப்பில் வல்லமை தாராயோ படத்துலேருந்து ஆயிரம் வானவில் வரப்போகுதுங்க. வானின் சிரிப்பு கருமேகம் விலகியதும் கண்ணை பறிக்கும் வானவில் முறுவல். வானின் சிரிப்பு கருமேகம் விலகியதும் கண்ணை பறிக்கும் வானவில் முறுவல். இப்போ பாட்டு கேட்கலாம்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகுல பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

பள்ளிக்கூட நாட்களில் வானவில் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். வைலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக நம்ம சொல்லி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம். அந்த கொஞ்சம் நேரமே வந்து போகக்கூடிய அந்த நேரத்துலையும் அதை பார்த்து நீ பார்த்தியா வானவில் பார்த்தியா வானவில் பார்த்தியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அந்த நெகிழ்வான தருணங்கள் உங்கள் நினைவுக்கு வந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி பாடலாசிரியர்கள், திரைப்பட பாடலாசிரியர்கள் எப்படிலாம் அந்த வானவில் தங்களுடைய பாடல்களை வச்சு கையாண்டிருக்காங்க, எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாடல் வரிகளை நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி வர்ணஜாலம் இந்த நிகழ்ச்சியில் வானவில்லோட வர்ணஜாலமாக கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். பறக்கும் தும்பி கொடுத்தது யார்? வானவில் சிறகுகள். அருமையான இந்த கவிதை வரிகள், ஆங்காங்கே சில சில துளிகளாக படித்து ரசித்த கவிதைகள் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நிகழ்ச்சியில். ஸோ நிகழ்ச்சி நிறைவாக நாம் கேட்க போகிற பாடல் சைந்தவியோட குரலில் நான் முத்துக்குமார் எழுதின பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் அவங்க இசையமைப்பில், தெய்வ திருமகள். இந்த படத்துலேருந்து நாம் கேட்க போகிறோம், கேட்கலாமா?

0: இதுவரைக்கும் வானவில் பாடல்களை நமக்காக தந்த இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம்.
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 4:30. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இப்போ நாம கேட்டு ரசிக்க இந்த நிகழ்ச்சி

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும்னா என்ன பண்ணும், டயல் பண்ணும் 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952 0853 இன்னொரு எண் 2838 9871 இரண்டு எண்கள் உங்களுக்காக இருக்கு. நீங்கள் வரலாம் தொலைபேசி வழியா. நேர்களை என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அதனால நீங்கள் வந்து காலையிலேருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்திருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் தவிர்த்துட்டு கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய பதிவுகளை நீங்கள் வந்து முகநூலில் போடலாம். சரியா? சரி, இன்றைக்கி என்னென்னா சிம்பிள் தான். இன்றைக்கி தமிழகத்தோட ஊர்கள் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணப்போ நம்ம பண்ணியிருந்தோம். பல ஊர்களோட பெயர்கள் பார்த்திங்கன்னா அவங்க எந்த பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக யூகிச்சிடலாம். பாளையக்காரர்கள் வந்து குங்குமண்டலத்தில் ஆண்டதுனால மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி முடியும். இதே மாதிரி ஏரிகளை சுற்றிய பகுதிகள் வாக்கம் அப்படின்னு சொன்னோம். கடற்கரை சுற்றியுள்ள நகரங்கள் வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லவும் முடியும். நம்ம ஊர்களோட பெயர்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. கடற்கரையில் உண்டாகக்கூடிய அந்த நகரங்கள் வந்து பட்டினம் கரை துறை குப்பம் இப்படிலாம் முடியும். மேய்த்தல் நிலங்கள் அதிகமாக இருந்தால் பட்டி அப்படின்னு முடியும். இந்த மாதிரியான ஊர்கள் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் நிறையவே இருக்கும். ஆனிரைகளை காக்கக்கூடிய இடங்கள் பாடி எனவும் குடி என முடியும் பெயர்கள் அந்த காலத்தில் குடியிருப்பை உணர்த்தக்கூடிய பெயர்களாக இருந்தது. ஸோ நாம் இன்னைக்கு அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு முடியக்கூடிய அந்த நம்ம அந்த பதம் நம்ம சொல்லுவோம். நீங்கள் வந்து அழகாக அந்த ஊரோட பேர் சொல்ல போகிறீங்க. இதனால் நம்ம நிறைய ஊர்களோட பெயர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சாதாரணமாக விளையாடுறதுக்கு ஒரு சின்ன விளையாட்டு நிகழ்ச்சியாக கூட இருக்கும். சரி, நேர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: மாலை வணக்கம் மேடம்.
1: மாலை வணக்கம். ராயப்பேட்டை வெங்கட்டையா? வரல இல்லைங்களா நீங்க காலையிலேருந்து?
2: வரல.
1: சரி, இப்போ வந்து நீங்க வந்து பேட்டை அப்படின்னு முடியக்கூடிய, ஏன்னா நீங்க ராயப்பேட்டையிலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா, அதனால நீங்க அதுவே சொல்லுங்க பாக்கலாம்.
2: சேதாரப்பேட்டை, கொசப்பேட்டை, பன்னாரப்பேட்டை, உருவம்பேட்டை, திருநெல்வேலியில பேட்டைன்னு இருக்கு, ராயப்பேட்டை, முன்னூர் பேட்டை.
1: சரி, நிறைய சொல்லிட்டீங்கல்ல உங்க பங்குக்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ரேடியோட ஒலி அளவு குறைச்சிருங்க. யார் பேசுறீங்க?
3: நல்லதுமா, வணக்கம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: அப்புக்கல்ல இருந்து கேசவன், வேலூர் மாவட்டம்.
1: என்ன ஊர் பேருங்க?
3: அப்புக்கல். அப்பியக்கல், அது வந்து அப்புக்கல் அணைக்கட்டு தொகுதி பக்கத்திலே இருக்கு. அப்புக்கல் புது இது.
1: உங்க பேர் சொல்லுங்க.
3: கேசவன்.
1: கேசவன் ஐயா, இதுக்கு முன்னா பேசி இருக்கமா? நம்ம
3: போன மாசம் பேசணும். அறிவார்ந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள மாறிடுது போயிடுது.
1: ஓ சரி சரி, இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி தான்.
3: ரசிக்க முடியலமா? ரசிக்க முடியலமா?
1: ட்ரை பண்ணிட்டே இருக்கிறதுனால இல்லீங்களா?
3: ரசிக்க முடியுது இல்லம்மா.
1: சரி,
3: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: சரி சொல்லுங்க, நீங்க வந்து பேட்டைன்னு முடியக்கூடிய அந்த ஊர்களோட பெயர்கள் சிலது சொல்லலாம் நீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது.
3: சொல்லுங்க, என்ன ஊர் முடியணும்?
1: பேட்டை, அம்மா பேட்டை அப்படி வரும் இல்லீங்களா?
3: எங்க ஊர் பக்கத்துல ராணிப்பேட்டை மேடம்.
1: சரிங்க.
3: முத்துப்பேட்டை, லாலாப்பேட்டை, வானாப்பாடி.
1: இல்ல இல்ல, நம்ம வந்து பேட்டை தான் சொல்லிருக்கோம். நம்ம
3: குருராஜ பேட்டை, அந்த மாதிரி எங்க ஊர் சுத்தியா இருக்குதுமா?
1: நிறைய இருக்கு.
3: ஆமா, நிறைய இருக்குமா.
1: நீங்க முத்துப்பேட்டை சொன்னானே எனக்கு முத்தியால் பேட்டை ஞாபகம்
3: வந்துச்சு.
1: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு இடைவெளி விட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க நிகழ்ச்சிகளையும். இல்ல இல்ல, நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அதுக்காக சொன்னேன்.
3: வயசு வந்து 65 கூட்டல்மா.
1: சரிங்கய்யா சரிங்கய்யா, தொடர்ந்து கேளுங்க.
3: பொட்டுல அறிஞ்ச மாதிரி பேரு ஒரு மாதிரி சொல்றதுனால ஏத்துக்க முடியல.
1: நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி நன்றி
3: நன்றி.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. சரி, அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
4: நான் ஒரு நாலு சொல்லட்டுமா?
1: தாராளமா.
4: ராணிப்பேட்டை, உளுந்தூர் பேட்டை, உடுமலைப்பேட்டை, சைதாப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை.
1: நம்ம ஊர்லயே நிறைய பேட்டை இருக்கு இல்லீங்களா?

0: இப்போது மற்ற நேரத்தில்
1: போதுங்க. நன்றி நன்றி. இன்னும் ஒரே ஒரு நேரம் கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. யாருங்க?
2: திண்டிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: விஜயாமா சொல்லுங்கம்மா.
2: தேனாம்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, அப்புறம் இது அந்த இது கொருக்குப்பேட்டை,
1: நமக்குள்ள ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டோம்னா இத்தனை நாளைக்கு ஒரு வாட்டிதான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிகழ்ச்சி அழகா கேட்டு ரசிக்கலாம். அந்த செவி இன்பம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அருமையான ஒரு இது விஷயம். சரி, இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் வந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடியது. எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைப்பில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாடல் நாடோடி மன்னன் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

இழந்தான் கொண்ட கடமையில் பூங்கியவன் புகை இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம்

பேட்டைன்னு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, பேட்டை அப்படின்னா வந்து தொழில்களால் சிறப்புற்ற நகரத்தை அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தொழிற்கூடங்கள் இருக்கிறது வந்து சிப்கோ, அம்பத்தூர், தொழிற்பேட்டை இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். சேலத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய்தோறும் சந்தை கூடுறதுனால செவ்வாய்ப்பேட்டை அப்படின்னு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் நடைபெறக்கூடிய தொழில்களை பொறுத்து பேட்டை அப்படிங்கிற அந்த

0: அந்த என்ன சொல்கிறது கூட அந்த ஒட்டிக்கிட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊரோட பேர் வந்து மாறுது அப்படிங்கிறது நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். சரி, இப்போ அடுத்த நேயர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேச? தஞ்சாவூர்லேருந்து கலைச்செல்வி அம்மா. கலைச்செல்வி அம்மா, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களாம்மா?
1: இப்போதான்
0: ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க வாங்க. பேட்டை உங்களுக்கு ஏதாவது பேர் தெரியுமா? ஊர் பேரு?
1: நாலு பேரு தெரியும், நாலு மட்டும் தான் தெரியும்.
0: சொல்லுங்களேன்.
1: நாயம்பேட்டை, தேவராயம்பேட்டை, அம்மாபேட்டை.
0: சரிங்க.
1: ஐயம்பேட்டை.
0: ஐயம்பேட்டை.
1: கண்ணம்மாபேட்டை.
0: கண்ணம்மாபேட்டை. நாலு சொல்

0: நாலு சொல்லிட்டீங்க,
1: அஞ்சு
0: சொல்லிட்டீங்க, சூப்பருங்க, நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, நான் உத்தரமேரூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: உத்தரமேரூர்ல இருந்து எங்கங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ஏன் இவ்வளவு சவுண்ட்?
2: இல்ல இருங்க மேடம், ரேடியோ வாலிங் அதிகமா இருக்கு.
0: ஓ சொல்லுங்க சொல்லுங்க, உத்தரமேரூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
2: நான் காஞ்சனா மேடம்.
0: காஞ்சனாமா, உங்க பேர் கூட இதுவரைக்கும் கேட்டது இல்லாத மாதிரி இருக்கே.
2: என்ன
0: சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாமே.
2: ராஜாம்பேட்டை, ஐயம்பேட்டை, ஏகனாம்பேட்டை, கொருக்குப்பேட்டை, கிதிரிப்பேட்டை, அவ்வளவுதான் மேடம்.
0: அவ்வளவுதான், ராணிப்பேட்டை எல்லாம் சொல்லிருக்கீங்க. சரி நன்றிமா, நன்றி.
2: ஓகே மேடம்,
0: நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா பாருங்க, நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, நம்ம எடுக்கும் போது கட் ஆயிடுச்சு. வணக்கம், எம் கல்லுப்பட்டி கண்ணன் ஐயா சொல்லுங்க.
3: நிறைய
0: இருக்கு, இப்பதான் மனசுல ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல இல்லையா. ஓகே ஓகே, நன்றிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பட்டி அப்படிங்கறது வந்து ஆணிரைகள் நிறைய இருக்கக்கூடிய அந்த இடங்களை சொல்றதா சொல்லியிருக்காங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்க? அரசடி குப்பமா? அங்க இருந்து யார் பேசுறீங்க?
4: புதுப்பேட்டை, அன்னதானம்பேட்டை, வெங்கடாம்பேட்டை, மீனாட்சிப்பேட்டை,
0: அவ்வளவுதான். சரி நன்றிங்க.
4: இதுல எங்க ஊர் பக்கத்துல இருக்க, இங்க
0: சிந்தாரிப்பேட்டை, கொசப்பேட்டை, மீராசாஹிப்பேட்டை, அப்புறம் வந்து நம்மாழ்வார்பேட்டை, ஜாஃபர்கான்பேட்டை, கவரப்பேட்டை, நஸ்ரத் பேட்டை, பெனலூர் பேட்டை, முத்துப்பேட்டை, செவ்வாய்பேட்டை, இப்படி நிறைய பேட்டைகள் இருக்கு. ஐயம்பேட்டையெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய ஊர்களோட பேர்கள் நம்ம இன்றைக்கி நம்ம வந்து நேர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்பொழுது 4:15.
5: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: இப்போ நம்ம அடுத்து ஒரு பாட்டு கேட்டலாம். ஏஎம் ராஜா, பி சுசீலாவோட குரல்களை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாடல், இசை கொடுத்திருக்காங்க ஏஎம் ராஜா. கல்யாண பரிசு படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான் இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
1: நேரம் பொழுது 4:20. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கொண்டாட்டமாக பாடல்கள் அப்படியே பழைய நினைவுகளை திருப்பி போடும்படியான பாடல்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவங்க எழுதின பாடல்களோட அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்து இந்த ஊரில் கூட இந்த பேரில் கூட ஊர் இருக்கா, இந்த ஊர் வந்து ஒரு பேர் அப்படி அந்த மாதிரி ஒரு இதுவாக நம்ம வந்து பாடல்களோட ஊர்களோட பேர்களும், அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேர்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதாவது ஏதாவது ஒரு காரணத்தையோ இயற்கை சூழலையோ வரலாற்று நிகழ்வையோ அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய ஊர்களோட பேர்கள் அமைஞ்சிருக்கு. போன முறை நாம் சந்தித்தப்போ வந்து குடி அப்படின்னு முடியக்கூடிய பேர்கள், அப்புறம் திருன்னு ஆரம்பிக்கக்கூடிய பேர்கள் இந்த மாதிரி நாம் கேட்டிருந்தோம். பட்டு அப்படின்னு முடியக்கூடிய பேர்கள், அப்புறம் மேடு இப்படி நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கி நாம் வந்து பேட்டைன்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி பட்டின்னு நம்ம நேர்கள் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க கேட்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: அப்புறம் புதுப்பட்டி, தேவதானம் பட்டி, இது கிட்ட இருக்கு காரைக்குடி பக்கத்துல.
1: அப்ப அங்கெல்லாம் வந்து ஆடு மாடுகள் நிறைய இருந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மூலமா, இல்லையா? சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா.
2: நன்றி
1: நன்றி.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: ஆவடியிலிருந்து
0: பானு. நிறைய புது புது பேர்கள் இன்னைக்கு நம்ம கேக்குற மாதிரி இருக்கே. கோயம்புத்தூர் பக்கம் கூட நிறைய பட்டிங்கிற அந்த பேர் வரும், கருமத்தம் பட்டி அதெல்லாம் வரும், காலப்பட்டி அதெல்லாம். சரிங்க சரிங்க, நன்றிங்க உங்க பங்குக்கு நீங்க சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மாலை. வணக்கம் சகோதரி.
0: யாருங்க சொல்றீங்க?
2: மாதவரம் வீரராகவ.
0: ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா.
2: பட்டி சொட்டெல்லாம் பல பலக்கும் பேரெடுத்த பிள்ளையார் பட்டிய மறந்துட்டாங்க.
0: பாருங்களேன்,
2: சின்னாரம் பட்டி, கங்கையம் பட்டி, கலிங்கராயன் பட்டி, வில்வராயன் பட்டி. போதுமா
0: போதுமா அப்பா, நிறைய இருக்குமா பட்டி. ஓகே, தேங்க்யூ.
2: நன்றிமா.
0: ஓகே. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: மாலகினி. வணக்கம்மா.
0: யார் சொல்றீங்க ஐயா?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: சாம்பல்பட்டி உங்க ஊர்லயே இருக்கு பாருங்க. ஒரு பேரு
3: பட்டிக்கு எனக்கு 4 கிலோமீட்டர் தான் வித்தியாசம்.
0: எந்த ஊரு?
3: சாம்பல்பட்டி.
0: ஒட்டப்பட்டி,
3: குமாரப்பட்டி, சாம்பல்பட்டி, எட்டிப்பட்டி, தொட்டம்பட்டி, தொட்டம்பட்டி பக்கம் இது எரப்பட்டி, ஒட்டப்பட்டி, குருசம்பட்டி, வெங்கடத்தாம்பட்டி, நிறைய பட்டி. இந்த ஏரியா பூரா பட்டி இருக்கு.
0: அப்படியா? சரி சரி.
3: சாலல்பட்டி, குமாரப்பட்டி,
0: ஓகேங்க,
3: அம்பேரிப்பட்டி, திப்பம்பட்டி,
0: ஓகேங்க ஓகேங்க,
3: குடமாட்டப்பட்டி.
0: அப்ப நீங்க வந்து பாருங்க, அப்படியே பச்சை பசுமையா ஒரு சூழல்ல உங்க ஊர்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன்
3: நானு. ஆமா, எங்க ஊர்ல இப்ப மழை பெய்யுதுமா.
0: ஆநீரைகள் இருக்கு அப்படின்னாலே அந்த இடம் வந்து பசுமையா இருக்கும் நிறைய, இல்லையா?
3: ஆமாமா.
0: ஓகேமா, ரொம்ப நன்றி.
3: இப்ப மழை பெய்யுதுமா எங்க ஊர்ல?
0: ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே இங்க கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க உங்க மழைய. பிள்ளையார்பட்டி, கோவில்பட்டி, பெரும்பாக்கம் வித்யா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் நிறைய இருக்குங்க. ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, பட்டி, வீரன்பட்டி, கம்பம், புதுப்பட்டி, பெரியகுளம், தேவதானப்பட்டி, செட்டியப்பட்டி, குண்டல நாயக்கன்பட்டி, தம்பி நாயக்கன்பட்டி, இப்படி சொல்லி நிறைய இருக்குது. ஆலடிப்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பாரையன்பட்டி, மலையன்பட்டி, வில்வராயன்பட்டி, முதலியார்பட்டி, புளியம்பட்டி, அதை விட்டுட்டமே வாடிப்பட்டி, இப்படி நிறைய ஊர்கள் இருக்குது. சரி, இப்போது நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். வரப்போகிற பாடல் வந்து டிஎம் சௌந்தரராஜன் ஜிக்கியோட குரல்களை பட்டுக்கொட்டி கல்யாணம் சுந்தர மேதன பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையமைப்புல இது தங்கப்பதுமை படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நேரம் பொழுது 4:30. 20 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதாவது நம்ம தமிழகத்துல நிறைய ஊர்களோட பேர்கள் காரணத்தோட இருக்கு. இப்போ ராபி சேதுப்பிள்ளை அவங்களோட ஊரும் பேரும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. அதுல வந்து தமிழகத்தோட ஊர்களை ஆய்வு செய்யக்கூடிய நோக்கில் அந்த ஊர்களோட வரலாற்றை விவரிக்குது இந்த நூல். புத்தூர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது புதிதாய் தோன்றக்கூடிய ஊரின் பெயர் புத்தூர் என அழைப்பது வழக்கம், இன்றைய லேஅவுட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு அதில். அதே மாதிரி கொங்கு நாட்டில் பழைய பேரூருக்கு அருகில் உள்ள கோவன் அப்படிங்கிற தலைவன் பெயரால் எழுந்த அந்த ஊர் கோவன் புத்தூர் அப்படின்னு வந்துச்சு. நாளடைவில் கோயம்புத்தூர் ஆனது அப்படிங்கிறதும் அவரோட குறிப்பாக இருக்குது. அதே மாதிரி புறம் அப்படின்னு சொல்கிறது வந்து சிறந்த ஊர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருந்திருக்கு அப்படின்னு அவரோட ஆய்வுகள் சொல்லுது. ராபி சேதுப்பிள்ளை அவர்களோட ஆய்வு சொல்லுது. அரசர்களோட பெயர்கள்ல பல்லவபுரம், சோழபுரம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ புறம் அப்படின்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்.
1: ஐயா காலையில வந்தீங்களா? ஐயா

0: காலையில இருந்து வரவே இல்லம்மா.
1: சரவணன் ஐயா சொல்லுங்க ஐயா, புறம்னு முடியக்கூடிய ஊர்களோட பேர் சொல்லுங்க.
0: என்னது புறமா?
1: புறம் புறம்
0: புறம்.
1: சோழபுரம், பல்லவபுரம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி.
0: ராசிபுரம்
1: பாருங்க.
0: ராசிபுரம், கோவிந்தபுரம், கோவிந்தம். இன்னொன்னு போன பட்டியில வந்து முக்கியமான அந்த சின்னாலை பட்டி விட்டுட்டாங்க.
1: சொல்லிட்டாங்களே சின்னாலை பட்டி சொன்னாங்களே. நன்றி நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ
1: பேசுங்க, லைன்ல யார் இருக்கீங்கம்மா?
3: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
3: கேக்குது கேக்குது.
1: சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் புவனேஸ்வரி.
1: எங்க இருந்துமா?
3: தஞ்சாவூர் மாவட்டம்.
1: தஞ்சாவூர்ல எந்த இடத்துல இருந்து?
3: பாபநாசத்துல இருந்து.
1: பாபநாசத்துல இருந்து சொல்லுங்கம்மா.
3: என்ன டாபிக் போயிட்டு இருக்கு, நான் போன் பண்றதுனால தெரியல.
1: பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் கேட்டுட்டு எல்லாரும் வர்றாங்க, நீங்க கேட்காமே வந்துட்டீங்க. இன்னொரு வாட்டி இப்படி வந்தா நாட் அலாவுட். சரியா?
3: ஓகே.
1: இப்ப புறம்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
3: புறம்,
1: ராசிபுரம் சொல்லுவோம் இல்லையா.
3: உத்தமநாதபுரம், ரங்கநாதபுரம், மாலாபுரம், கோபுராஜபுரம்.
1: யாரோ பின்னாடி இருந்து வேற சொல்லி தராங்க. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க் யூ. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம், வேப்பத்தூர்ல இருந்து முத்து பேசுறேன்.
1: என்ன ஊருங்க?
4: வேப்பத்தூர்.
1: வேப்பத்தூர்ல இருந்து முத்து ஐயா சொல்லுங்க.
4: புறம் முடியலதானே?
1: ஆமாங்க ஆமாங்க, அதே
4: அதே. புறம், சாராபுரம், எங்க ஊர் பக்கம் கல்யாணபுரம் ஒண்ணு
1: இருக்கு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, மியூசிக் நல்லா இருக்கு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கங்க. வணஜாமா வரலையா காலையில இருந்து?
3: வருமே,
1: தாராளமா வருமே, வருமே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பாருங்க, ஜெயங்கொண்ட சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க, அதை நினைவுபடுத்தியிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் அது சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம், விழுப்புரம், இப்படி நிறைய புறங்கள் இருக்குது. இப்போ நம்ம பாட்டுக்கு போயிடலாம். ஏம் ராஜா பி சுசீலாவோட குரல்களில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாடல், டி சலபதிராவ் அவங்களோட இசையமைப்பில், புனர்ஜென்மம் படத்துலேருந்து இந்த பாட்டு.

நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

0: என்னுடைய ஃப்ரெண்டு குலிக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாரு. ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் எடுத்தார் அவர். ஆக்சுவலாக அந்த ஹம்மிங்கை ரீட்டைன் பண்ணிட்டார். இப்போ அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனேன், அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நேரம் பொழுது 4:39 45 நொடி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பாருங்கள், நிறைய புறம் அந்த ஊரோட பெயர்கள் இருக்குது: காஞ்சிபுரம், விழுப்புரம், ராமநாதபுரம், சங்கராபுரம், ராசிபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், ஜெயங்கொண்டபுரம், தாராபுரம், ராமநாதபுரம், ராயபுரம், கோட்டூர்புரம், அண்ணாவலைபுரம், மகானந்தபுரம், இப்படி நிறைய புறம் இருக்குது. திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க, கோனேரி ராஜபுரம் அப்படின்னு இருக்குது, வீர தர்மாபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது, திருவந்திபுரம் அப்படின்னு இருக்குது, ஹஸ்தினாபுரம், மடப்புரம், மாமல்லபுரம் இப்படின்னு இருக்குது. சரி, நிறைய புறங்கள் இருக்குது, நம்ம நேயர்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த ஊருக்கு நம்ம போயிடலாம். அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பாளையம் அப்படின்னு முடியக்கூடிய ஊர்கள், அதாவது படை வீரர்கள் அல்லது பாளையக்காரர்கள் தங்கியிருந்த இடங்களை இந்த மாதிரி பாளைய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா மேட்டு பாளையம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி பாளையம் அப்படின்னா படை வீரர்கள் தங்கும் முகாம் அல்லது இடம் அப்படின்னும் பொருள்படும் அப்படின்னும் நமக்கு குறிப்புகள் சொல்லுது. இப்போ பாளையம் அப்படின்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள் சிலது நாம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க ஐயா?
3: நன்றிங்க.
2: சொல்லுங்க.
3: திருப்புரம்
2: இல்ல இல்ல, நம்ம பாளையம் கொண்டாச்சு, வேற ஊர் கொண்டோம் பிரயாணம் பண்ணி.
3: பாளையம் கோட்டை.
2: பாளையம் கோட்டை இல்ல, அது கோட்டைன்னு முடியும், பாளையம்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள்.
3: பாளையம்.
2: ஆமா, மேட்டுப்பாளையம் வச்சுக்கலாம்.
3: ஒரு ஊர் இருக்கு மேடம்,
2: திருப்பாம்புரமா?
3: திருப்பாம்புரம்.

0: ஆமா ஆமா
1: ஆமா
0: ஆமா கேள்விப்பட்டிருக்கேன்.
1: ஃபேமஸான ஊரு.
0: சரிங்க சரி,
1: யாரும் சொல்லல, அதுக்காக சொல்லுவோம்.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யார் இப்ப சொல்றீங்க ஐயா?
2: உங்களுக்கு தான் சொல்றேன் மேடம்.
0: யாரு சொல்றீங்கன்னு
2: கேக்குறேன். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கொடுக்கூர்ல இருந்து பேசுறேன் மேடம். குருநாதன்.
0: கொடுக்கூரா உங்க ஊரு?
2: ஆமா சார், ஆமா மேடம்.
0: கொடுக்கூர்ல இருந்து குருநாதன். ஆ சொல்லுங்க ஐயா.
2: புறநாம் சொல்லணும் மேடம்.
0: பாளையம்.
2: பாளையம், உடையார் பாளையம், உடையார் பாளையம், நரசிங்கம் பாளையம், ஐயம் பாளையம், வடுகா பாளையம்.
0: போதுமா?
2: போதும் மேடம்,
0: போது. அடுத்தவங்க சொல்லிட்டோம். தேங்க்யூ. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
0: யார் பேசுறீங்கம்மா?
3: உஷா, கேளம்பாக்கம்.
0: கேளம்பாக்கம்மா?
3: கேளம்பாக்கம்.
0: சொல்லுங்கம்மா. பாருங்க, உங்க ரேடியோவோட வால்யூமை கம்மி பண்ணுங்க.
3: கம்மி பண்ணிடுறேன்.
0: சொல்லுங்க. இப்ப பாளையம் டக்கு டக்கு டக்குன்னு
3: சொல்லணும். பெரிய பாளையம். என்ன சொல்லுங்க?
0: என்ன பாடிமா?
3: சேடப்பாடி.
0: சேடப்பாடியா? சரி, நீங்க சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
4: தஞ்சாவூர்ல இருந்து அது ராஜபாளையம் சொல்லிட்டாங்களா?
0: இல்ல இல்ல சொல்லல. இல்ல இல்ல,
4: நான் பேசணும்ட்டே அடிச்சபோது எனக்கு வேற ஊர் தெரியாது.
0: ராஜபாளையம், புதுப்பாளையம், உத்தமபாளையம், மேட்டுப்பாளையம், இப்படி நிறைய இருக்கு பாளையம். பரவாயில்லமா, உங்களை முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: நாங்க ஆயுத காலத்துல இருந்து குட்டி என்கின்ற பிரசாத்.
0: ஆயுத காலமா?
1: ஆமாங்க மேடம், கன்னியாகுண்ட சோழபுரம் பக்கத்துல.
0: ஓ, நம்ம இப்பதான் புறம் சொல்லிட்டு இருந்தோம்.
1: புறம் தான் முடிஞ்சு, பாளையத்துக்கு வந்துட்டோம்.
0: வந்துட்டோம் வந்துட்டோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: ராக்கி பாளையம், இடுவம்பாளையம், ஆண்டிபாளையம், கருவம்பாளையம், திருப்பூர்ல நிறைய பாளையம் இருக்கு மேடம்.
0: சரிங்க, தேங்க்யூ.
1: சரி, நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் மேடம், நான் ரெட்டிசன் ஆயக் பாஷா ஜெய் புனிஷா.
0: ஆ சொல்லுங்க ஐயா.
5: கண்ணம்பாளையம் இருக்குது எங்க புயல் பக்கத்துல, பெரியப்பாளையம் இருக்குது, ராஜபாளையம் இருக்குது, நங்கும் பாளையம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு மேடம், அது விளாங்காடு பக்கத்துக்கு அந்த பக்கம்.
0: என்ன ஊருங்க?
5: எனக்கு நங்கும் பாளையம் சொல்லிட்டு விளாங்காடு பக்கம், அதுக்கு பக்கத்துல இருக்குது.
0: ஆனா இந்த
5: மூணு ஊர் தான் எங்க ஊரை சுத்தி இருக்குது மேடம்.
0: ஓகேங்க, தேங்க்யூங்க, தேங்க்யூங்க.
5: நன்றி மேடம்,
0: நன்றி நன்றி. அழகா சொல்லிட்டு இருக்காங்க, பாளையம் அப்படின்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள். நேரம் இப்போ 4:45.
6: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். கேட்கப்போற இந்த பாடல் பி சுசீலா குயினரோட பாடியிருக்கக்கூடிய பாடல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க எழுதின பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. புதையல் படத்திலிருந்து இந்த அருமையான பாட்டு.

நேரப்பொழுது 4:50 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர்களோட பெயர்கள், அது முன்னாடி எப்படி தொடங்குது, பின்னாடி எப்படி முடியுது, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சில ஊர்கள் வந்து அரிதான பெயர்களாக நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் நம்ம நேயர்கள் மூலமாக. பொன்னேரி கலையில் அகமது, வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அவங்க வந்து வானுவம்பேட்டை அது அந்த ஒரு ஊர் சொல்லியிருக்காங்க. மாலினிதேவி அருணாச்சலம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்லேருந்து, மீரா வெங்கட்ராமன், ரிடில் சையாத் பாஷா, சிவன் அருண், அப்புறம் வந்து சுகுணாதேவி, அவங்க வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அவங்களோட பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, அவங்களும் நிறைய ஊர்களோட பேர்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராமச்சந்திரன், வனஜா, ஹேமலதா, கலைச்சந்திரன், திருவண்ணாமலை இந்த இடத்துலேருந்து, நடராஜன் சுப்பையா, புத்தகரம், வாழை சுந்தர், மாலினிதேவி அருணாச்சலம், தென் வித்யா ரவிசங்கர், அப்புறம் வந்து வேறு யார், இன்னைக்கு ராம்பிரியன், அவங்க வந்து பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு வரலாற்று சிறப்பு எழுத்து வழியே புரட்சி செஞ்சவர், அவரோட பாடல்கள் கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்

0: இருக்காரு ஸ்ரீராமச்சந்திரன், பத்மா சவுந்தரராஜன் அவங்க, அவங்களும் வந்து இன்று நமதுள்ளமே அந்த பாட்டு கேட்டு ரசிசேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிவேதா ராஜு, கண்ணைய ராஜபாளையம், பாருங்கள் எங்கள் ஊர்லேயே ஒரு பாளையம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க. தென் பாக்கியெல்லாம் வந்த பேர் ஹரிஹரன் அவங்க. அப்புறம் சென்னியப்பன் கவுந்தபாடி இந்த இடத்துலேருந்து, நன்னிலம் அம்பலவாணன் அப்படிங்கிறவங்க, அப்புறம் மா செல்வநாதன் அவங்க, குணசுந்தரி அவங்களோட சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. தங்கம் சரவணன் அவங்க, அப்புறம் பன்னீர்செல்வம், இந்த சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் அந்த பாட்டு ரொம்ப நாள் கழித்து கேட்டேன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் இவங்க பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்த நேயர், வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: கடலூர் மாவட்டம் காட்டுமாடி வட்டம் மேல கஞ்சமல்ல வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேன்மா.
0: பன்னீர்செல்வம் ஐயா, உங்க ஊர் பேர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: பாளையம்
0: முடியக்கூடிய ஊர்கள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியுமா, பள்ளிப்பாளையம், கவுள்பாளையம், குச்சிப்பாளையம், கண்ணாரப்பாளையம், நல்லாம்பாளையம்,
2: மங்களம்.
0: சரி, இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாம், விடுங்க
2: அவ்வளவுதானே.
0: சரி சரி, இப்ப சொல்லுங்க பாளையத்துக்கு வாங்க.
2: கோரிப்பாளையம்
0: பாருங்க, படம் பேர் எல்லாம் இருக்குல்ல, நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம்ல இல்லையா? தேங்க்யூமா, தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஆனந்த் மேடம், பாட்டுலாம் சூப்பரா இருக்கு மேடம், கோலான கோடி நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ. ஆனந்த் ஐயா சொல்லுங்க.
3: பள்ளிப்பாளையம், கணபதிபாளையம், கருங்கல் பாளையம், குமாரபாளையம், ராசபாளையம், அங்குசெட்டிபாளையம், அங்கரிபாளையம், அனுப்பர்பாளையம், அவ்வளவுதான் மேடம்.
0: எழுதி வச்சுட்டு படிக்கிறீங்களா இல்ல மனசுக்குள்ள இருந்து அப்படியே கொட்டுதா அருவி மாதிரி? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஆனந்த். அடுத்தது ஆனந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ரெடியா இருக்காங்க இங்கேயும், ஓகேவா? தொடர்ந்து கேளுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க நான் பேசுறது எனக்கு போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. யார் பேசுறீங்க? யாரு? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு வாங்க சீக்கிரம்.
4: உங்க
0: உங்க ஊர் பேர் சொல்லுங்க.
4: அரியகோஷ்டி, அரியகோஷ்டி, கடலூர் மாவட்டம்.
0: கடலூர்ல இருந்து அரியகோஷ்டி, இப்ப சொல்லுங்க.
4: சீம்பாளையம், கொடுக்கம்பாளையம்,
0: தொலைபேசி வழியா நிறைய பேர் வந்தீங்க, எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். திருச்செங்காட்டங்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அப்படின்னு சொல்லி, வேலங்குடியிலேருந்து குணசுந்தரி செல்வநாதன். ஏன்னா நம்ம போன வாட்டி குடின் முடியக்கூடிய அந்த ஊர்களோட பெயர்கள் சொன்னாலே அதை வந்து ஞாபகம் வச்சு இப்போ போட்டிருக்காங்க. குமாரபாளையம், கவுண்டம்பாளையம் இப்படின்னு சொல்லி பெரும்பாக்கம்லேருந்து வித்யா ரவி சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இப்போது நாம் நிகழ்ச்சி நிறைவாக கேட்க போகிற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க எழுதின பாடல், டி எம் சவுந்தரராஜனோட குரலில், டி ஜி லிங்கப்பா அவங்களோட இசையமைப்பில், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் படத்துலேருந்து இந்த பாட்டு வரப்போது. இந்த பாட்டோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்குறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஆர்ஜி ஆனந்த். இணைந்திருங்கள், இது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். Bye.

வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் பத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெரடியான மலைப்பொழுது. இது ஒரு பொன் மாலை பொழுதுல 5:01 ஆகிட்டு இருக்கு. அந்த மெரடியான மாலை வேலையில் பூந்தண்டல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லுகிறது நான் ஆர்ஜி ஆனந்தே தான். அந்த நேரத்தில் வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலரஃபம் 100.4, திருப்பத்திரஃபம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லா நேரத்துக்கும் வணக்கத்தோட பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ட்ரெயின் பஸ்ஸு இப்போ எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கு வந்து இப்போ ஃபோன் இருக்குன்னு வச்சுங்க, அப்படியே பார்த்துட்டு

0: இருக்கும், அப்படியே ரீல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்கு அந்த ரீல்ஸை பார்க்குறோம், ஏன் பார்க்குறோம்னு தெரியாது, போடும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம்ல. ஆனால் ஒரு குழந்தை அந்த இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது யார் குழந்தையானா இருக்கலாம், அந்த குழந்தை இருக்கும்போது அந்த மழலை குழந்தைய பார்க்கும்போது லைட்டாக சிரிச்சிச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். அந்த குழந்தை சிரிக்கிற மாதிரியே நம்மளும் சிரிச்சு காட்டுவோம், ஹாய் சொல்லி அப்படி சொல்லுவோம், அப்புறம் பாய் சொல்லு அப்படின்வோம், அப்புறம் அவங்க வந்து அங்கிள் கூப்பிட்றாங்க பண்ணோடனே அங்கிளா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி குழந்தைங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுங்கிட்ட இருக்கிற குணாதிசயமே வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் சொன்னாலும் என்னப்பா இப்போ இருக்கிற குழந்தைங்களெல்லாம் சமாளிக்கவே முடியலப்பா. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா 2 வயசாவது குழந்தைக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிடுது ஆப்பை, அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு, டெக்னாலஜி அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட வியக்கும் பண்புகள் அப்படி சொல்ல, அந்த குழந்தைங்கள்டு நம்ம எடுத்துக்கணுன்ற பண்புகள்லாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்கும்ல, எடுத்துக்க முடியாது நம்மளால். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லணும்னா, என்னடா சொல்ல வர அப்படின்றீங்களா, இப்போ எதனா ஒன்று குழந்தை கேட்டுச்சு அடம்பிடிச்சின்னு வச்சிங்களேன், அதை நம்ம ஈஸியாக டைவெர்ட் பண்ணிடலாம். வேறு எதையாக ஒன்று சொன்னோம்னா அந்த குழந்தை அதை மறந்துடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே சொல்லுவோம், அதெல்லாம் 1960 அந்த டைமில் அப்படின்னு ஆரம்பித்து அப்போ நடந்ததெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். அது நல்ல விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். குழந்தைங்க வந்து எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு மறந்துடும், திடீர்னு அழுவும், திடீர்னு சிரிக்கும், சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி. அந்த சிரிக்கிறது திடீர்னு அழுவுறது அப்படின்னா மாறி மாறி சப்கான்ஷியஸாக வந்துட்டுருக்கோம்ல. அப்படி குழந்தைங்கள்ட்ட இருந்து நீங்கள் இந்த பண்புலாம் இந்த குணாதிசயங்கள்லாம் வந்து எடுத்துக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறதா, நம்ம எடுத்துக்க முடியாது இருந்தாலும் நினைப்போம்ல. ஒரு டக்குன்னு சிரிக்கிறது, எதையாக இருந்தாலும் டக்குன்னு மறக்கிறது, ஒன்று கொடுத்தோம்னா வந்து உடனே டைவர்ட் ஆகிரும் மறந்துடுவாங்க, அப்புறம் சுறுசுறுப்பாக ஓடுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு எங்கள் பையன் குழந்தைலாம் நைட்டு 2 மணி வரைக்கும் தூங்காதுப்பா. பிறந்த குழந்தைங்க கொஞ்சம் அப்படியே ஸ்டேஜ் ஏற ஏற ஒரு 9 மணிக்கு தூங்கிட்டால் காலையில் ஒரு 5-5:30 எழுந்துருவாங்க பார்த்திங்களா. நம்ம அப்படி கிடையாது, படுக்கிறதே 12 மணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எப்படி 5 மணிக்கு எழுந்திருக்க முடியும். ஸோ இப்படிலாம் இருக்குல்ல. ஸோ எந்தெந்த குணாதிசயங்களெல்லாம் நீங்கள் குழந்தைங்கள்டேருந்து அதை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கே முடியுது. இருந்தாலும் எனக்கு ஆசைப்பா இதை பார்க்கும்போது குழந்தைங்கள்ட்ட இந்த ஒரு குணாதிசயம் இந்த ஒரு பண்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்த நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-08253 2952-08253 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணி பேசுங்க. ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் இன்னைக்கு டேட்டில் 8 அக்டோபர் போஸ்ட் போட்டிருக்கேன் பூந்தண்டல். அங்கே உங்களுடைய பதில்களை சொல்லலாம். ஃபேஸ்புக்லேயும் ஆப்ஷன்லாம் இருக்குன்னா அதுக்கு என்ன, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். நோட் த பாயிண்ட், புதிய குரல் புதிய வரவு நம்மோட இணையட்டும். காலையிலேருந்து நிறையா கால ஷோஸில் நம்ம நேயர்கள்லாம் பேசியிருப்பீங்க, எப்பயும் சொல்கிறதான் நம்ம ஆர்ஜிஎஸ் எல்லாம் சொல்கிறதான். ஸோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். காலர்ஸ் புது புது காலர்ஸ் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் சிறப்பு. நிகழ்ச்சியில் முதல் நேர் யாரங்கிறது பேசுகிறாங்க கேட்டலாம். வணக்கம், விவத் பாரதி தமிழகம், யாரங்கிறது பேசுகிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: நான் பன்னத்தூர் நாகராஜன் பேசுகிறேன்.
0: பன்னத்தூர் நாகராஜன்,
1: பன்னத்தெர்,
0: பன்னத்தெருவா?
1: ஆமாம், நாகை மாவட்டத்தில் இருக்கு.
0: நாகராஜன், சொல்லுங்கள் நாகராஜன் சார், என்ன தெரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கு. நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் போட்டு நம்பர் இல்லைனா என்ன தெரியுதா அப்படி சொல்லுவாங்கல்ல.
1: ரொம்ப மகிழ்ச்சி, அது முதல் நேரம் இருந்ததுல ஒரு சந்தோஷமா இருக்கு.
0: சந்தோஷமா இருக்கு. ஆ, சொல்லுங்க நாகராஜன் சார்.
1: குழந்தைங்கள்ட்ட கத்துக்க வேண்டியது, அவங்கள்ட்ட இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியதை பத்தி தான் நீங்க கேட்டிருக்கீங்க. ஹலோ,
0: சொல்லுங்க, கேக்குது, நீங்க பேசலாம்.
1: சரி சரி, நான் ரொம்ப ஸ்லோவா பேசிட்டு இருக்கேனா? இல்ல, அவங்கள்ட்ட நம்ம குழந்தைங்கள்ட்ட பொதுவாகவே சகோதரத்துவம், சமத்துவம், சகிப்புத்தன்மை, இதுதான் அதிகமா குழந்தைகிட்ட. ரெண்டாவது அந்த மறந்துடுவாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, நம்ம அடிச்சுட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, அந்த பண்பெல்லாம் குழந்தைகள்ட்ட உண்டு.
0: ஆமா ஆமா, நம்ம அதுக்காக தானே ஸ்நாக்ஸே வாங்கி வச்சிருக்கிறது வீட்டுல, உடனே எடுத்து குத்துடலான்னு. அடிக்க கூடாது, இருந்தாலும் அவங்க மறந்துட்டு உடனே பேசுறாங்க பாரு. நம்ம ஆனால் நம்மளுக்குள்ள யாருக்காச்சும் ஒரு சண்டையோ ஒரு ஈகோவோ வந்துருச்சுன்னா ஒரு ஒரு வாரம் ஆகும், ஏன் அவன் பேசுறது, ஏன் இவன் பேசுறது அப்படி சொல்லிட்டு. இல்ல,
1: அந்த சமரசம் உலாவும் இடம் வந்து குழந்தைங்கள இருக்கிற இடம்.
0: ஆஹா, பாட்டாவே படிச்சிட்டீங்க.
1: ஆமா.
0: வணக்கம், வித்பர் தமிழகம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் உப்பிலிருந்து வாழ்வோம் இயக்கலைஞர் ராமன் பேசுறேன். ஐயா,
0: ராமன்.
2: ஆமா,
0: சொல்லுங்க சொல்லுங்க ராமன் சார்.
2: குழந்தைகள்ட்ட வந்து எந்த சொல்றதுதான், நிதானத்தை நிதானமா சொல்லணும் ஐயா.
0: நிதானத்தை நிதானமா சொல்லணும்.
2: அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன், பஸ் வாங்கி தரேன், சைக்கிள் வாங்கி தரேன் சொல்லி விட்டு அந்த பிள்ளைய அழுவு விடுறாங்க சில பேர்.
0: இல்லை, நம்ம குழந்தைய வளர்ப்பது எப்படின்னு சொல்லி ஷோ பண்ணல, அதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட வரணும். நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன பண்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு கோவம் வந்துடுது, அந்த கோவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கூட இருக்குது. குழந்தைங்க அப்படி இல்லை, நீங்கள் அடித்து அடுத்த நிமிஷம் எதனாச்சும் வாங்கி கொடுத்தீங்கன்னா உடனே சிரிப்பாங்க. இல்லை,

0: ஏன் சிரிக்கிறாங்க?
1: கேட்கறது வாங்கி கொடுக்குறீங்கன்னா அழுங்க, வாங்கி கொடுத்தாலும் சிரிச்சுட்டு போயிருந்தேன்.
0: சரி ஓகே, இவர் குழந்தை வளர்ப்பு எப்படி அப்படின்றதுக்கு போயிட்டாரு, நம்ம அதை பேசல. குழந்தைங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிற குணாதிசயங்கள் பண்புகள் என்ன? வணக்கம்,
1: நினைக்கிறீங்க
0: சேமிப்பு அந்த உண்டியல் வாங்கி அதில் சேமிக்கிறாங்க, அவங்களே சேமிக்கிறாங்க நம்ம கொடுக்குற காசெல்லாம். அதுலேருந்து மாச கடைசியில் அவன் உண்டியல் எவ்வளோ வச்சிருக்க கூடுன்னு எடுத்துகிட்டு
1: போயிடுறோம் நம்ம.
0: ஓகே சூப்பர். வணக்கம், வித் பாரத் தமிழகம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
2: வியாசார்பாடி நகர்லேருந்து போஜராஜன் பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க போஜராஜன்.
2: எங்க பொண்ணுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு சார்.
0: சரி,
2: அந்த ரெண்டு குழந்தைகளும் பார்க்கும் போது எப்பா இப்படி ஒரு குழந்தை ஆச்சரியமா இருக்கும். ஐயோ பாராட்டுற மாதிரி இருக்கு, வெறுக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு அடபுஷா போதும், அவ்வளவுதான், ஒரே இருக்கும்.
0: ரொம்ப நன்றி. வணக்கம், மித்பார் தமிழகம். சொல்லுங்க கலா. சூப்பர். காலையில இருந்து இப்பதான் முதல் மாதிரி பேசுறீங்களா ஷோல? சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்க அரியலூர் மாவட்டத்துல இருந்து உள்ளியக்குடிங்கிற ஊர்ல அன்னலட்சுமி பேசுறேன்.
0: அன்னலட்சுமி, அரியலூர் மாவட்டம், அன்னலட்சுமி, பேர் எல்லாம் ரைமிங்கா இருக்கு. சொல்லுங்க அன்னலட்சுமி மேடம்.
3: என் பொண்ணு பையனும் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னாவோ இல்ல எதுக்காவோ ஒரு விஷயத்துக்கு சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு காசுல சேவ் பண்ணி வாங்கிப்பாங்க சார். அந்த பழக்கம்
0: கத்துக்கணும். சேமிப்பு அப்படின்றத குழந்தைங்கள்டு நீங்க அந்த பண்பு அப்படியே எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்ம வளர வளர அது மாறிடுது, அது மாறாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. சேமிப்பு
3: ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையா செயல்படுறாங்க இல்லையா?
0: ஒத்துமையா செயல்படுறாங்க.
3: அதையும் நம்ம
0: அது என்ன எதுக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே ஒத்துமையா இருப்பாங்க சார் அப்படின்றீங்களா?
3: ஆமா.
0: சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சேமிப்புன்ற விஷயத்த குழந்தைங்கள்டு கத்துக்க. வணக்கம் வணக்கம்
4: ஐயா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி ஐயா.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் சார்.
4: அத குழந்தைகிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒன்றை கொடுப்பது ஒன்றை பெறுவது,
0: ஒன்றை கொடுப்பது ஒன்றை கொடுவது
4: பெறுவது, இதுதான் குழந்தையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய. நான் எனக்கு வயது 65. நீ சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருந்து பாத்தீங்கன்னா ஒன்றை கொடுத்து அது அன்பு, அது சிரிப்பை கொடுத்தால் நாம் ஒன்றை அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கணும். அதே அந்த குழந்தை ஒரு சாக்லேட் நம்ம வாயில கொண்டு ஊட்டுனுச்சுன்னு வச்சுங்க, நம்ம எப்படி மகிழ்ந்து போறோம்? அதே ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது குழந்தை தானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கள்ளம் கபடமற்ற எந்த ஒரு மனதில் வந்து அது ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் யாரையும் கள்ளம் கபடமற்ற ஒரு சிரிப்பு, அதுதான் சொன்னார்கள் கவிஞர்கள், குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் நாங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
4: நம்ம ஒரு ஏதோ ஒரு வேலைக்காக போறோம், மன கஷ்டத்தோட வந்து ஒரு பஸ் நிறுத்தத்துல நிப்போம் ஒரு இடத்துக்கு போறதுக்கு, அந்த குழந்தை நம்மளுக்கு அந்த நேரத்துல ஒரு ஆறுதல் படுத்துன்னு வச்சுங்க, நம்ம வந்த கவலைகள் எல்லாம் மறந்து ஓடும்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி சார். இவர் சொன்ன விஷயம் சூப்பரான விஷயம். யாரை பார்த்தாலும் குழந்தைங்க வந்து ஒரு பாகுபாடு பார்க்காம சிரிக்கிறது இருக்கு பாருங்க. இப்போ நம்மளே வந்து நம்ம சொந்தக்காரங்களே வராங்கன்னா, இந்த சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா டீ காஃபி கொடுத்துரு, இந்த சொந்தக்காரங்க வந்தா ஆமாம் வேணாம் என்னத்தை சும்மா பேசி சீக்கிரம் அனுப்பிச்சு விடு சும்மா என்னத்தை பேசிட்டு அப்படிலாம் சொல்லுவோம்ல. நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த பாகுபாடு இல்லை. எந்த சொந்தக்காரங்க வந்தாலும் எந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாலும் ஒரே மாதிரி தான் எல்லாத்துலேயும் சிரிக்கும். ஒருவேளை அதுக்கு வந்து மைண்டு சரியில்லை அந்த நேரத்தில், வந்து ஒரு அதுன்னு சொல்கிறது அந்த நேரத்தில் ஒரு டென்ஷனாக இருக்குன்னா அவ்வளோதான், அது அவங்கள்ட்ட போவே போகாது. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கள்ளங்கப்படம் பண்ணுற எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற அந்த தன்மையை வந்து குழந்தைகிட்டேருந்து எடுத்துக்கணும்னு ரொம்ப அழகாக சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். பாட்டு வந்துட்டு இருக்கு சண்டக்கோழி படத்தில் வந்து யுவன் சங்கராஜா மியூசிக்கில் முண்டாசு சூரியனை பாட்டு, கார்த்திக் மற்றும் ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் பாவி ஜெய்வரிகளில் அப்படி அந்த மியூசிக் ஆரம்பிக்கும் போதே டேர கேட்டுடுவாங்க.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: அஞ்சு மணி 5 ஆகிட்டு இருக்கு, கேட்டுருக்கோம் பூந்தண்டில். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயம், குழந்தைங்களை வளர்ப்பது எப்படி அப்படி கிடையாது. உங்கள் வீட்டு குழந்தைங்கள் எப்படிலாம் அடம் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. பொதுவாக குழந்தைங்கள்ட்ட நிறைய குணாதிசயங்கள் இருக்கும், நமக்குன்னே அதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் வந்து வளர வளர வளர அந்த சூழலை பார்த்து நம்ம என்ன சூழலில் வளருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய குணாதிசயங்களும் கொஞ்சம் அப்படியே மாறும் பார்த்திங்களாங்க. ஆனால் குழந்தைத்தனமாக குழந்தைகள்டேருந்து இந்தந்த குணாதிசயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது அப்படியே என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றது தான். ஸோ குழந்தைகிட்டேருந்து எந்தெந்த குணாதிசயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் இன்றைக்கி அப்படின்னா எதை சொல்லுவீங்க அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். பன்னீர்செல்வம் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகளின் கள்ளம் கபடமட்ட சிரிப்பு. ஏன் சிரிக்குது, எதுக்கு சிரிக்குது, நம்ம அடிக்கிறது ஜோக்கு, நம்ம ஜோக்குக்கு சிரிக்குது அந்த குழந்தை, ஆ நம்ம வாங்க சிரிப்பு காட்டும், இங்கே பாரு, ஊ அங்கே பாரு, ஆ அப்படிலாம் சொல்லி ஒரு சிரிப்பு காட்டும் பார்த்தீங்களா. ஸோ கள்ளம் கபடமற்ற குழந்தைங்களுடைய சிரிப்பு, எதையும் மறந்து உடனே சிரித்து பழகும் போனோம். எதனால் வந்து ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா மறந்துடுறது, அது பத்திரிகையில் பேர் போடல, என்னத்தை போயிட்டு அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதான் ஒன்று நடந்து போச்சு, ஏதோ ஒன்றால் பண்ணியிருக்காங்க, திருப்பி வந்து பேசும்போது பேசிடுவோமே, அதுக்கு எதுக்கு ஒரு காமன் நேரம், நீ அப்பா இப்படி பண்ணி இப்படி பண்ணி ஆஹா அப்படிலாம் பேசாமல் அப்படி ஜாலியாக பேசுவோமே அப்படி சொல்லி எதையும் மறந்து உடனே சிரித்து பழகும் அந்த குணத்தை வந்து நான் குழந்தைகளிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லி செங்கல்பட்டு ஸ்ரீ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. ராஜா கணேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் பைபாஸ்லேருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா சார், நான் குழந்தைகிட்டேருந்து என்ன எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, அதாவது வந்து இது ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயங்க, அதாவது ஒரு இடத்துல உட்காந்து போனோம்மா அந்த குழந்தை அங்கே ஓடிட்டே, அங்கே ஏறாதராடே, இங்கே ஏறாதரா, அதை ஏன்டா எடுக்கிற அந்த தண்ணியை ஏன்பா எம்மா எடுத்து ஊற்றுதா, ஜெஜ்ஜி அதில் சுவிட்சில் ஏன் வைக்காதம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்டேருந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது வந்து அவங்களுடைய சுறுசுறுப்பு, துரு துரு துரு துரு துருன்னு இருக்கிறது. என்ன சார் துரு துரு துரு, நாளாக அந்த காலத்தில் சின்ன வயசில் இப்படி இல்லை சார், அந்த விளக்கண்ணை கொடுத்துட்டு தூங்க போட்டுருவாங்க, ஒரு 3-4 மணி நேரத்துக்கு தூங்கிட்டே இருப்பான், தூங்கவே மாட்டேங்கிறாங்க சார்,

0: நைட்லேயும் முழிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது, பகல்லையும் முழிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிற அந்த விஷயத்தை வந்து குழந்தைகள்லேருந்து நான் எடுத்துக்கணும்னு சொல்லி ராஜா கணேஷ் சொல்லியிருக்கிறாரு தஞ்சாவூர்லேருந்து. பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செமிக்கோலன்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு 2 மார்க் க்வெஸ்சன் கேட்போம்ல, குழந்தைகளிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள நினைக்கும் விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எடுத்துக்கொள்ள விரும்பும் குணங்கள் என்ன அப்படின்றத வந்து, மன்னித்தும் மறக்கும் மனம், காரணமின்றி சிரிக்கும் மகிழ்ச்சி, போடுறா ஒரு 2 மார்க்கு 2 அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிக்கிற விஷயம். திடீர்னு எதனால் ஒன்று நம்ம செஞ்சோம், நம்ம அடிச்சுனோம்னா கூட நம்மகிட்ட குழந்தை வந்து ஃபஸ்ட்டு பேசும், அம்மா அடிக்காதம்மா அப்பா ஏன் பார்த்துட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவே கூடாது. அதனால் சும்மா ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், காரணமின்றி சிரிக்கும் மகிழ்ச்சி ரொம்ப இந்த 2 விஷயத்தையும் குழந்தைங்கள்லேருந்து எடுத்துக்கணும்னு சொல்லி பிரபாகரன் பிரியதர்ஷன் சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக்கில். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்
1: சார். வணக்கம.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மாணிக்கம் சீர்காழியில இருந்து. சொல்லுங்க மாணிக்கம் சார்.
1: வணக்கம்
0: வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: மன்னார்குடியில
0: பேர் சொல்லுங்க. சரியா கேக்கல.
2: சசிகலா தியாகராஜன்.
0: சசிகலா தியாகராஜன், சொல்லுங்க சசிகலா.
2: ஒரு குழந்தை நடக்க பழகும் போது சார், பல முறை கீழே விழும்,
0: சரி
2: நமக்கு இது வராது அப்படின்னு விட்டுடாம மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணும் சார், நடக்கிறதுக்கு அந்த விடா முயற்சி எடுத்துப்பேன் சார்.
0: ஓகே, ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியா பண்றது கண்டினியூஸா. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம்.
3: அப்புறம்
0: சிலம்பரசன் அவருடைய குரல்ல வாலி வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: கேட்டுருக்கோம், பூந்தண்டல் பேசிட்டு இருக்கோம். குழந்தைகள்டிருந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிற குணாதிசயங்கள், பண்புகள், பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஆண்டி மேடம் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிரிப்பு தான். சிரிப்பு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு காமனாக சொல்லிடலாம் போல இருக்குது. ஏன்னா சிரிப்பு அப்படின்றது வந்து இன்றைக்கி படம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிரிக்கிறதையே வந்து சிரிக்கலாமா வேணாமா, சிரித்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ மழலை சிரிப்பு, விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் குழந்தைங்களோட வந்து நாம் கற்றுக்கணும். இப்போ வீட்லேயே வந்து ரெண்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது சொன்னால் யாரோ ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகிறாங்களா, ஆனால் பெருசானதுக்கப்புறம் அது எப்படி, அது வீடு வந்து நமக்கு தானே சேரணும், நான் தானே பெரிய பையன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிற ஒரு மனப்பக்குவம், சகோதரத்துவம், இதெல்லாம் வந்து குழந்தைங்கள்டேருந்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி அவர் கற்றுக்கணும்னு நினைக்கிற பழக்கம்னு சொல்லி ஆண்டி படம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. குமரன் கும்பகோணத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவலைப்படாத சந்தோஷமான மனநிலையை கற்றுக்கொள்ளலாம் நன்றி அப்படி சொல்லியிருக்காரு. அதான் நன்றி முடிச்சிக்கலாம், ஒரு ஜாலியாக கவலைப்படாமல் இருக்கிறது. ஆற்றராஜ் காட்டு பக்கத்துலேருந்து கவலை இல்லாத மழலை சிரிப்பு, அது வந்து மழலை சிரிப்பு வந்து நல்லா போல்டு ஃபாண்ட்டில் வந்து போட்டுட்ருக்கிறாரு. கவலையே இல்லாமல் ஜாலியாக சிரிக்கிறது, சிரிக்க வைக்கிறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனாவே ஒரு 7 மணிக்கு அப்பாடான்னு காலையில் எழுந்திரிச்சு வேலைலாம் செஞ்சுட்டு பஞ்சராகி உள்ளே போனால் அங்கேருந்து வந்து ஒரு பாப்பா வந்து உடையாந்து அப்பா அம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து அந்த கதை சொல்கிறது அப்படின்றது இப்போலாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கதை அப்படின்றது முன்னாடிலாம் வந்து 90s ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, இப்போ வந்து ஒரு கதை கேட்கணும் அப்படின்னாவே கதையாக நமக்கு என்ன கதை தெரியும், எந்த அந்த ஃபோனை பார் அப்படின்னு கொடுத்துருவோம்ல. ஆனால் வந்து ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ குழந்தைங்க சீக்கிரம் தூங்கும் அப்படின்றாங்க. ஆனால் தூங்கணும்னா நம்ம தான் கதை சொல்லணும்ல. நமக்கு தெரிஞ்சது ஒரு ஊரில் தான், அதுக்கப்புறம் கதை எங்கே கொண்டு நிறுத்துறது அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. ஸோ மழலை சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி அந்த குணத்தை நான் கற்றுக்கணும் இல்லை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி காட்டுப்பக்கத்துலேருந்து ஆண்டர்னா சொல்லியிருக்கிறாரு. மதுரை மாதவரம் வீரராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கள்ளக்கடவற்ற சொல் வளத்தை பழகும் தன்மையை பின்பற்ற ஆசை, அதாவது ஒரு எது சொன்னாலும் மனசில் பட்டதை அப்படியே சொல்கிறாங்கல்ல, மனசில் தோன்றதை கள்ளங்கடவற்ற பழகும் தன்மை, உங்கள்ட்ட பழகணும் பழகக்கூடாது பேசலாம் பேச வேணாம் அப்படிலாம் இல்லாமல் தோன்றதை பேசுகிறாங்களே அதை எனக்கு பின்பற்றணும்னு சொல்லி ஆசைன்னு சொல்லி நிறைய எமோஜிலாம் போட்டு ஏஐயில் கொடுத்து அவரோட இமேஜை கொடுத்து அதில் சமோசா டீ எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்காரு. அடுத்த நேர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க

0: அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார், கோயம்புலேருந்து பாத்திபன் சார், நினைக்கிறேன் சார்.
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க பாத்திபன் சார்.
1: அதாவது குழந்தைங்களோட சிரிப்பு வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
0: சரி,
1: ஆனா அந்த காலத்துல வந்து நம்ம எல்லாம் சொன்னா கேட்போம், ஒரு பொருளை கொடுன்னா அது அது அடம் பிடிச்சி அது வாங்கிதான் கொடுத்தாதான் அழகா நிற்கும்
0: அப்படின்னு யார் சொன்னா உங்ககிட்ட? நீங்க கேட்டீங்களா?
1: நீங்க சொன்னது அந்த நிகழ்ச்சி இல்லையா சார்?
0: அந்த நிகழ்ச்சி தான்.
1: அதை பண்ணுவாங்க சார். இப்ப இருக்கிற குழந்தைங்க நம்ம சொன்ன கேட்க மாட்டாங்க. அந்த கடையில உட்காந்துட்டு அந்த பொம்மை வாங்கி கொடுக்கலன்னா அடம்பிடுவாங்க, வாங்கி கொடுத்தாதான் நான் அழை
0: நிறுத்துவாங்க. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அவர் வந்து டாபிக் வந்து அதை அப்படியே காதில் வாங்கிட்டு கால் பண்ணிடலாமேனு பண்ணியிருக்காரு. வணக்கம் வித் பார் தமிழகம்.
2: சார், ராவடியிலேருந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்கரன் சார்.
2: குழந்தைங்க கூட ஒரு அரை மணி நேரம் இருந்தோம்னா சார், நம்ம மனசு குழந்தை மாதிரி ஆகிடும்.
0: அப்படியா? போதும், கிளம்பிடலாம்னு தோணுமோ?
2: ரொம்ப குழந்தை ரொம்ப நேரம் தூக்கி வச்சா கை வலிக்குது, கீழே இறக்கி விட்டா மனசு வலிக்குது.
0: மனசு வலிக்குது. அடாடாடாடா, கவிதை கவிதை கவிதை.
2: நன்றி சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
3: வணக்கம், உடையார் பாளையம் அஜீம்.
0: சொல்லுங்க அஜீம் சார்.
3: கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பும் பகைவனுக்கும் அருளக்கூடிய நன்னெஞ்சி குழந்தைங்களுக்கு உண்டு.
0: நன்னெஞ்சி?
3: ஆமா, நமக்கு இப்ப ஏத்த வீட்டுக்காரன் பகைவனா இருந்தாலும் இது போய் விளையாண்டுட்டு தான் இருக்கும்.
0: ஆமா, அவங்களுக்கு தெரியாதுல, நம்ம தான் போய் போய் எழுத்துட்டு.
3: அதேதான், அதே அந்த தெரியாதுங்கிறது நமக்கும் இப்ப தெரியாம இருக்கணும். அது அந்த பழக்கம் தான் நமக்கு வரணும்.
0: போய் பேசினாதான் என்ன, நமக்கு தானே செட் ஆகாது, அவங்க போய் பேசிட்டுமே அந்த மாதிரி. ஓகே, சூப்பர், ரொம்ப நன்றி கால்.
3: நன்றி நன்றி.
0: வணக்கம் வித் பாரதி தமிழ்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம், மணக்குடியில இருந்து வெங்கட் பேசுறேன் சார்.
0: வெங்கட் சார், உங்க ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணுங்க சார், அப்பதான் மணக்குடியில நல்லா கேக்கும். நீங்க பேசுறது என்ன சார் பண்றது, பாட்டு போடலாமா? ஓகே, 5:30 ஆகிட்ட போயிருக்கு. சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துலேருந்து அடடா அடடா அடடா பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு தொழிலான பாடல், சித்தார்த்தோடய வாய்ஸ்ல நாமத்துக்குமார் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி
5: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
6: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான், இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
1: அஞ்சு மணி 35 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளரஃபம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பூந்தண்டு நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள்கிட்ட நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய வியக்கக்கூடிய பண்புகளில் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிற குணாதிசயங்கள் என்ன? நிறைய பேர் வந்து கள்ளங்கவடமற்ற சிரிப்பு விட்டு கொடுக்கும் தன்மை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பத்மா சவுந்தரராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கள்ளம் கவடமற்ற மனது சிரிப்பு அதுதான் சொல்லியிருக்காங்க. பொன்னியமன்மேடு வண்ண கணேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகளிடம் அதே கள்ளம் கவடம் இல்லாத பேச்சு எதிரி இப்படிலாம் எதையும் இல்லாமல் பார்க்காமல் சிரிக்கணும். பார்த்தோன்னே யாராக இருந்தாலும் சிரிப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவிலேயே நம்ம பக்கத்து வீடியில் ஏற்ற வீடு யார்ட்டையாவது ஒருத்தவங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அந்த பக்கத்து வீடெல்லாம் ஏற்ற வீடில் யார்ட்டையாவது ஒருத்தவங்க நம்ம பேசாத மாதிரியே வருது. அது ஏன் வருது அப்படின்றது தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் யாரையும் பார்க்காத அந்த குழந்தைங்களுக்கு அந்த பக்கம் அப்போ தான் அந்த குழந்தைங்க அங்கே ஓடணும்னு தோணும். அப்படி எதுவுமே ஒரு எதிரி இந்த மாதிரிலாம் பார்க்காம பேசினா கூட போய் பேசுகிறாங்க பார்த்திங்களா அவங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. திட்டுனா கூட நம்மக்கிட்ட திருப்பி வந்து ஒட்டிக்கிது பாருங்கள். அது அந்த குழந்தை மனசுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும். நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது ஒரு வார்த்தை கோபத்தில் சொல்லிட்டாங்கன்னா, என்ன நீ அப்படி சொன்னியா அப்படிலாம் இல்லாமல் உடனே போய் பேசணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் வந்து கோயம்புத்தூர்லேருந்து, பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் சொல்லியிருக்காங்க. பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்கார், கத்திரிப்புலத்திலேருந்து, நான் கற்றுக்கொள்வது பண்பு பாசம் நேசம் அப்படி சொல்லிட்டு அதில் கமா விட்டார். பண்பும் பாசமும் நேசமும் இவை மூன்றும் தான் சார் நான் வந்து குழந்தைங்கள்டேருந்து எடுத்துக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பழக்கம் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. சேது செல்வி செல்வன் பெங்களூர்லேருந்து, கள்ளம் கபடம் இல்லாமல் பழைய சம்பவங்களை மனதில் வைக்கக்கூடாது. நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றதே வந்து மறந்துடுவாங்க. நம்ம முன்னாடி வந்து 2 நாளைக்கு முன்னாடி திட்டிருப்போம் இல்லை அதட்டிருப்போம், அதெல்லாம் மறந்துட்டு உடனே பேசுது பார்த்தீங்களா. ஸோ அப்படி வந்து ஒரு வெகுளித்தனமாக மனசை எப்பயுமே குழந்தை மனசுப்பாக இருக்குது அப்படின்னு வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பழைய சம்பவங்களை மனதுக்குள் வைத்துக் கொள்ளாமல் ஞாபகப்படுத்தி, அப்போது நீ அப்படி சொன்னாயே அந்த வார்த்தை எனக்குள் இன்னும்

0: இருக்கிறது அப்படின்லாம் இல்லாமல் பழைய சம்பவங்களை வந்து மனசில் வந்து வச்சிக்காமல் வெகுளித்தனமாக வச்சுக்கிட்டு எல்லாத்திட்டையும் பழகிறது, அந்த பழக்கத்தை நான் குழந்தைகிட்டேருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், பேசுறதுக்கு முன்னாடி காலர்ஸ் அவங்களும் லைனில் இருக்காங்க. வணக்கம், விபித் பாரத் தமிழ் எஃப்எம், யாருங்கிறது பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
1: கூட்டத்துல இங்கே உட்காந்துருக்கோம், அது பயங்கரமா ராகம் போட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா அது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: சூப்பர்.
1: அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அது உண்மையிலே அது ஒரு இதுதான் யோசிச்சு
0: பாத்தீங்கன்னா,
1: தைரியமான ஒரு செயல் தான். உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு பெரிய அரசை எல்லாரும் போய் கலந்துக்கணும்னு
0: வச்சுக்கோங்களேன்,
1: பெரிய பெரிய அழி அழிஞ்சு உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல குழந்தை வந்து குழந்தைக்காக அரசியல் தெரிய போறதே இல்லை.
0: சூப்பர். ஒரு ஒரு தைரியம், எங்கேயாவது ஒண்ணு பேசணும்னா தோன்றத பேசுறது. சூப்பர் சார், இவர் சொன்ன பாயிண்ட் சூப்பரான ஒரு விஷயம், தைரியமா பேசுறது, தோன்றத பேசுறது. வணக்கம். வணக்கம்.
2: திருபுவனத்திலிருந்து
0: மஞ்சுளா. கும்பகோணத்துல இருந்தா?
2: திருபுவனம்.
0: திருபுவனத்துல இருந்து. ஓகே, பட்டுக்கு ஃபேமஸ் இல்ல. ஓகே, சொல்லுங்க மஞ்சுளா.
2: நான் வந்து எங்க பேர குழந்தைகிட்ட இருந்து யாராச்சும் யாராச்சும் இல்ல நாங்களே ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம்.
0: நன்றி,
2: எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: நன்றி பாராட்டுறது.
2: ஆமா, அவன் சொல்லுவான் நீங்களும் சொல்லுங்க பாட்டியே அப்படின்னா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஒரு நன்றி பாராட்டுறது, நம்ம அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காம செய்கிறோம், ஆனால் வந்து அவங்க ஒரு தேங்க்யூ ஒரு நன்றி அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பண்பு வந்து நான் எடுத்துக்கணும். யாராவது ஒன்று செய்கிறாங்கன்னா ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க போதுங்க, நீங்கள் நன்றி சொன்னது போதுங்க அப்படின்ற அளவுக்கு நன்றி சொல்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி.
0: வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நான் கடலூர் மாவட்டம் கண்டமலத்தையும் பேசுகிறேன்.
0: பேர் சொல்லுங்கள் சார்.
3: பாருங்க, அது இந்த அடிமை அந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப அலைட்டு, அதுதான் ஆரோக்கியமா இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நிக்கிறதெல்லாம் ஒன்றும் ஆரோக்கியமா இல்லை.
0: சரி,
3: அந்த பச்சை பிள்ளைகளுக்கு எது கொடுக்குறோமோ அதுதான் நான் கொடுத்துருப்பேன்.
0: சரிங்கண்ணே, சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அது அழகாக சொல்கிறோம்மீங்க, பச்சை புல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பச்சை மண்ணுன்னு வாழை, அது வட்டார வழக்கு சொல் மாதிரி சின்ன குழந்தைன்னு வாங்க. இப்போலாம் வந்து நிறையா செல்ல பேர் வச்சு கூப்பிட்றாங்க எங்கள் வீட்டில் வந்து, அதனால் அந்த பச்சை புல்லை, அது என்னப்போ பச்சை புல்லை பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை புல்லைங்கிற வார்த்தை கேட்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த நேரத்தை கேட்டு பாட்டு ப்ளே பண்ணலாம். வணக்கம். ரேடியோ வால்யூம், ரேடியோ வால்யூம், ரேடியோ வால்யூம். ஓகே, கட் பண்ணிட்டாங்க. நன்னிலம் அம்பலாவாணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து, நாம் குழந்தைகளின் கள்ளம் கவடமற்ற சிரிப்பு பார்த்து பழகும் மனம், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பு எதையுமே பார்க்காத பழகிற குணம், இதுதான் இருக்குது, இது இல்லை அப்படி சொல்லலாம் கிடையாது. ஸோ கள்ளம் கவடற்ற மனம் வந்து தெளிவாக இருக்கணும், பார்க்கும்போது ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னா பேசணும். ஆனால் வந்து நம்ம பேசணும்னு நினச்சாலும் வீட்டில் இருக்கவங்க என்னடா இருக்கும்போதே நீ பேசுகிறீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும், எனக்கு என்ன மரியாதை அப்படிலாம் இல்லாமல் தோணுச்சுன்னா பேசுகிறாங்கல்ல, அந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி அம்பலவனன் சொல்லியிருக்காரு. பாட்டு வந்துட்டுருக்கு தேவி தேவி ஸ்ரீ பிரசாத், திவ்யா அவங்களுடைய வாய்ஸில், தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில், ஸ்னேகன் வரிகளில், தின்தனக்கா ஷகடக் ஷகடக் செக் செகடா பாட்டு வந்துட்டு.

0: Mega.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

5:46 ஆகிட்டுருக்கு. கேட்டுருக்கோம் பூந்தண்டல் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும். குழந்தைகள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும், இல்லை வீக்கக்கூடிய பண்புகள் என்ன அப்படின்றத தான் பேசிகிட்ருக்கோம். நடராஜன் சுப்பையா புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கேன், ஆனால் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா சார், என்ன தான் வந்து சக்கரப்பக்கரன்னு சண்டை போட்டாலும் சில நிமிடங்கள்லேயே மறந்து ஓடோடி வந்து நம்மக்கிட்டேருந்து கூடிடுவாங்க. அந்த மாதிரி தான் கவலைகள் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் நம்ம உறவினர்கள் நண்பர்கள் சின்ன சின்ன தவறுகள் பண்ணாலும் இல்லை நம்ம தவறு பண்ணியிருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படி ஒன்றும் இணைஞ்சிடுற அந்த பழக்கத்தை வந்து நான் குழந்தைகிட்டேருந்து எடுத்துக்கணும். அப்புறம் அவங்களுடைய மனிதர்களை வந்து பிரித்து பார்க்க மாட்டாங்க. இவங்கள்ட்ட பேசலாம் பழகலாம், இவங்கள்ட்ட சிரிக்கலாம், இவங்கள்ட்ட சிரிக்க வேணாம், இவங்கள்ட்ட ஒரு 4 வார்த்தை பேசினா போதும் அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்திலையும் அன்பாக பழகுவாங்க. விஜயும் அதே தான் சொல்லியிருக்காங்க, எல்லா திட்டம் நம்மகிட்டேருந்து வாங்கிக்கிட்டோம், எந்த கோபமும் இல்லாமல் அம்மா என்று பாசத்தோடு நம்மளை திருப்பி அழைக்கும் போது நமக்கு வந்து இந்த ஈகோக்கே கிடைக்கிற ஒரு சவுக்கடி அது அப்படி சொல்லிட்டு எதுக்கு திட்டணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்டேருந்து அந்த ஒரு பண்பை வந்து நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச வங்க மனசுக்கு பிடிச்சவங்க ஒரு திட்டினாலும் திட்டக்கூடாது, அப்படியே திட்டினாலும் வந்து ஒரு ஈகோ இல்லாமல் டப்புன்னு பேசிடுறது வந்து எனக்கு ரொம்ப அவங்க கிட்டேருந்து வியக்கிற பண்புன்னு சொல்லியிருக்காங்க. வினோத்

0: என்ன சொல்லியிருக்காருன்னா, தஞ்சாவூர்லேருந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிற விஷயம் பகிர்ந்து சாப்பிட்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றதே தெரில. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எது இருந்தாலும் வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், இல்லை டிஃபன், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, உப்புமா, இப்படி எது இருந்தாலும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் இருக்குன்னு வச்சிங்களேன், அது என்ன சாப்பாடு அப்படின்றதே நான் வந்து முன்னாடிலாம் வந்து இது சூப்பராக இருக்குது, இதில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது, ஏன் இவ்வளோ காரம் போட்டால் அப்படிலாம் எந்த கமெண்ட்டுமே கிடையாது. அப்படியே வந்து சாப்பிடும், அம்மாட்டை எழுந்திரிச்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோமா இல்லையான்னு கூட தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து சேர்ந்து சாப்பிட்றது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படி பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அது ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க இன்றைக்கி நீ என்ன லஞ்சு நான் என்ன லஞ்சு அப்படி சொல்லி போகிற விஷயம் வந்து பகிர்ந்து சாப்பிடணும், எல்லாம் வந்து உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற விஷயத்த வந்து குழந்தைங்கள்டேருந்து கற்றுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மழை சிரிப்பு நடராஜன் சுப்பையா சொல்லியிருக்காரு. அன்புராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கள்ளமில்லாத அழகு பேச்சு கொடுத்து தின்னும் பழக்கம், செல்லமாக சிரித்து கட்டி பிடித்து விளையாடும் போது நானே ஒரு குழந்தை அப்படி சொல்லியிருக்கேன். ஆஹா ஆஹா ஆஹா. ஸோ கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு எல்லாத்தையும் வந்து ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வெளிப்படையாக இருக்கணுன்றத நிறைய நேர்கள் சொல்கிறாங்க. வணக்கம் வித் பாரத் தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: வணக்கம், ஜோலார்பேட்டை ஊசிநாட்டான கிராமம் சஞ்சீவ் பேசுகிறோம்.
0: சஞ்சீவ் சொல்லுங்கள். சஞ்சீவ்,
1: குழந்தை குணமே ஒரு கவலை இல்லாத குணமாக, ஏகப்பட்ட மனசுல வேதனை இருந்தாலும் குழந்தை கிட்ட விளையாடினாவே அந்த கவலை எல்லாம் பறந்து போகுதுங்க ஐயா.
0: ஓகே
1: ஓகே சார்.
0: வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர்ல இருந்து லாவண்யா பேசுறேன் சார்.
0: வேலூர்ல இருந்து லாவண்யா, சொல்லுங்க லாவண்யா. குழந்தையவே பக்கத்துல வச்சிட்டு பேசுறீங்க போல இருக்கே.
2: ஆமாங்க சார்.
0: ஓகே, பேசுறது கேக்குதுங்க, அவ்வளவு அழகா இருக்கு. சொல்லுங்க லாவண்யா.
2: குழந்தைங்க நம்ம கூட இருந்தா நம்ம கவலை எல்லாம் மறந்துடும் சார்.
0: சரி ஓகே, இத்துடன் ஃபுல் ஸ்டாப்பா. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அதுக்குள்ளே குழந்தை அழுவுது போல இருக்கு. வணக்கம் சுந்தர், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவண்ணாமலையிலேருந்து கலைச்சந்திரன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஃபேஸ்புக் ஐடி வாழை சுந்தரன் இருக்குது. குழல் இணைந்து யாழ் இணைந்து எண்பர்தம் மக்கள் மழை சொல் கேளாதவர் கலைச்சந்திரன் திருவண்ணாமலைன்னு சொல்லி இந்த நேரத்தில் அந்த குரல் அவளுக்கு குரல் ஞாபகம் வந்திருக்கு போல இருக்கு, அது சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
3: வணக்கம் விவித் பாரதி.
0: விவித் பாரதியா சார், யாரங்கிருந்து பேசுறீங்க?
3: சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன்.
0: சிதம்பரத்துலேருந்து உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்.
3: அசோக்குமார்
0: பூந்தோட்டம். ரேடியோ வாலியூமை கம்மி பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சார்.
3: அசோக்குமார் கேக்குதா?
0: சொல்லுங்க, பேசுறது நீங்க பேசுறது கேக்குது.
3: நாங்க குழந்தைகிட்ட கத்துக்க வேண்டிய பாடம் அப்படின்னு சொன்னோம்னா, குழந்தைங்க இப்ப எங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா மணல்ல கோயில் வீடு கட்டி கோயில் வச்சு சாமி வச்சு விளையாடுது. ஆனா பசிக்குள்ள அம்மான்னு தேடிக்கிட்டு அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் தான் வருது. குழந்தைங்க அஞ்சு வயசுல இருக்கிற அந்த அறிவு, நம்ம 25 வயசு வந்த பிறகு அஞ்சு அடி சிலைகிட்ட கேக்குறோமே அப்படின்னு பகுத்தறிவை நாம கத்துக்கணும் குழந்தைகிட்டங்கிறது தான் என்னோட எண்ணம்.
0: ஓகே சூப்பர், ஒரு பகுத்தறிவு குழந்தைகிட்ட நம்ம கேட்டுக்கணும் அப்படின்றத வந்து அவரு தோன்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. தஞ்சை பிரகாஷ்குமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவலை இல்லாத சிரிப்பு தான். சண்முக சுந்தரமும் அதே தான் சொல்லியிருக்காரு. வெகுளித்தன்மை, பழி வாங்கணுங்கிற குணமே இருக்காதுங்க, அது நான் ரொம்ப வியக்கிறேன், அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கோபத்தையும் உடனே மறக்கும் தன்மை, ஜெயவேல் கல்லாத்தூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. வைமுதா தான் கவிஞர் வைமுதா சொல்லியிருக்க விஷயம் சூப்பரான ஒரு விஷயம். கடந்த காலம் நமக்கு வந்து நாளைக்கு என்ன பண்ணுறது, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, எப்படி போயிட்டுருக்குது, இது இப்படியே இருக்கே, ஒன்றும் சரியில்லையே, அந்த இஎம்ஐ எப்படி கட்டுறது, அந்த வீட்டை வாங்கி போட்டுடலாமா, இல்லை ஃபீஸ் எப்படி கட்டுறது, இப்படிலாம் இல்லாமல் எந்த எதிர்காலத்தை வந்து திட்டங்கிறது வேறு, பயங்கிறது வேறு. திட்டம் வந்து நம்ம ஓகே அதை நோக்கி போவோம், ஆனால் இவர் சொல்லியிருக்க விஷயம் எதிர்காலத்தை பற்றி பயப்படுறது, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுமோ அப்படி வளர்ந்துருமோ இப்படி வந்துருமோ அப்படிலாம் இல்லாமல் கடந்த கால நிகழ்வுகளையும் ரொம்ப யோசிக்காமல் எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழுது பார்த்தீங்களா குழந்தைங்க, அந்த இயல்பை தான் நான் கேட்பேன் அப்படி சொல்லி ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு ப்ரெசண்ட்டில் இருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அவர் கவிஞர் வைமுதா உண்மையில் நீங்கள் சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயம். தத்தனூர் சமத்துவபுரம் அரியலூர் மாவட்டத்திலேருந்து கவிஞர் வைமுதா நிகழ்காலத்தில் இருக்கிற கற்றுக்கிறது வந்து குழந்தைங்களை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் அப்படி சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பாரதி தமிழகம், யாரங்கிறது பேசுறீங்க?
4: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: அந்த குழந்தைகள் கிட்ட இருந்து அந்த வெளிப்படைத்தன்மையாக பேசுறது அப்படிங்கிறது பிடிக்கும். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க, சரினா சரி தப்புனா தப்பு, அது எனக்கு பிடிக்கும். விஷயம் தான் பெரும்பாலும் பேசுவாங்க, பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாலும் மாட்டிக்குவாங்க. இந்த பொய் பெரும்பாலான சமயங்கள அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த ரெண்டு குணங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதை நான் டேக் அப்படின்னு எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறேன்.
0: சூப்பர், வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம்.
5: வணக்கம் ஆனந்த் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: பிரியா விஜயகுமார், அடையார் சார்.
0: அடையார், பேர் சொல்லுங்க மேம்.
5: பிரியா
0: விஜயகுமார். சொல்லுங்க பிரியா விஜயகுமார்.
5: குழந்தைங்க கிட்டனா சார் அந்த கள்ளம் கபடமற்ற அந்த சிரிப்பு, இன்னொன்னு வந்து அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரை பத்தியும் இப்ப சொன்னீங்களே.

0: எதிர்காலத்தை பத்தி பயம் கிடையாது, கடந்த காலத்தை பத்தியும் வருத்தம் கிடையாது. அவங்க அந்த செகண்ட்ல வாழ்வாங்க, லிவிங் மொமெண்ட் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த இருக்கிற அந்த பொழுதா சந்தோஷமா கழிப்பாங்க. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, யாருக்காகவும் கவலைப்பட மாட்டாங்க.
1: அதுதான்
0: நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன்
1: சார். ரொம்ப அழகு பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து அவங்களும் யோசிச்சிருக்காங்க. அடையாள மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. ஞாபக சக்தி தான் சார், குழந்தைங்க தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவாங்க சார். நான் மளிகை கடையில் வந்து 10 பொருள் சொன்னால் எனக்கு வந்து 4 பொருள் மறந்து போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆஜ்ஜோ மறந்துடனே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்படி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஞாபக சக்தியை தான் கற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நேர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் எமோஜிலாம் போட்டிருக்காங்க. அமராவதி புதூர்லேருந்து பிரேம்நாத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுதான், அந்த பேதம் பார்க்காம இன்னார் இவங்க அப்படின்னு பார்க்காம பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த மனசு நமக்கும் வேணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. வணக்கம் வித்பார் தமிழகம்.
2: ஹலோ,
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: சங்கர் பேசுறேன் சார்.
1: சங்கர் சொல்லுங்க. சங்கர் சார்,
2: இந்த காட்பாட்டில இருந்து வர சங்கர்
1: சொல்லுங்க. ஓகே, உங்க ப்ரோக்ராமுக்கு வந்து தயவு செய்து வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தீங்கன்னா தொடர்ச்சியா பேச வேணாம். வணக்கம் வணக்கம்.
2: அரியமுத்து பேசுறேங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க அரியமுத்து சார்.
2: நான் ஒரு 50 வருஷமா கடை வச்சிருக்கேன் சார், சின்ன கடை. ஆனா அந்த குழந்தைகள்ட்ட அவ்வளவு ஒரு பழக்கம், பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி அதை நல்லா கிட்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்லா குழந்தைகளை பத்தி நல்லா உணரக்கூடிய ஆளுங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட நிறைய பாடல் வந்துட்டு இருக்கு. வாரணமாயிரம் படத்துலேருந்து ஏத்தி ஏத்தி பாடல் தான் வந்துட்டு இருக்கு. பாட்டு பென்னி தயால், நரேஷ் சோலார் சாய், உங்களுடைய குரல் நாமத்துக்குமார் வரிகள், ஹரிஜரஜ் மியூசிக்கில் இந்த பாட்டோட அப்படின்னு நான் கிளம்பிக்கிறேன். மீண்டும் உங்களாம் 8 மணிக்கு நீக்கு ஒரு நாள் இன்னொரு நல்ல தலைப்பில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டேட்யூட்டாக கேட்டுருங்க. வித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டுருந்தீங்க. வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளரிஃபம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களும் கால் பண்ணி பேசினவங்களும் வித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டிருக்கணும். நன்றிகளோட இந்த நேரத்தில் பூந்தண்டல் கேட்டுட்டு இருந்தீங்க. யார் கூட? நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜி ஆனந்தே தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேரும் பொழுது 6:45. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருமையான இந்த பொன் மாலை பொழுதில் இப்பொழுது கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.

திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில். இறைவனுக்கு பாமாலையால் மாலை சூட்டி அழகு பார்க்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் சங்கர் கணேசின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பெங்களூர் ரமணி அம்மாள் பாடியிருப்பது வேலும் மயிலும் துணை படத்திலிருந்து.

மோதகமும் அதிரசமும் வைக்கின்றோம் நாங்கள் மூன்று தமிழ்.

முந்தி விநாயகனை தொழுது வந்த அந்த பாடலை தொடர்ந்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வாணி ஜெயராம் குரலில் வேலுண்டு வினையில்லை இந்த படத்திலிருந்து.

திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

பக்தி மாலையில் இனி நாம் கேட்கவிருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல். வாலி எழுதிய பாடலுக்கு இசை வி எஸ் நரசிம்மன். யார் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல். இந்த பாடல் காற்றோடு கலக்கும் நேரம் 6:13.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: இனி வா கண்ணாவா இந்த படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில்.

0: மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு ஒன்று மட்டுமே அனைத்து பருவங்களிலும் கிடைக்கக்கூடிய பழம், அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதும் கூட. அன்பையே தருவோம், அனைவருக்கும் பெறுவோம் மீண்டும் அதையே 1:2. பக்தி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல். பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. வாழ்க்கை படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

தெய்வீக மனம் கமழும் பாடல்களை இதுவரை கேட்டு ரசித்தோம். நம்மோடு சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் பொழுது 6:29:30. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. எரிசக்தி துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று சென்னையில் வழங்கினார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இதற்கான உச்சவரம்பு தற்போதைய 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவான சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தி துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கு ஏற்ற நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 GW எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 ஆண்டுக்குள் காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 GW மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தித்துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உற்பத்தி துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தி துறை மூலம் 6.05 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும்

0: தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளில் இருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாடு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா திகழ்கிறது. தற்போது 30 கிகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தியில் குஜராத் முதலிடத்தையும், தமிழகம் 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும் உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதற்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்படுவதாக அம்மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்ம தருமபுரி மாவட்டத்துல 25 NCC மாணவர்களையும் 25 மைபாரத் வாலண்டியர்ஸ் வச்சு ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ண போறோம். அந்த சர்வேக்கான தொடக்க நாளாதான் இந்த டிபி முக்த் பாரத் அபியான் இன்று தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து நேஷனல் லெவல்ல தொடங்கி அப்புறம் ஸ்டேட் லெவல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 5 மாவட்டத்துல தருமபுரியும் ஒரு மாவட்டமா செலக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம NCC மாணவர்களும் NSS மாணவர்களும் மைபாரத் வாலண்டியர்ஸும் வீடு வீடா போய் ஒரு 20 கேள்விகள் கொண்ட ஒரு சர்வே எடுக்க போறாங்க. அந்த சர்வேல வந்து அவங்களுக்கு டிபினா என்ன, டிபி பத்தி விழிப்புணர்வு இருக்கா, வருங்காலத்துல டிபி குணமாகக்கூடிய ஒரு வியாதியா இருக்குமா, எப்படி டிபியை தடுக்க முடியும், அந்த மாதிரி பல பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை வந்து மக்கள் கிட்ட சர்வே பண்ணி அந்த சர்வேக்கான முடிவு வந்து ஒரு மாதத்திற்கு அப்புறம் அவங்க வெளியிடுவாங்க. நம்மளோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, டிபி இல்லாத தருமபுரி மாவட்டம், டிபி இல்லாத ஒரு தமிழகம், டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம். 2030க்குள்ள நம்மளோட இந்த கனவு சாத்தியமாகுமா அப்படிங்கறதுக்காக தான் நம்மளோட முயற்சி. இந்த முயற்சி கட்டாயம் வெற்றி பெற நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உழைக்கணும்னு நினைக்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன், மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், பரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்னானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.

0: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர கேரளா பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியில் இருந்து தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். உலக பார்வை தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கத்தில் அமைந்துள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிகோவை வென்றார். தென்காசி மாவட்டத்தில் தென்மண்டல அளவிலான பளு தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் 300-க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. எரிசக்தித் துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று சென்னையில் வழங்கினார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் பொழுது 6:45. விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என் விருப்பத்தில் நான் கொடுக்க போகிற முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலாவோட குரல்களில் கண்ணதாசன் எழுதின பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் பணத்துக்காக இந்த படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே அனுராதா.
1: என் விருப்பம் நிகழ்ச்சியில தான் பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. 1970களின் எழிலோடு பாடல்கள் இன்னைக்கு என் விருப்பத்துல. தொடர்ந்து நாம கேட்க போற பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலாவோட குரல்கள்ல கண்ணதாசன் எழுதின பாடல். கே வி மகாதேவன் இசையமைப்புல வாணி ராணி படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு.

0: நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான், இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
1: 6:55 என் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற பாடல் அவளுக்கென்றொரு மனம் படத்திலிருந்து கண்ணதாசன் பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவின் குரல்களில்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நடனதன் சுப்பையா புத்தகரம், ஆண்டி மடம் கார்த்திகேயன், ஹேமலதா, கமலாவரதன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், அப்புறம் ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, சங்கீதவாடி தசரதன், பிரபாவதி, இவங்க எல்லாருமே சேர்ந்து கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க நம்ம ப்ரோக்ராமை. நேரம் பொழுது 7 மணி.

இனி நாம் கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியில முதல்ல நாம கேட்க போற பாடல் நீயா படத்துல இருந்த பி. சுசீலா, எஸ் பி. பாலசுப்ரமணியம் குரல்கள்ல, புலமை பித்தன் பாடல், சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்புல.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைகானம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற பாடல் டாக்ஸி டிரைவர் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில்

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 டிரில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலக வளர்ச்சி அறிக்கையை வெளியிட்ட பின் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கவும் செலவினத்தை குறைக்கவும் வருவாயை அதிகரிக்கவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். சிறு குறு நிறுவனங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் மூலம் கூடுதல் வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 டிரில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு அடுத்த மாதம் 12ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள நிலையில் புதுதில்லியில் இன்று பேசிய அவர், கடந்த ஆண்டு ஏற்றுமதியில் $863 பில்லியன் என்ற சாதனையை எட்டியதாக குறிப்பிட்டார். உலக நாடுகளின் ஏற்றுமதி வளர்ச்சி 3% குறைய உள்ள நிலையில் நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 16% வளர்ச்சியை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், 7% பொருளாதார வளர்ச்சியை இந்தியா அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் $30 டிரில்லியன் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் முதலீடுகளை ஈர்க்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உதவி மையங்கள் அமைக்க வேண்டும் என இந்திய தொழில் கூட்டமைப்பை அவர் வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் கூகுள் அமைப்பின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் தொடங்கப்பட உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் 43% மகளிர் பணியாற்றி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஆயுஷ் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூலம் 17,60,000 பேர் பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் ஆயுஷ் சேவை மூலம் $31,800 அளவுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் ஆராய்ச்சியையும் மேம்படுத்துவது அவசியம் என மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை இணை அமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலக அளவில் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட

0: உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளம் ஆராய்ச்சியாளர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுரங்கம், எரிசக்தி, தொழில்துறையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தையும் திரு சதீஷ் சந்திர தூபே வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது ஜாலியன் வாலாபாக் நினைவிடம்.
2: பஞ்சாப் மாநிலம் அம்ரிட்சரில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1919 ஆண்டு வைசாக்கி நாளன்று ஆங்கிலேய ஜெனரல் டயரின் உத்தரவின்படி நூற்றுக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆங்கிலேய அரசின் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக்கில் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் நாட்டுக்காக இன்னுயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 தேதி ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தை திறந்து வைத்தார். பஞ்சாப் கட்டிடக்கலை வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நினைவிடத்தில் 4 அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் பஞ்சாப் மண்ணின் வீரம் செறிந்த சுதந்திர போராட்ட வரலாறு குறித்த அரிய பல தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சுதந்திர போராட்டம் குறித்த தகவல்களை அளிக்கும் வகையில் ஒலி ஒலி காட்சியும் இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் வரலாற்று சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர்களை நாடு முழுவதும் நிறுவும் பணி நடைபெற்று வருவதாக மத்திய மின் அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு சசாங்க் மிஸ்ரா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், நாடு முழுவதும் 7 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும், 20 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவும் பணியில் மின் பொறியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக கூறிய திரு மிஸ்ரா, மின் கணக்கிடும் பணிகளில் புதிய ஊழியர்கள் கவனத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டார். குடியிருப்பிலும் மின் பயன்பாடு குறித்து கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் மின் கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே மின் கணக்கீடு பணிகளை மேற்கொண்டு வருபவர்கள் புதிய வகை ஸ்மார்ட் மீட்டர் கணக்கீடுகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சசாங்க் மிஸ்ரா கூறினார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது படைப்புகளில் சமகால இலக்கியத்தில் செவ்வியல் வடிவங்களை கொண்டு வந்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசுத் தொகையாக வழங்கப்படவுள்ளது. இத்தாலியில் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் தேர்தலில் குறைந்தபட்சம் 42% வாக்குகள் பெறும் கூட்டணிக்கு கூடுதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்க வழிவகை செய்யப்படவுள்ளது. இந்த சீர்திருத்தம் பிரதமர் திருமதி மெலோனி தலைமையிலான கூட்டணியின் அரசியல் வெற்றி என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் எஸ் சௌராசியாவை வென்றார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின்

ரிகோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 trillion அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் காசனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் பொழுது 7:25. இனி ஒரு பாடல் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் கண்ணதாசன் பாடல். கே வி மகாதேவன் இசையமைப்பில் ஏணிப்படைகள் படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி நாம் கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள சிவக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது உடம்புல ஏகப்பட்ட உறுப்புகள், கண், காது, மூக்கு, கை, கால், அப்புறம் உள்ளுறுப்புகள், இருதயம், கல்லீரல், குடல், சிறுநீரகம், மூளை, இப்படி ஏகப்பட்டது. எல்லா உறுப்புகளுமே முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். எதுல பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிப்பு உண்டாகும். இருதயம் இரத்தத்தை உடல் முழுக்க செலுத்தும் வேலையை திறம்பட 24 மணி நேரமும் தொடர்பணியா செய்துகிட்டு இருக்கு. மூளை மனிதனை இயங்க வைக்குது. எல்லாருக்கும் ஆண்டவன் மூளையை கொடுத்துருக்கான். பலர் பயன்படுத்துறாங்க, சிலர் பயன்படுத்த மறுக்கிறாங்க. வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கும் மூளையை பயன்படுத்தணும், இல்லைன்னா துரு பிடிச்சி வீணா போயிடும்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் இல்லை, பெரும்பாலானவர்கள் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க, கட்டாயம் செய்யணும். இன்னைக்கு உடல் உழைப்பு இல்லாமல் போயிடுச்சு. இது உடல் நலனுக்கு நல்லதில்லை. தினமும் குறிப்பிட்ட நேரம் காலை வேளையில் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யும் போது உடலில் இருந்து எண்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்கும். இது உடலை இதமாக்கி மனப்பதற்றத்தை நீக்கும். சிவக்குமார் சார், உடற்பயிற்சி செய்யும் போது பலவிதமான நற்பலன்களை அளிக்கும் மூளையின் குறிப்பிட்ட ஒரு பகுதி சிறிய அதிர்வை சந்தித்து அதன் மூலம் தூண்டப்படும். இதனால் மனதில் மகிழ்ச்சி, நம்பிக்கையான மனநிலை ஆகியவை ஏற்படும். தினந்தோறும் செய்யப்படும் உடற்பயிற்சியால் நமது நரம்பு மண்டலம் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கும். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்வது, பதற்றப்படுவது போன்றவை மறைந்து தைரியம் உண்டாகும். மற்றவர்களோடு இணைந்து செயல்பட எண்டார்ஃபின் ஹார்மோன் உதவி புரியும். நேர்மறை சிந்தனையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதனாலதான் யோகா, குழு நடனம், குழு உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் சட்டென்று சிநேகமாகி விடுவர். ஆக உடற்பயிற்சிங்கிறது மிக மிக அவசியமானது. எளிதில் நட்பாகலாம், கொண்டாட்டத்தை அதிகமாக உணரலாம், தைரியம் தானா வந்துவிடும். மனிதர்களிடத்தில் நம்பிக்கை, சுயபிம்பத்தை சரியாக கட்டமைத்தல், இந்த 5 நற்பணிகள் உடற்பயிற்சியால் மூளைக்கு கிடைக்கின்றன. மூளைக்கு மட்டுமே இவை. இவை தவிர பொதுவான நன்மைகள் இருக்கு. ஆண் பெண் இருபாலாரின் மூளை எடை ஒரு 100-150 கிராம் வித்தியாசப்படும். ஆண்களுக்கு சுமார் 1.5 கிலோ, பெண்களுக்கு 1-300-1-350 மூளை எடை. ஆனாலும் பெண்களின் மூளை ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எடை அதிகமானாலும் ஆண்களின் மூளை ஒரு நேரத்தில் ஒரு வேலையைத்தான் செய்யும். பெண்கள் எளிதில் பல மொழிகளை கற்றுக்கொள்வர். 3 வயது ஆண் குழந்தையை ஒப்பிடும் போது அதே வயதுடைய பெண் குழந்தை அதிகப்படியான சொற்களை தெரிந்து வைத்திருக்கும். சீக்கிரமா பெண் குழந்தைகள் தான் பேசும். இதற்கெல்லாம் மூளையின் அமைப்பு தான் காரணம். சிவக்குமார் சார், ஒரு பிரச்சனை

0: பிரச்சனை அல்லது பல பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து அவற்றை தீர்மானத்துக்கு கொண்டு வரும் வகையில் ஆண்களின் மூளையில் பெரும்பாலான இடம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இப்பணியை பெண்களால் திறம்பட செய்ய முடியாது. மதிப்பு, வெற்றி, தீர்வுகள், பெரிய செயலாக்கங்கள் என்ற ரீதியில் ஆண்களின் தேவைகள் அமைந்திருக்கும். உறவுகள், குடும்பம், நட்பு என்ற ரீதியில் பெண்களின் தேவைகள் அமைந்திருக்கும். பெண்கள் பேசும்போது மறைமுக மொழிகளை அதிகம் பயன்படுத்துவர். ஆண்கள் நேரடி மொழியையே பயன்படுத்துவர். பெண்கள் சிந்திக்காமல் அதிகம் பேசுவர். ஆண்கள் சிந்திக்காமல் அதிகம் செயல்படுவார்கள். 1.5 கிலோ மூளை என்பது ஒண்ணுதான். ஆனா அதுலயும் ஆண் பெண் மூளை வேறுபாடு, குறிப்பா செயல்பாட்டில் வித்தியாசம் இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண், வயதில் இளையோர், மூத்தோர், குழந்தைகள் எல்லாருமே இறைவன் படைப்பு தான். ஒரு முறை பிறந்துட்டோம். பிறப்பு என்பது சாதாரணமானது, இறப்பு என்பது சாதனையாக பேசப்பட வேண்டும். அதற்கு ஏற்றாற் போல் நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேரம் இப்பொழுது 7:35.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி கேட்கலாம்.
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இனிமையான பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம் இன்னைக்கு பாட்டு பயணத்துல. வரப்போற முதல் பாடல் இளையராஜாவோட இசையமைப்புல கண்ணதாசன் பாடல், கே ஜே எஸ் தாஸ் குரல்ல முள்ளும் மலரும் படத்துலேருந்து.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் FM 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட RJ அனுராதா.

நேரும் பொழுது 7:42. கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டும் பயணமும். அப்படியே பேருந்து பயணத்தின் போது ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பாட்டு கேட்டு ரசிக்கிறது எவ்வளோ சுகம் அப்படின்னு சொல்லி, அப்படி நீண்ட தூர பயணத்தின் போது கேட்கறது இன்னும் சுகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்னொரு பாட்டு நம்ம கேட்க போகிறோம். மிஸ் ஜானகியோட குரலில் கங்கை அமரனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் 16 வயது நிலையை படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு.

ரெண்டு பூக்கள் வந்தாச்சு, செந்தாழம்பூவும் செந்தூரப்பூவும். இனி வரப்போகிறது மல்லிகைப்பூ. எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில், வைரமுத்து பாடல், சந்திரபோஸோட இசையமைப்பில், தாய்மேல் ஆணை படத்துலேருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி நிகழ்ச்சி நிறைவாக வரப்போறது முல்லையோட வாசம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்கள்ல வைரமுத்து பாடல், இளையராஜாவுடைய சேமிப்பில் கைராசிக்காரன் படத்திலேருந்து.

0: நேரம் பொழுது 7:55, 10:00. இனி நாம் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு சின்ன பையன் வந்தான். அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்ன சார் இது, இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போயிட்டே இருந்தான். 7வது நாள் அவன் உடம்பு சுகமில்லாமல் போயிட்டுது. ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசித்து பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழலையே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. 7வது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாயிட்டுது. பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட. அதனால் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல். அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை. அப்பாவாக இருந்தால் இப்படியே பண்ணுவார். ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமா கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாயை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்து

0: விட்டார், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் முழிச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான், அப்பா கிட்டே விஷயத்த சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சிருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு வழிஞ்சுதான்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இதுவரை உங்களோட ஆர்ஜி அனுராதா, விஜயகுமார். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் இருமுறை தமிழ் உறவுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் அந்த மென்மையான மறுபடியான இரவு பொழுது நேரம் 8:01 ஆயிட்டிருக்கு. இந்த மறுபடியான இரவு வேளையில் நீ கூறினால மீண்டும் இருமுறை வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். விவத் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெளிர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நீ கூறினாலும் இன்றைக்கி எதை பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டுட்ருப்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டு மாதிரி இருக்க மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஏன் பிஸியாக இருக்கணும்னா நேரம் பத்தாவது இருக்க மாதிரியே இருக்கும். பல்லு விளக்கணுமா விளக்கலையா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாய்க்கு பிடிச்சிட்டு தான் டீ குடித்தோமா இல்லையா, இன்றைக்கி வந்து வாக்கிங் போனோம் போகல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் எங்கப்பா நேரம் பத்துது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் ஒரு வாரம் இல்லை ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கேயாச்சும் நமக்கு தூக்கம் வராமல் திடீர்னு வந்து நம்ம எப்பயும் ஒரு 7:30 எழுந்திருக்கிறோம்னு வச்சிங்களேன், அதிகாலை 7:30 அதிகாலையாடா அப்படி தான் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஒரு 7:30 எழுந்திருக்கிறோம் அப்படின்னு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு நாள் தூக்கம் வராமல் ஒரு 6:00 எழுந்திரிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சிங்கன்னா நமக்கு நிறைய நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். டே இது நல்லா இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பீங்க, அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு நல்ல விளைவுகளை கொடுத்துருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 hour பிஃபோராக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நிறையா நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாமல் ஓடிக்கிட்டு இருப்போம், காலை உணவே எடுத்துக்காமல் போய் அப்புறமா ஆஃபீஸில் ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போகிறதுக்கு மதியம் 3:00 ஆகிடும். அப்புறம் ஒரு டைலாக் வேறு சொல்லுவோம், மதியம் இப்போலாம் சாப்பிடவே தோண மாட்டேங்குது, அது குழம்பு சாம்பார் என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஆனால் நீங்கள் அந்த சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு போகிற நீங்கள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம காலையிலையும் சாப்பிடுவோம், மதியமும் பசி எடுக்கும், காலையிலையும் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், சொந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கும்ல. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அது சின்னோண்டு மாற்றம், அது ஒரு மாற்றமாக இருக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு வேலைகளில் வந்து எதனாச்சும் வந்து ஒன்று நீங்கள் ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணி எழுதி வைப்பீங்க, இந்த மாதம் வந்து இவ்வளோ தான் செலவு பண்ணணும் எவ்வளோ. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட் எழுதுறது அப்படின்றதே இல்லை, என்ன செலவாகுது என்ன வருது என்ன போ அதை வேற எழுதிக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா 7, 5, 12, 4, 3, 7 அதை கூட்டி போட்டு ஏப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்றைக்கா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த மாதம் எவ்வளோ தான் செலவாகுது இதுக்குள்ளே நம்ம செலவாகும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருந்தோன்னு வச்சிங்களேன், அது அடுத்த மாதம் வந்து நமக்கு வந்து இவ்வளோ செலவாகுது அப்படின்ற மாதிரி சரி இந்த செலவெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு மாற்றம். நம்ம வந்து ஒரு சின்னோண்டு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில், அது உங்களுக்கு பெரிய விளைவுகளை கொடுத்துருக்கும். அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்திக்கிட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன, அது உங்களுக்கு கொடுத்த ரிசல்ட்ஸ் நல்ல நல்ல விளைவுகள் என்ன அப்படின்றத இது நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952 02 0 8 5 3 2952 0 8 5 3

0: 2952052853 அப்படின்ற நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838 9871 2838 9871 2838 9871 அப்படின்ற நம்பர் இருக்கும். நீங்கள் கால் பண்ணி பேசலாம். லைன் பேசியாக இருக்குன்னா ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி தமிழகம் 102.3 மூணு பக்கத்தில் நான் இன்றைக்கி டேட்டில் நீ கூறி நாள் போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக பதில் சொல்லலாம். எப்போவும் சொல்கிறது தான், நேர்கள் வந்து காலையிலேருந்து தொடர்ச்சியாக நம்மளோட 5 மணி ஷோவில் பேசியிருப்பீங்க. ஒரு நாள் ஒரு நேர் வந்து ஒரு ஷோவில் பங்கெடுத்துக்கிட்டீங்க, காலர் ஷோவில். அந்த நேர் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வாய்ப்பு இருக்குது, அங்கே போய் உங்களோட கமெண்ட்டை பதிவு சொல்லலாம். புது நேயர்கள் புது வரவு, அதனால் வந்து புது புது நேயர்கள் வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற எப்பவும் கேட்குற ஒரு வேண்டுகோளோட நிகழ்ச்சியோட முதல் நேர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம் வித் பார் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: கும்பகோணம் வட்டம் தாராசுரம் சமரசம் அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம் சமரசம் சார், நீங்க இதுக்கு முன்னாடி பேசியிருந்தீங்களா 5 மணி ஷோல?
1: இல்ல சார், நான் இப்ப பேசவே இல்ல சார், 2 நாள்.
0: ஓகே, சொல்லுங்க சமரசம் சார், ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க.
1: நான் வழக்கமா நீங்க சொன்னால 6 மணிக்கு தான் ஏந்திருப்பேன். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் 5 மணி ஏந்திருக்கேன்னு வச்சீங்களேன், அன்னைக்கு என்னமோ உலகத்தையே பெருசா வாங்கிட்டாப்புல ஒரு பெரிய உள்ள ஒரு புத்துணர்வு மாதிரி ஆகி, அந்த ஒரு மணி நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க போவேன் இங்க போவேன் எல்லா பேரையும் பாப்பேன். 6 மணி வரைக்கும் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ரொட்டீனா 6 மணிக்கு எனக்கு என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். இந்த ஒரு மணி நேரங்கிறது இந்த மணிங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன் நான்.
0: அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், உடனே எல்லாரும் ஆமா நான் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. இவர் உதாரணத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்திருப்போம், அது உங்களுக்கு ஒரு பெரிய விளைவுகளை கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு எழுந்திருக்கிறது ஒரு மாற்றம், ஒரு பட்ஜெட் எழுதி வைக்கிறதுங்கிறது ஒரு மாற்றம். பார்த்தீங்கன்னா எங்கன்னா பக்கத்தில் போகிறது கூட நம்ம வந்து வண்டியில் போவோம், அதெல்லாம் கொஞ்சம் வண்டியில் போகாமல் கொஞ்சம் நடந்து போய் வாங்கிட்டு வந்தோம்னா பெட்ரோல் மிச்சமாக அதில், அது ஒரு மாற்றம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல விளைவுகளை கொடுத்துருக்கும். அப்படியாப்பட்ட மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டோம். லைனில் பிசி. வணக்கம் வித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
2: ஐயா, தஞ்சை மாவட்டம் திரும்பவனம், அன்னை சேவியர்.
0: அன்னை நலம் நலம், சொல்லுங்க சேவியர் சார்.
2: ஐயா, எப்படின்னா நான் ஒரு 1986 நான் ஒரு கடை வச்சிருக்கேன் ஐயா. அதாவது காலையில கரெக்டா 5:30 எழுந்திருப்பேன். 5:30 எழுந்திருச்சு உடனே ரன்னிங், உடனே ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு ஒரு 5 ரவுண்டாச்சும் ரன்னிங் இருக்கு. 1800 5 ரவுண்டே அடிச்சிட்டு தாயா, அப்புறம் நேரா கொஞ்சம் உடம்பு பிரஸ் ஆனா நேரா வீட்டுக்கு வரணும் ஐயா. வீட்டுக்கு வந்து அது அந்த அந்த வேர்வையில கொஞ்சம் ஃபேன்ல உட்காந்துருப்பேன் ஐயா. ஃபேன்ல உட்காந்து உடனே குளிச்சிருவோம் ஐயா. குளிச்சுட்டு உடனே 5:30 6 மணிக்கா நேரா கடைக்கு வந்தோம் ஐயா. அதாவது அப்ப உள்ள ஒரு சுறுசுறுப்பும் ஒரு இதும் திறமையும் வந்துருங்க ஐயா. இப்ப வந்து அதாவது 86 இப்போ வந்து 2026 ஐயா
0: நடக்கிறது ஐயா. இதன் மூலம் நீங்க என்னங்க ஐயா சொல்ல வரீங்க ஐயா?
2: அதாங்கய்யா, அந்த சுறுசுறுப்பு இப்ப எனக்கு இல்லையேங்கிறது ரொம்ப எனக்கு வருஷமா இருக்கு. இப்ப நான் கடைக்கு வருதுயா, எப்படியா 8:30 9:30 ஆயிடுதுயா, அது என்ன காரணம் என்னன்னே இல்லையா
0: ஐயா. அந்த காரணம் நம்ம அந்த டாபிக் பத்தி பேசலங்க ஐயா, மாற்றம் விளைவுகள் அதை பத்தி தான் பேசுறோம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன்.
0: மீனா சுவாமிநாதன், சொல்லுங்க சுவாமிநாதன் சார்.
3: ரெடியா போய் அதே இடத்துல போனா இல்ல, என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுனாரு. அவரை பார்த்தா அவரு வந்து 4 அவருக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரங்க நிறைய பேர் தெரியும்ல, அந்த மின்னத்துல எழுந்துட்டு போய் ஆட்டோக்கார பத்து வருஷம் ஒரு 4-5 கடையை காமிச்சு விட்டாரு. அது மூலம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிது, அதனால என்னைக்கு மறக்க முடியாது.
0: ஓகே, நம்ம பேசிட்டு இருக்கிறது நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இல்ல. சின்னதாக ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம்முக்கு போவோம், நமக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் இருக்கும், எப்பயும் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஜிம்முக்கு போனப்பா, ஒரு உடற்பயிற்சி பண்ண, ஒரு வாக்கிங் பண்ண, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து உணவுகளில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக காய்கறிகள், இந்த ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதனால் ஒரு சின்னோண்டு மாற்றத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நியூ இயர்க்கெலாம் ரெசல்யூஷன் எடுப்போம் பார்த்தீங்களா, 2ஆம் தேதி மறந்துடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்டாக்கிருப்பீங்க, அது பெரிய விளைவுகளை கொடுத்துருக்கும். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நான் உதாரணத்துக்கு தான் 6 மணி வரவங்க எல்லாம் நான் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், 6:30 எழுந்திரிக்கிறேன்றீங்க. நம்ம எழுந்திரிக்கிறது தூங்குறது சாப்பிட்றதை பற்றி பேசலை. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட சின்ன மாற்றம் அதோடைய விளைவுகள் என்ன அப்படின்றத பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம். பேசுகிறது மட்டும் பாட்டு வந்துட்டுருக்கு, வாலி படத்துலேருந்து ஓ சோனா பாட்டு வந்துட்டுருக்கு. ஒரு மாலை நேரத்தில் ஹரிகரன், அஜித்குமார், ஃபெபிமணி உங்களோட குரலில், வைரமுத்து வரிகளை தேவா இசையில்

வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நேரத்தில் கேட்டுட்ருந்தீங்க, கேட்டுட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். நீ கூறினால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட சின்ன மாற்றம், அந்த சின்ன மாற்றத்தில் வந்து உங்களுக்கு கிடைச்ச பெரிய விளைவுகள் என்ன அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 முகநூல் பக்கத்துலேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பாட்டு சொல்லியிருந்தோம், தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் பாட்டு வந்துட்டுருக்கு.

0: ஒரு நாள் அவன் மவுத் ஆர்கன் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டா. நான் தெரியும்னு.
1: கிட்ட
0: போய் வாங்கினேன், கீழ வச்சுட்டு மாதிரிதான் இருக்கு, அப்புறம் அதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: சுப்பிரமணியம் பாடல் கேட்டு முடித்தோம். பேசிட்டு இருக்கோம் நீ கூறினால, நீங்கள் உங்கள் லைஃப்பில் சின்னதாக ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருப்பீங்க, அந்த சின்ன மாற்றம் உங்களுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் விளைவில் கொடுத்துருக்கோம். அந்த மாற்றங்கள்லாம் என்ன, இந்த நேரத்துக்கு தோன்றது என்ன, அப்படின்றத தான் பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து மாதவரத்துலேருந்து நண்பர் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனசெல்லாம் மத்தாப்பு, நீ கூறினால் தித்திப்பு, தலைப்போ திகைப்பு, அடாடாடாடாடாடா பிரமிப்பு அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் தான் ரொம்ப பிளான் பண்ணி செய்வேன் சார், திட்டமிடுதல், இதை இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் போகணும், 10 மணிக்கு கிளம்பணும், 1 மணிக்கு வரணும், 2 மணிக்கு சாப்பிட்ணும், சின்னதாக ஒரு தூக்கம், அப்படி மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் சரி, இது ஒன்றும் திட்டமிட்டு பண்ணனா வந்து ஒன்றும் அப்படியே கரெக்டாக நடக்கலை, அது நடக்காமல் போனால் பாதி நடந்தால் கூட நமக்கு வந்து நடக்காத மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் அப்படியே சும்மா அப்படி போகிற போக்கில் எதாச்சியாக நடக்கிறதே வந்து பார்ப்போமே அப்படி சொல்லி கொஞ்ச நாள் விட்டேன். அது எனக்கு என்னமோ கொஞ்சம் எதாச்சியாக நடக்கிறது தான் கொஞ்சம் விருப்பு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய இருந்த மன மாற்றம், உறவினர்கிட்டலாம் ரொம்ப சகஜமாக பேசுகிறேன்னா பார்த்துங்களேன், அப்படியே வந்து வீரராகவன் எப்போ வருவார், அவர் வந்தாவே 4 விஷயம் ஒரு ஜாலியாக பேசிட்டு போவார்ப்பா அப்படின்ற மாதிரி சகஜமாக நான் பேசுகிறது வந்து இப்போலாம் நான் எனக்குள்ளே ஏற்படுத்திக்கிற மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொன்னேரிலேருந்து கலீல் அகமது என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சார் ஒரு உண்டியல் சும்மா அப்படி போனேண்ணா, போகும்போது ஒரு உண்டியல் வெத்திட்டு இருந்தாங்க, சரி சும்மா வாங்குவோமே அப்படின்னு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு அது சும்மா எதுக்கு காலியாக இருக்குண்ணா, இப்போ எடுத்து பார்த்தேன் பையில் ஒரு 12 ரூபா சில்லறை கிடந்ததா, சரின்னு அந்த உண்டியலில் போட்டு வச்சேன் சார். அப்படி கொஞ்சம் ஒரு நாளைக்கு கிடைக்கிற சில்லறையெல்லாம் போட்டு வச்சேன். அது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய தொகையாக வந்துச்சு உண்டியலில் ஒரு நாள் பார்க்குறப்ப, அது எனக்கு வந்து பரவாயில்லையே அது நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு இப்போலாம் அப்பப்போ எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இல்லை தோன்றப்பெல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சில்லறை போட்டு வைக்கிறேன். அது ஒரு சின்ன மாற்றம் தான் எனக்கு ஒரு பெரிய தொகையை வந்து அது வந்து அப்பப்போ சேவ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி கலீல் அகமது சொல்லியிருக்கிறாரு. ராஜா கணேஷ் தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் பைபாஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இப்போ பண்ணியிருக்கிற ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, நல்லா கேட்டுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து டேக் யுவர் டின்னர் பிஃபோர் 7 or 7:30 அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி நான் இப்போ வந்து 6:30 மேலே சாப்பிடவே மாட்டேன் சார், எதுவுமே சாப்பிட மாட்டேன், 6:30 மேலே சாப்பிடவே மாட்டேன் அப்படின் சொல்லியிருக்காரு. அது நம்ம எப்போல்லாம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோமோ அப்போ தான் வேணும்னே நமக்கு பிடிச்சதாக கொண்டு வருவாங்க. 6:30 மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்த்து வீட்டில் வந்து நல்லா வந்து ஒரு நான்வெஜ் குழம்பு வைப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பொரியலை செய்வாங்க, நமக்கு பிடிச்ச ஆஃப் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி 6:30 மேலே வந்து நான் சாப்பிட்றது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ நல்ல ஒரு பலன் இருக்குது சார் எனக்கு. நம்ம வந்து ஒரு மாதிரி எனக்கு அந்த செரிமானம் இதெல்லாம் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்படி புளிச்சி ஏப்பம் வர்றது அதெல்லாம் கம்மியாயிருக்கு. அதனால் வந்து எனக்கு இந்த இப்போ நான் வந்து ஒரு 6:30 முன்னாடியே சாப்பிட்றேன், எதாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது சொல்லி ராஜா கணேஷ் சொல்லியிருக்காரு. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள் மனோகரன் சார்.
1: அதாவது வந்து ஒரு ஆரம்பத்திலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் வெறும் டீயா தான் சாப்பிட்டுக்கிட்டு
0: இருந்தேன்,
1: வெறும் எதுவுமே போட மாட்டாங்க, சும்மா தான் போட்டு கொடுப்பாங்க, சர்க்கரை எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அடிக்கடி திட்ட வாஞ்சி மாதிரி வந்துருச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க மாதிரி இஞ்சி கட்டி போட்டு இஞ்சி டீ குடிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இதுவும் வராது அப்படின்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுதான், அது இல்லாம எங்க இது பண்றது இல்ல, விருந்தாடி போனா கூட நான் போய் சொல்லுவேன் எங்க தெரிஞ்சவங்கிட்ட இஞ்சி போட்டு குடிங்க, எனக்கு ஒத்துக்காது சாதாரண டீ அப்படின்னு. அது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை எனக்கு உண்டாயிடுச்சு, இப்ப எனக்கு எந்த இது எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு.
0: ஓகே சூப்பர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: சண்முகவள்ளி சார்.
0: சண்முகவள்ளி சொல்லுங்க. சண்முகவள்ளி
2: எனக்கு கொஞ்சம் தைராய்டு பிரச்சனை சார்.

0: என்ன செய்வா காலைல வேலையெல்லாம் பாத்துட்டு சார். முன்னெல்லாம் ஆரம்பத்துல ஒரு 5 வருஷத்துக்கு
1: முன்னாடி
0: பாத்துட்டு படுத்துருவா சார். 12 மணிக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அது என்ன ஆச்சுன்னா உடம்புலாம் வீங்கி போயிடுச்சு, கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். அப்புறம் மருந்து மாத்திரை சாப்பிட்டுமே எனக்கு அது குணப்படுத்த முடியல. அப்புறம் நானா யோசிச்சு இப்ப என்ன பண்ண, வளர்ப்புக்காக ஒரு 2 ஆடு
1: வாங்கினேன்
0: சார். எங்க வீட்டுக்காரங்களா அதை மேய்ச்சிட்டு நம்ம இப்ப ஆடு வீட்டுல இருந்து நம்ம தூங்குறதுக்கு தோணாதுல்ல சார்.
1: ஆமா ஆமா, ஓட்டிட்டு போனோம்ல,
0: ஓட்டிட்டு போனோம்
1: மேய்க்கணும். அது எங்கேயா ஓடி போயிடும், பாட்டு வந்து பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: கேட்டுருக்கோம், நீக்கு ஒரு நல்லா பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட உங்கள் லைஃப்பில் சின்ன மாற்றம், அது கொடுத்த பெரிய நல் விளைவுகள் என்ன அப்படின்றத பேசிகிட்ருக்கோம். நண்பர் பிரபாகரன் வந்து ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார் எதுக்கு எடுத்தாலும் சரி, ஏதோ அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ, அவங்க மனசு கஷ்டப்படுமோ, எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சொன்னால் கொஞ்சம் அப்படியே தலையாட்டுற மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து இந்த இல்லை நோ முடியாதுன்னா முடியாது தான் அப்படின்னு சொல்ல பழகியதும் தேவையற்ற சுமைகள்லாம் குறைஞ்ச மாதிரியே இருக்குது சார். அது வந்து எனக்கு வந்து நன்றி சொல்ல பழகியதும் நட்பு முறவும் நெருங்கினேன் அப்படி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த நோ சொல்ல பழகிட்டேன் சமீப காலங்களில், அது வந்து எனக்கு அந்த ஏற்படுத்திக்கிற மாற்றம் வந்து எனக்கு கொஞ்சம் தேவையில்லாத சுமைகள் அவங்க ஒரு காத்திருக்கிறது, இல்லை நம்ம பண்ண முடியாதையும் எஸ்ன்னு சொல்லி எதுக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் நோ சொன்னதால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இன்ப இலக்கியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிதையாக எழுதியிருக்காங்க. பின்னோக்கி செல்கிறாய் என்று நினைக்காதே, முன்னேற தயாராகிறாய். அம்பு பின்னோக்கி இழுக்கப்படுவது முன்னோக்கி பாய்வதற்காக தான். ஆஹா, வாழ்க்கையும் அப்படி தான். ஓஹோ, இப்போது வரும் பின்னடைவு நாளை பெரிய முன்னேற்றத்துக்கான தயாரிப்புன்னு சொல்லிட்டு எப்பயோ இங்கேயே எழுதி வச்சது வந்து இந்த நேரத்தில் டப்புன்னு போட்டுவிட்டுலான்னு போட்டிருக்காங்க போல இருக்கு. கலைதுரராஜன் என்ன சொல்லியிருக்காரு சுந்தரபெருமாள் கோயிலேருந்து, அப்படியா யோசிச்சு பார்த்தேன், எனக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆனால் என்னன்னா, ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன்ப்பா, அது சஸ்பென்ஸ் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டார். ஓடிட்டார் மீன்ஸ் அந்த கமெண்ட்ஸ் அப்படி போட்டிருக்காரு. ஸோ அது என்ன சொல்லியிருக்காருனா, நான் ஒரு மாற்றம் எனக்குள்ளே வந்திருக்கு, ஆனால் என்ன செஞ்சேன் எப்படி செஞ்சேன் என்னங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்லவே மாட்டேன், அது சஸ்பென்ஸ், நன்றி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. பொன்னியம்மன் மட்டும் வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காருனா, எனக்கெல்லாம் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார் 3 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி டென்ஷன் ஆயிரும், என்ன சொன்னாலும் டென்ஷன் ஆயிரும். இப்போ டீயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் வரலன்னா எவ்வளோ நேரம்ப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். மாதிரி மன உளைச்சிராங்க. சாப்பாடு வந்து வச்ச உடனே வந்து தண்ணி சாம்பார் சட்னிலாம் பக்கத்துலேயே வரணும். இப்போ அப்படி கிடையாது, இந்த டென்ஷன் ஆகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டுருக்கிறதால அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்கிட்ட நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. அப்போது அப்புறம் இதுவும் கடந்து போகும் நினச்சிக்கிறது எனக்கு அது சரியில்லைன்னு தோணினாலும், அதனால் வந்து மற்றவங்களாம் கேட்குறாங்க, என்ன கணேசன் ரொம்ப டென்ஷன் ஆகிறதெல்லாம் கம்மியாகிட்டீங்க, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பாராட்டுறதும் நல்லாவும் தான் இருக்குது. ஸோ அந்த டென்ஷன் ஆகிறது வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டதால எனக்கு மன உளைச்சல் அதெல்லாம் வந்து தேவையில்லாத திங்கிங்லாம் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. வணக்கம் வித் பார்த்த தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மீனாட்சி, நீங்க 5 மணிக்கு பேசுனீங்களே. ரொம்ப நன்றி. ஒரு நேர் ஒரு நாளைக்கு ஒரு ஷோ தான், கண்டிப்பா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சிறப்பு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்கேன், சொல்லுங்க ராஜலட்சுமி.
2: வாழ்க்கையில வந்து ரொம்ப இப்ப நான் கடைபிடிக்கிறது வந்து பொறுமையா இருக்கணும், எடுக்கும். அத உணர்ச்சி வசமே கோவப்பட ரொம்ப எமோஷனல் ஆயிடும், சின்ன விஷயமா இருந்தா கூட.
0: மாம்பழத்திலே இருக்கணும், சைதாப்பேட்டைக்கு போயிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி
2: அப்படின்னு இல்ல. அந்த நியாயத்துக்காக போராடுவேன் சார், வேற ஒண்ணும் இல்ல,
0: வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சொல்லுங்க.
2: நான் கரெக்டா தானே இருக்கிறேன், ஏன் இந்த மாதிரி நீங்க எல்லாம் செய்யறீங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சண்டை.

0: இப்பதான் வீடு கூட்டினா உடனே காலண்டர் பேப்பரை கிழிச்சு போடுறீங்களே, அந்த மாதிரி
1: அது
0: நியாயம்
1: எனக்கு
0: தொடர்ந்து பேசலாம். பேசுறது நேரத்துல பாட்டு வந்துட்டு இருக்கு. பூமகள் ஊர்வலன் படத்துலேருந்து மலரே ஒரு வார்த்தை சொல்லு இப்படிக்கு பூங்காற்று. ஹரிகரன் சுஜாதா குரலில், வைரமுத்து வரிகளில், சிவாசி அவருடைய இசையில வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: 8:36 நோக்கி ஓடிட்டு இருக்க நேரத்தில் கேட்டிருக்கோம் நீ கோரினால் வித் பார் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஏற்படுத்தின சின்ன மாற்றம் அது உங்களுக்கு எடுத்த நல் விளைவுகள். மயிலை பட்டாபி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நேயர் ஒரு நாளில் கலந்துக்கிட்டோன்னு வச்சுருக்கீங்களே சார், இது ரொம்ப சூப்பரான ஒரு சூப்பரான யோசனை, அது நல்ல மாற்றம், அதை நானும் யோசிச்சிருக்கேன் அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் வந்து முன்னாடியில் இந்த பாட்டு கேட்குறதுக்காக விருப்ப பாட்டு கேட்குறதுக்காக ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பாட்டு போடுறது அந்த பழக்கம் எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அது ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கி 5 மணிக்கு தான் நான் எழுந்திருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காரு மயிலை பட்டபி. சூப்பரான மாற்றங்கள், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்குங்க மயிலை பட்டபி, தூங்குறது அப்படின்றது ரொம்பவே சூப்பரான விஷயம். அப்புறம் ஒரு நேர் ஒரு நாளைக்கு வர்றதால நிறைய புது நேயர்கள் பேசுகிறாங்க, அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீது வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து நிறைய அழகான வார்த்தைகளை போட்டு வந்து அன்பு அழகு அப்புறம் வந்து உறவு அப்படிலாம் போட்டிருக்காரு. அவர் சொல்ல வர்றது என்னென்னா, இனிமையாக பேசணும் அன்பாக பேசணும் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. கொண்டமாடப்பட்டி கேவி ஜெய்சீலன், நான் இப்பொழுது யாரிடம் தேவையில்லாமல் பேசுவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கிலே கமெண்ட் போட்டார். யார்ட்டையும் அதிகமாக தேவையில்லாமல் பேசுறதில்ல, என்னென்னா என்ன ரைட் ஓகே மணி எத்தனை ஹெட்ற அதுக்கு மேலே என்னத்தை பேசுறது, ஏன் கேட்குற எதுக்கு கேட்குற அதெல்லாம் தேவையில்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த நேர் வணக்கம் வித் பார் தமிழகம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், போரூர் பொன்ராஜ். சொல்லுங்க பொன்ராஜ் சார்.
1: அதாவது நான் வானொலியில் பேசுற மாதிரி சாப்பிட்டான ஆள் கிடையாது சார்.
0: சரி,
1: ரொம்ப உக்கிரமா இருப்பேன்.
0: எப்ப எத்தனை மணிக்கு
1: ரொம்ப போகும், ரொம்ப டென்ஷன் ஆகுவேன். நான் நினைச்சது நடக்கலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து மாத்தி ஒரு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மன நிம்மதி நிறைய, அதாவது அந்த கோபம் அந்த தாபத்தெல்லாம் நிறைய பிரிஞ்சிருக்கு, பிரிஞ்சிருக்கு நிறைய நட்பு உறவு எல்லாமே பிரிஞ்சிருக்கு. அதெல்லாம் மாத்தும் போது ஒரு ஒரு இது வருது, ஒரு அமைதி கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது சார். அதனால நான் அதை மாத்துல கொஞ்சம், அதான் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு உற்சாகிச்சது. வாடி அவர்களுக்கு ஒரு பாட்டு வாக்கு மாதிரி எனக்கு இந்த பாட்டு வந்து கேட்கும் போது, ஓ நம்ம எதிராக நடக்க போறது இல்லை, எல்லாமே நடந்துட்டா தெய்வம் இல்லை, அதனால பரவாயில்ல நடந்தது நடக்கட்டும் நடக்காது போட்டோம்.
0: இதனால எனக்கு 11 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சு சார் அப்படின்றீங்களா?
1: ஆமா சார், ஆமா சார், நல்லா நிம்மதியா இருக்கு. அதே மாதிரி சிரிப்பேன் நானு, எதுக்கிறதாலும் யார பார்த்தாலும் சிரிப்பேன். இப்ப வந்து சிரிப்பை கொஞ்சம் கம்மி பண்ணும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப சிரிச்சாலும் அதாவது அளவுக்கு மீறி போனா அமிர்தம் நஞ்சு மாதிரி அதை சிரிச்சா கொஞ்சம் பைத்தியக்காரன் ஆக்கிடுறாங்க, கொஞ்சம் சிரிப்பையும் குறைச்சிக்கிட்டேன்.
0: ஓகே சூப்பர். வணக்கம் வித் பார் தமிழகம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நான் வந்து வீடு என்னன்னா இடிச்சு கட்டணும்னு நினைச்சேன், இடிச்சு கட்டினா அதுதான் எனக்கு நல்ல மாற்றம். எங்க அக்கா பையனோட கூட சேர்ந்து கட்டினேன்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: அதனால இப்ப கட்டிட்டேன், 2026 கட்டி முடிச்சுட்டேன்.
0: உங்க பேர் பேர் சொல்லுங்க மேம்.
3: அவர் வந்து கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டாரு. அப்ப நான் எல்லா வேலையும் தண்ணிக்கிட்டு இருக்கேன், மார்க்கெட் போறேன் அங்க வரேன், அதெல்லாம் இல்லைங்க, நீங்க ரன்னிங் போனுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மார்க்கெட்டுக்கு பக்கத்துல ஒன்னு கொஞ்சம் காலையில நிறைய

0: தேவைப்படுற மாதிரி தான் வண்டியில போறது. கொஞ்சம் ஒன்னு ரெண்டு தேவைன்னா நடந்து போயிட்டு ஒரு நாலு ரூபா சுத்தி வந்து அப்படி வாங்குறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையில வெயிட்டும் தீட்டு வந்துடுவோம், 10 கிலோ வரை வெயிட்டை தீட்டு வந்துடுவோம் கையில. அது இப்ப கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மாற்றமா தெரிஞ்சு ரெண்டாவது எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அப்படியே கண்டெய்ன் பண்ணுங்க அப்படின்னாலும் கொஞ்சம் மாற்றம் வந்துருக்கு சார்.
1: ஓகே, ஒரு வாக்கிங் டாக்டருடைய அட்வைஸ்ல நீங்க வாக்கிங் போனது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கு.
0: நன்றி சார்.
1: ஓகே, வணக்கம். வித் பாரத் தமிழகம், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம் சார். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நாங்க வந்து கும்பகோணத்திலேருந்து பேசுறோம்.
1: பேர் சொல்லுங்க சார்.
2: குணவர்தன்.
1: குணவர்தன், முதல் முறை பேசுறீங்களா?
2: ஆமா.
1: சொல்லுங்க சொல்லுங்க. கும்பகோணம், குமரத்தன், குணவர்தன்.
2: இது என்ன கேள்வி சார்?
1: என்ன கேள்வி? அவ்வளவு நேரம் கேட்டு இருந்தீங்களே, டப்புன் லைன் கிடைச்சிச்சு. நம்பர்லாம் நோட் பண்ணிருப்பீங்களா? ஆரம்பத்திலே கண்டிப்பா நிறைய நேரம் காத்துட்டு இருந்தாங்க. கேள்விங்க நீங்க ஆரம்பத்திலே கால் பண்ணிக்கலாம், நம்ம லிங்க் ஆரம்பிக்கும் போது அதை சொல்றோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி காதலுக்கு மரியாதை படுத்துறது பாடல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வீட்டுக்கு கதவிருக்கு, கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிருக்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது, போங்கடா.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.

8:42 ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். நீக்கு ரெண்டு நாள் தான் ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் ஆண்டர்ராஜ் காட்டு பார்க்கறதுனே என்ன சொல்லியிருக்காங்க. நான் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார், செலவு வருமானத்துக்கும் செலவுக்கும் என்ன எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, செலவு ஆகிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு எதையும் வந்து பெருசாக நோட் பண்ண மாட்டேன், எழுதி வைக்க மாட்டேன், இல்லை ஞாபகத்தில் கூட வச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஞாபகம் நமக்கு வராது, காலையில் என்ன சாப்பிட்டோம்னாவே யோசிச்சு தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அதனால் வந்து எனக்கு இன்னமும் அந்த வரவை தாண்டி செலவாகிட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் என்ன பண்ண, சமீப காலமாக வந்து இந்த குடும்பத்தில் வந்து வருமானம் எவ்வளோ வருது, எவ்வளோ அப்படியே உள்ளே வருது, எவ்வளோ வெளியே போகுது, எவ்வளோ செலவாகுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்கங்கே வந்து எழுதி வைக்க ஆரம்பித்தேன். தேதி வாரியாக போட்டு இன்றைக்கி இவ்வளவு செலவு, இந்த மாதம் மளிகை 3500, பெட்ரோல் இவ்வளவு, அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு செலவு வந்து எழுதி வைக்கிற நோட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து ஒரு எவ்வளோ வருது எவ்வளோ போகுது அப்படின்றது வந்து ஒரு குழப்பமே இல்லாமல், ஓகே நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அதனால தானே செலவாயிருக்கு அப்படின்றதால எந்த ஒரு குழப்பமும் இல்லை. எங்கே செலவாச்சு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையில் ஒரு 100 பணம் வச்சுருந்தா காணும், யாராக எடுத்தீங்களா பார்த்தீங்களா அப்படிலாம் நம்ம கேட்போம்ல வீட்டில், அப்படிலாம் இல்லாமல் எழுதி வச்சதால் ஓகே இவ்வளோ தான் செலவாயிருக்குன்றது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாரு. வாழை சுந்தர் கலைச்சந்திரன் திருவண்ணாமலை அப்படின்னு போட்டிருக்கு, அவரோட ஐடி ஒன்று இருக்குது, பேர் கலைச்சந்திரன் போட்டிருக்கிறாரு. எனக்கு வந்து புத்தகங்கள் வந்து சின்ன சின்னதாக படிக்க ஆரம்பித்தேன் சார், சரி சும்மா போர் அடிக்குது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 பக்கத்தை அப்படியே பரட்டினேன். அது அப்படியே பழக்கமாகி நிறைய புக்ஸு படிக்கிற பக்கம் வந்து ஒரு சின்ன மாற்றம் தான், ஒரு சின்ன சின்னதாக புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சது. நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து அது எனக்கு நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காரு. வலங்கைமான் ஆட்டோதரே அப்படிலாம் மாற்றம் நிறையா இருக்குது சார், அது என்ன மாற்றம், ஆமாம் அப்படி ஏமாற்றம்னு ஒன்றும் கிடையாது, என்ன மாற்றம் அதனால் விளைவுகள் வந்துச்சு அப்படிலாம் எனக்கு தெரில, இருந்தாலும் வந்து ஓகே அந்த சூழலை நான் ஏற்படுத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி வலங்கைமான் ஆட்டோதுரை சொல்லியிருக்கிறாரு. கமலாவரதன் வந்து டென்ஷன் எல்லாருக்கும் வரலாம், இருந்த இடத்த விட்டு போனால் சரியாகும். அதாவது ஒரு இடத்துல டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா, இப்போ கிண்டியில் வந்து டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா கிளம்பி எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பல்லாவரம் தாம்பரம் இந்த பக்கமாக போயிட்டிங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் குறையும் அப்படின்ற மாதிரி இருந்து, ஒரு டென்ஷன் ஒரு இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாபு திருப்பத்தூர்

0: ஊர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கோபமாக இருக்கும்போது என் மனைவி வந்து சொல்லுவாங்க, சார் இப்படிலாம் கோபம் பட்டுகிட்டே இருக்கக்கூடாது, அடிக்கடி என்ன கோபப்படுறது, யார் தான் டென்ஷன் இல்லை, எல்லாருமே வந்து கோபப்பட்டுருந்தா என்ன தாங்க பண்ணுறது, என்னங்க நீங்கள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. சொல்லும்போது எனக்கு வந்து சமாதானப்படுத்தும் போது அந்த கோபம் அப்படின்றதே இப்போ ரொம்ப வந்து குறைஞ்சி போச்சு, கோபமே இல்லாத அளவுக்கு நான் இருந்துகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார், இன்னொரு கம்பெனியில் ஒரு அச்சகத்தில் வந்து, அது வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ டெய்லி போகிற மாதிரி இருக்கும், வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு பயத்திலே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு ரிஸ்க் எடுத்தேன், ஒரு மாற்றம், ட்ரை கிளீனிங் ஷாப் ஒன்று வச்சேன் பாருங்கள், அது எனக்கு வந்து ஒரு அந்த ஒரு பயத்தை போக்கி நான் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு ட்ரை கிளீனிங் ஷாப் வச்சது வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து எனக்கு தந்திருக்கு அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பாபநாசன், லைட் ஹவுஸ் மாறன் பேசுகிறேன்.
0: மாறன், பாபநாசன் சொல்லுங்க. மாறன்
1: சார், நான் வந்து முன்னாடி வந்து கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் பிசினஸ் டல்லா இருந்ததுனால கொஞ்சம் வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப வந்து வீட்டுல வேலையெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு கத்துக்கிட்டு இருந்தோம். என் மிஸ்ஸஸ் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வருஷமா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வீட்டுல உள்ள அந்த வேலை சமையல் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கு.
0: அவங்களும் பரபரப்பா ஓட தேவையில்ல, நமக்கும் சாப்பாடு என்ன இன்னமா ரெடி ஆயிட்டு இருக்கு, நகத்தை கடிச்சிட்டு இருக்க தேவையில்ல, ஈஸி ஆயிருது அப்படின்னு.
2: வணக்கம்,
0: ரேடியோ வாலியமா தயவு செய்து கம்மி பண்ணுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பட்டை, தீனா ரமேஷ்.
0: தீனா ரமேஷ் சொல்லுங்க. ரமேஷ்
2: ஐயா, நான் பண்பல கேட்டு கேட்டு இப்ப ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிள் தான் பயன்படுத்துறேன், அதான் என்னோட மாற்றம்.
0: சைக்கிள் பண்பலை கேட்டு சைக்கிள் பயன்படுத்துறீங்க?
2: ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா.
0: ஓகே சூப்பர், சைக்கிள் பயன்படுத்துறதே ஒரு சூப்பரான மாற்றம் இருக்காரு. வணக்கம்.
3: வணக்கம், கவிஞர் சுந்தரமூர்த்தி சென்னை குளத்தூர்லேருந்து. இரவு வணக்கம்யா.
0: இரவு வணக்கம் சொல்லுங்க.
3: இது 102.3 இங்கு விழுங்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே தேவைக்காத தேனும்
0: சொல்லுங்க.
3: முதல்ல நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன், கொஞ்சம் கோபம் வரும் எனக்கு வந்தது. இப்ப வந்து அது யோசிச்சு பார்த்தேன் நான் வந்து, நானு கட்சி டென்ஷன் கிடைச்சா சிலது, ஐயோ அவன் டென்ஷன் ஆயிடுவான்பா அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க இல்லையா, அந்த பேச்சு நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டென்ஷனையும் கோபத்தையும் கொஞ்சம் பேக் பண்ணி பிபி ப்யூல அனுப்பிச்சிட்டேன் நான் வந்து. நானு ஏன்னா டென்ஷன் ஆகும்போது பிரெயின் வந்து இப்போ ஒரே ஒரு வேலை செய்யும் போது ஒவ்வொரு வேலை நினைச்சீங்கன்னா பிரெயின் தடமாடிடுது உங்களுக்கு வந்தது. தேவையில்லாத என்ன செய்யறதுன்னு தெரியாது, நம்ம அப்படியே முடிச்சிடறோம் இல்லைங்களா வந்தது. தடுமாற்றம் ஏற்படுது பிரெயினுக்கு வந்து, ஒரு ஒர்க்கு தான் கொடுக்கணும், அது முடிச்சோடனே வேற ஒரு கொடுக்கணும் வந்தது. அதனால கோபம் கொள்றதே கிடையாது. அதுக்கப்புறம் புத்தகத்துல படிச்சேன், மனிதா நீ கோபம் கொள்ளும் போது உனக்கு 111 நரம்புகள் டென்ஷன் ஆகிறது, நீ சிரிக்கும் போது உனக்கு 11 நரம்புகள் தான் வேலை செய்கிறது. சரி, அது நினைச்சு பார்த்தேன், எதுக்கு 111 நரம்புகளை நம்ம வந்து கசக்குவானே, 11 கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமா சிரிச்சுன்னே இருக்கணும் சொல்லிட்டு டென்ஷனையும் கோபத்தையும் தூக்கி பேக் பண்ணி பிபி மூலம் வெளியே அனுப்பிச்சிட்டேன்
0: சார். சூப்பர் சார், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: பட்டிவீரத்துலேருந்து பேசுகிறேன் சார்.
0: பட்டிவீரத்துலேருந்து பேர் சொல்லுங்க சார்.
2: ராமலிங்கம் சார்.
0: ஆ சொல்லுங்க ராமலிங்கம் சார்.
2: சொல்லுங்க சார், என்ன என்ன தலைப்பு சார்?
0: என்ன தலைப்பு? ஷோ முடிஞ்சு சார், ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டியபுரம் சிவா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சொல்லுங்க சிவா.
4: நான் வந்து அது கோவப்பட்டாலும் சரி, ஒரு மாதிரி எங்களுக்கு ரெண்டு பேரும் பிரச்சனை வரும் எங்கிட்ட எனக்கும். அப்ப என்ன பண்ணுவோம் சார், அமைதியா உட்காந்துரு, அப்ப அவங்களுக்கும் பிரச்சனை எனக்கு பிரச்சனை பாருங்க.
0: அமைதியா உங்க வீட்டுல தானே இருப்பீங்க?
4: நடராஜன்
0: சுப்பையா புத்தகத்துல இருந்து வந்து நட்பு வட்டாரத்துல இருந்து சரியா கையாள்வது வந்து தற்போது நல்ல மாற்றமா இருக்கு. என்னுடைய புத்தகங்கள் மூலமாகவும் புத்தகங்கள் படிச்சேன், எனக்கு என் சொந்த பந்தங்கள் மூலமாக நிறைய மாற்றம் நிகழ்ந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. புரசேவகன் சவுந்தரராஜன் வந்து பெயிண்டிங் துறையிலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறைக்கு போயிருக்கேன், அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்குது அப்படி சொல்லியிருக்கேன். அந்த நேற்று கேட்ட நம்ம ஷோவை நிறைவு செஞ்சிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம்
5: சார். சார், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜா, சுரேஷ் குமார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் சுரேஷ்குமார்.
5: சார், ஒரு நிமிஷம் இந்த கோவப்படுறது வந்து நம்ம குறைச்சோம்னா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ்

0: சரி நம்ம இதே இருந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஒரு மகிழ்ச்சியா இருக்கு சார். கோபம் வந்து தண்ணியே அழுத்தி போயிடும் சார்.
1: நல்லா ரைட்டு தான் சார், ஆனா வந்துருது. வணக்கம்.
2: ரயில் மாவட்டம் உடையார் பாளையம் முனியமுத்து.
1: முனியமுத்து சொல்லுங்க. முனியமுத்து
2: உங்க நீச்சல் எல்லாமே சிறப்பா இருக்கு சார். இந்த மருத்துவர் ஒரு ஆலோசனை போடுறீங்க விளம்பரம், அதுவும் நல்லா இருக்கு. நீங்க டக்கு டக்குன்னு பதில் வேற கரெக்டா சொல்லிடுறீங்க, அது சிறப்பா இருக்கு. எனக்கு என்ன மாற்றம்னா, நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அதிகால எழுந்தது போது அந்த டைம் நேரத்துக்கு முன்னாடி எழுந்திட்டு வேலை என்ன நடக்குது. நான் ஒரு நாள் காலையில 5 மணிக்கு எழுந்திருப்பேன், நான் பகல்ல உறங்க மாட்டேன். ஒரு நாள் எழுந்திரிச்சுட்டா திடீர்னு நான் எப்ப குளிச்சுட்டு சாப்பாடு பழையது சாப்பிட்டா அது அது ஒரு தூக்கமே அந்த ஒரு மணி நேரம் எழுந்துட்டு ஒரு 2 மணி நேரம் என்ன பாட்டி எடுத்துருச்சு. அதான் பேச மாத்தமா தான் அந்த ஒரு டைம்ல தான் கரெக்டா எழுந்திருக்கிறது. அன்னையில இருந்து நான் அதை பயன்படுத்தினேன்.
1: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராமன் ஐயா.
1: சொல்லுங்க ஜெயராமன் சார்.
3: அதாவது எனக்கு வந்து எங்க போனாலும் சைக்கிள் தான் போயிருக்கிற பழக்கம் எனக்கு. அப்படி சைக்கிள்ல போய் எனக்கு செய்யும் போது ஒரு சில காரணங்க வீட்டுல கொஞ்சம் டென்ஷன் பண்றாங்க. ஒரு எனக்கு சின்ன ஒரு பையன் கொஞ்சம் டென்ஷன் பண்ணோம். அதனால என்ன சின்ன நடந்து போறதுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கு, கொஞ்சம் அதை மாற்றமா நினைச்சு நடந்து போயிருந்தது கொஞ்சம் நல்லா இருக்குது.
1: ஓகே, வாக்கிங் போறது நல்லா இருக்கு அப்படி சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துடும். நிறைய நேரம் கால் பண்ணி பேசுனீங்க, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஷோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நன்றிகளோட அந்த நேரத்தில் எங்கேயும் போயிட போறதுல 11 மணி வரைக்கும் நான் ஷோ பண்ண போறேன். ஸோ தொடர்ச்சி கேட்டுருங்க வித் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சியில் நிறைய பாடலாம் வந்து சலக்கு சலக்கு சரிகை சேல சலக்கு சலக்கு பாட்டு வந்துட்டுருக்கு. சூரியம்சம் படத்துலேருந்து அருண்மொழி சுஜாதா குரல ரவிசங்கர் வரிகளில் எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் இந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். வித் பாரதி தமிழகம் 102.3, மௌனம் எஃப்எம் 101.6, வெல்ற எஃப்எம் 100.4, திருப்பதி எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்டிங்க. நீ கூறினால் நான் உங்கள் நண்பன் உங்களிடமே நான் அரிசே ஆனந்தே தான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்னை கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: வெளியே பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. பழுவேட்டரையரின் உள்ளத்துக்குள்ளே இன்னும் பெரிய புயல் வீசிக்கொண்டிருந்தது. ஆகையால் அவர் வெளியே இருந்த புயலை பற்றி அதிகம் அக்கறை காட்டவில்லை. ஆனால் ஏதோ அசம்பாவிதம் நடக்கலாம் என்பதாகவே உணர்ந்து படகில் இருந்த மற்றவர்களெல்லாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருந்தார்கள். அப்போது அந்த புயற்காற்றினால் தள்ளப்பட்டு முறிந்து ஒரு மரம் கரையிலிருந்து விழுந்து தடால் என்று ஆற்றிலே விழ, அது படகை நோக்கி வேகமாக வந்து படகில் மோதி படகை கவிழ்த்து விட்டது. மற்றவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்தினால் எச்சரிக்கையாக இருந்ததனால் மரத்தை பிடித்து கொண்டோ ஏதாவது ஒரு சிறு துரும்பை சிறு கட்டையை பிடித்து கொண்டோ அவர்கள் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். தங்கள் உயிர்களை பாதுகாத்து கொள்ள ஆவண செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உள்ளத்தில் எழுந்த பெரும் புயலுக்குள்ளே மூழ்கியிருந்தபடியால் பழுவேட்டரையர் படகு கவிழும் உடைந்து விழும் என்று அவர் எதிர்பார்க்காததால் மூழ்கினார். அவரை பிரவாகத்தின் வேகம் வெகு தூரம் அடித்து கொண்டு போய்விட்டது. சில முறை தண்ணீர் குடித்து மூக்கிலும் காதிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவாறு சமாளித்து கொண்டு அவர் பிரவாகத்துக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை, படகில் இருந்த மற்றவர்கள் யாரையும் காணவில்லை. உடனே அந்த கிழவரின் நெஞ்சில் பழைய தீரத்துவம் துளிர்த்து எழுந்தது. எத்தனையோ போர்களில் மிக ஆபத்தான நிலைமையில் துணிவுடன் போராடி வெற்றி பெற்ற அந்த மாபெரும் வீரர் இந்த கொள்ளிடத்து வெள்ளத்துடன் போராடி வெற்றி கொள்ள தீர்மானித்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். சமீபத்தில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை எட்டி பிடித்து கொண்டார். கரையை குறிவைத்து நீந்தத் தொடங்கினார். வெள்ளத்தின் வேகத்துடனும் புயலின் வேகத்துடனும் ஏக காலத்தில் போராடி கொண்டே நீந்தினார். கை சளைத்த போது சிறிது நேரம் வெறுமனே மிதைந்தார். பலமுறை நதிக்கரையை ஏற முயன்ற போது மழையினால் சேராகியிருந்த கரை அவரை மறுபடியும் நதியில் தள்ளிவிட்டது. உடனே விட்டுவிட்ட கட்டையை தாவி பிடித்து கொண்டார். இவ்விதம் இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகும் வரையில் போராடிய பிறகு நதிப்படுக்கையில் நாணர்காடு மண்டி வளர்ந்திருந்த ஓரிடத்தில் அவருடைய கால்கள் தரையை தொட்டன. பின்னர் வளைந்து கொடுத்த நாணர் புதர்களின் உதவியை கொண்டு அந்த கிழவர் தட்டு தடுமாறி நடந்து கடைசியாக கரையேறினார். அவரை சுற்றிலும் கனாந்தகாரம் சூழ்ந்திருந்தது. பக்கத்தில் ஊர் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. திருமலை ஆற்றுக்கு எதிரில் கரையேற வேண்டிய ஓடத்துறைக்கு சுமார் 1.5 காத தூரம் கிழக்கே வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆம் ஆம், குடந்தை நகரத்துக்கு அருகிலேதான் தாம் கரை ஏறியிருக்க வேண்டும். இன்றிரவு எப்படியாவது குடந்தை நகருக்கு போய்விட முடியுமா? புயல் அப்போதுதான் பூரண உக்ரத்தை அந்த பிரதேசத்தில் அடைந்திருந்தது. 100,000 பேய்கள் சேர்ந்து சத்தமிடுவது போன்ற பேரோசை காதை செவிடுபடச் செய்தது. மரங்கள் சட சடவென்று முறிந்து விழுந்தன. வானத்தில் அண்ட கடாகங்கள் வெடித்து விடுவது போன்ற இடிமுழக்கங்கள் அடிக்கடி கேட்டன. பெருமழை சோவென்று கொட்டியது. எங்கேயாவது பாழடைந்த மண்டபம் அல்லது பழைய கோயில் இல்லாமலா போகும்? அதில் தங்கி இரவை கழிக்க வேண்டியதுதான். பொழுது விடிந்த பிறகுதான் மேலே நடையை தொடங்க வேண்டும் என்று முடிவு கட்டி கொண்டு தள்ளாடி நடுங்கிய கால்களை ஊன்றி வைத்த வண்ணம் நதிக்கரையோடு நடந்து சென்றார். நதியில் கரையின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது. மழை பெய்தபடியால் கரை

மேலேயும் ஓரளவு தண்ணீராயிருந்தது. இருட்டை பற்றியோ சொல்ல வேண்டியதாயில்லை. ஆகவே அந்த வீரக்கிழவர் நடந்து சென்றபோது தம் எதிரிலே நதிக்கரையின் குறுக்கே கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக ஓடியதை பற்றி அதிக கவனம் செலுத்தவில்லை. திடீரென்று முழங்கால் அளவு ஜலம் வந்துவிட்டதும் சற்று தயங்கி யோசித்தார். தொடையளவு ஜலம் வந்ததும் திடுக்கிட்டார். அதற்கு மேலே யோசிப்பதற்கு அவகாசமே இருக்கவில்லை. மறுகணம் அவர் தலைகுப்புற தண்ணீரில் விழுந்தார். கொள்ளிடத்தின் கரை உடைத்து கொண்டு அந்த இடத்தில் தெற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த வெள்ளம் அவரை உருட்டி பிரட்டி அடித்து கொண்டு போயிற்று. கரைக்கு அப்பால் பள்ளமான பிரதேசமானபடியால் அவரை ஆழமாக, இன்னும் ஆழமாக அதல பாதாளத்துக்கே அடித்து கொண்டு போவது போல இருந்தது. படகு கவிழ்ந்து நதியில் போய்க் கொண்டிருந்த வெள்ளத்தில் மூழ்கிய போது அவர் சற்று எளிதாகவே சமாளித்துக் கொண்டார். இப்போது அவ்விதம் முடியவில்லை. உருண்டு புரண்டு உருண்டு புரண்டு கீழே கீழே போய்க் கொண்டிருந்தார். கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை, நிமிர்ந்து நின்று மேலே வரவும் முடியவில்லை. மூச்சு திணறியது. யாரோ ஒரு பயங்கர ராட்சதன் அவரை தண்ணீரில் அமுக்கி அமுக்கி தலை குப்புற புரட்டி புரட்டி அதே சமயத்தில் பாதாளத்தை நோக்கி இழுத்து கொண்டு போனான். ஆஹா, அந்த ராட்சதன் வேறு யாரும் இல்லை, கொள்ளிடத்தின் கரையை உடைத்துக் கொண்டு உடைப்பின் வழியாக அதிவேகமாக பாய்ந்த வெள்ளமாகிய ராட்சதன் தான். அவனுடைய கோரமான பிடியிலிருந்து, பயங்கரமான உருட்டலிலிருந்து தப்பி பிழைக்க முடியுமா? கால் தரையில் பாவவில்லையே, கைக்கு பிடி ஏதும் அகப்படவில்லை, மூச்சு திணறுகிறதே, கழுத்தை பிடித்து திருகுவது போல இருக்கிறதே, காது செவிடுபடுகிறதே. துர்கா பரமேஸ்வரி தேவி, நான் இந்த விபத்திலிருந்து பிழைப்பேனா? அடிப்பாவி நந்தினி, உன்னால் எனக்கு நேர்ந்த கதியை பார். ஐயோ பாவம், உன்னை அந்த தூர்த்தர்கள் மத்தியில் விட்டு விட்டு வந்தேனே. சீச்சி, உன் அழகை கண்டு மயங்கி, உன் நிலையைக் கண்டு இறங்கி உன்னை மணந்து கொண்டதில் நான் என்ன சுகத்தைக் கண்டேன்? மன அமைதி இழந்ததைத் தவிர வேறு என்ன பலனை அனுபவித்தேன்? கடைசியில் இப்படி கொள்ளிடத்து உடைப்பில் அகப்பட்டு திணறி திண்டாடிச் சாகப் போகிறேனே. 64 போர்க்காயங்களை சுமந்த என் உடம்பை புதைத்து வீரக்கல் நாட்டி பள்ளிப்படை கூட போவதில்லை. என் உடலை யாரும் கண்டெடுக்கப் போவது கூட இல்லை. எங்கேயாவது படுபள்ளத்தில் சேற்றில் புதைந்து விடப் போகிறேன். என் கதி என்னாயிற்று என்று கூட யாருக்கும் தெரியாமலே போய்விடப் போகிறது. அல்லது எங்கேயாவது கரையிலே கொண்டு போய் என் உடம்பை இந்த வெள்ளம் ஒதுக்கி தள்ளிவிடும். நாய் நரிகள் பிடுங்கித் தின்று பசியாரப் போகின்றன. சில நிமிட நேரத்திற்குள் இவை போன்ற எத்தனையோ எண்ணங்கள் பழுவேட்டரையர் மனத்தில் தோன்றி மறைந்தன. பின்னர் அடியோடு அவர் நினைவை இழந்தார். திடாரென்று தலையில் ஏதோ முட்டியதும் மீண்டும் சிறிது நினைவு வந்தது. கைகள் எதையோ, கருங்கல்லையோ கெட்டியான தரையையோ பிடித்து கொண்டிருந்தன. ஏதோ ஒரு சக்தி அவரை மேலே கொண்டு வந்து உந்தி தள்ளியது. அவரும் மிச்சமிருந்த சிறிது சக்தியை பிரயோகித்து கரங்களை ஊன்றி மேலே எழும்பி பாய்ந்தார். மறுநிமிடம் கெட்டியான கருங்கல் தரையில் அவர் கிடந்தார். கஷ்டப்பட்டு கண்களை திறக்க பிரயத்தனப்பட்டார். இருக அமுங்கி கிடந்த கண் இமைகள் சிறிது திறந்ததும் எதிரே தோன்றிய ஜோதி அவருடைய கண்களை கூசச் செய்தது. அந்த ஜோதியில் துர்கா பரமேஸ்வரியின் திருமுக மண்டலம் தரிசனம் தந்தது. தேவி, உன் கருணையே கருணை. என்னுடைய அமைதியற்ற மண்ணுலக வாழ்வை முடித்து விண்ணுலகில் உன்னுடைய சன்னிதானத்துக்கே அழைத்து கொண்டாய் போலும். ஆஹா, இல்லை இல்லை, இது விண்ணுலகமில்லை, மண்ணுலகத்தில் உள்ள அம்மன் கோயில். எதிரே தரிசனம் அளிப்பது அம்மனுடைய விக்கிரகம். தாம் விழுந்து கிடப்பது கர்ப்பகிரகத்தை அடுத்துள்ள அர்த்த மண்டபம். அம்மனுக்கு அருகில் முணுக் முணுக்கென்று சிறிய தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் வெளிச்சம்தான் சற்று முன் தம் கண்களை அவ்வளவு கூசச் செய்தது. வெளியில் இன்னும் சோ என்று மழை கொட்டி கொண்டிருக்கிறது. புயலும் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு புயலும் மழையும் தேவி கோயிலின் கர்ப்பகிரகத்தில் ஒளிர்ந்த தீபத்தை அசைக்க முடியவில்லை. அது ஒரு நல்ல சகுனமோ? துர்கா பரமேஸ்வரி தம்மிடம் வைத்துள்ள கருணைக்கு அறிகுறியோ? எத்தனை பெரிய விபத்துக்கள் வந்தாலும் தமது ஜீவன் மங்கிவிடாது என்று எடுத்து காட்டுவது போலல்லவா இருக்கிறது? ஜெகன்மாதாவின் கருணையே கருணை. தமது பக்தியெல்லாம், தாம் செய்த பூசனையெல்லாம் வீண் போகவில்லை. கிழவர் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயன்றார். அவர் உடம்பு நடுங்கியது. வெகுநேரம் வெள்ளத்திலேயே கிடந்தபடியால் உடம்பு சில்லிட்டு நடுங்குவது இயல்புதான் அன்றோ? அம்மன் சந்நிதியில் திரை விடுவதற்காக தொங்கிய துணியை எடுத்து உடம்பை நன்றாக துடைத்துக் கொண்டார். தமது ஈரத்துணியை களைந்து எரிந்துவிட்டு திரைத்துணியை அறையில் உடுத்தி கொண்டார். அம்மன் சந்நிதியில் உடைந்த தேங்காய் மூடிகள், பழங்கள், நிவேதனத்துக்கான பொங்கல் பிரசாதங்கள் எல்லாம் வைத்திருப்பதைக் கண்டார்.

0: தேவிக்கு பூஜை செய்வதற்காக வந்த பூசாரியும் பிரார்த்தனைக்காரர்களும் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு ஓடிப்போயிருக்க வேண்டும். ஏன் அவர்கள் அப்படி ஓடினார்கள்? புயலுக்கும் மழைக்கும் பயந்து ஓடினார்களா, அல்லது கொள்ளிடத்து கரையில் உடைப்பு ஏற்பட்டு விட்டதை பார்த்துவிட்டு ஓடினார்களா? எதுவாயிருந்தாலும் சரி, தாம் செய்த புண்ணியந்தான். துர்கா பரமேஸ்வரி தம்மை உடைப்பு வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது மட்டுமல்ல, தம்முடைய பசி தீர்வதற்கு பிரசாதமும் வைத்துக் கொண்டு காத்திருக்கிறாள். இந்திரவை இந்த கோயிலிலேயே கழிக்க வேண்டியதுதான். இதை காட்டிலும் வேறு தக்க இடம் கிடைக்கப் போவதில்லை. உடைப்பு வெள்ளம் இந்த சிறிய கோவிலை ஒட்டித்தான் பாய்ந்து செல்ல வேண்டும். அதனால் கோவிலுக்கே ஆபத்து வரலாம். கோவிலை சுற்றிலும் வெள்ளம் குழிபறித்துக் கொண்டிருக்கும். அஸ்திவாரத்தையே தகர்த்தாலும் தகர்த்துவிடும். ஆயினும் இந்த இரவுக்குள்ளே அப்படி ஒன்றும் நேர்ந்து விடாது. அவ்விதம் நேர்வதாயிருந்தாலும் சரிதான், இன்றிரவு இந்த கோவிலை விட்டு போவதற்கில்லை. உடம்பில் தெம்பு இல்லை, உள்ளத்திலும் சக்தி இல்லை. பயபக்தியுடன் பழுவேட்டரையர் தேவியின் சன்னிதானத்தை நெருங்கினார். அங்கிருந்த பிரசாதங்களை எடுத்து வேண்டிய அளவு அருந்தினார். மிச்சத்தை பத்திரமாக வைத்து மூடினார். தேவியின் முன்னிலையில் நமஸ்காரம் செய்யும் பாவனையில் படுத்தார். கண்களை சுற்றி கொண்டு வந்தது. சிறிது நேரத்துக்குள் பழுவேட்டரையர் பெருந்துயிலில் ஆழ்ந்து விட்டார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வேதனையில மூழ்காம இருந்திருந்தா அந்த மாவீரர் கொள்ளிட வெள்ளப்பெருக்க ஒரு கை பார்த்திருப்பார். என்ன செய்யறது, என்னென்னமோ நடந்துடுச்சு. சிறு துளியா இருக்கும் போதும் பெரு வெள்ளமா மாறும் போதும் பல விஷயங்களை நீரிடமிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வெள்ளப்பெருக்க பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? பல அளவீடுகளுக்கு அடிப்படை அலகா குறிப்பு புள்ளியா இருக்குது நீர். இதன் பாகுத்தன்மை, அதாவது ஓட்டத்துக்கு எதிரான தடை, மிகவும் குறைவு. அதனாலதான் குறுகிய காலத்துல வேகமா பரவி வெள்ளம் ஆயிடுது. வெள்ளப்பெருக்கின் போது நடுப்பகுதியில ஆழம் கூடிக்கிட்டே போய் ஆற்றின் மேற்பரப்பில அதிக வேகம், அடிப்பகுதியில அபாயகரமான இழுவிசை ஏற்பட்டுடுது. சிக்கிக்கிட்டா நிலை தடுமாற செய்ய சுழல் நீரோட்டம் வேற சேர்ந்துக்குது. கரையை நோக்கி பழுவேட்டரையர் நீஞ்ச முற்பட்டார். கரைக்கு அருகில வேகம் குறைவு, ஆனா அழுத்தம் அதிகம். மையப்பகுதியில வேகம் அதிகம், ஆனா அழுத்தம் குறைவு. இயல்பா ஒரு பொருள் அழுத்தம் குறைவா இருக்கிற பகுதியை நோக்கியே நகரும். அதனால வெள்ளத்தின் மையப்பகுதிக்கு இழுக்கப்பட்டார். சேற்றை பத்தியும் சொல்லி ஆகணும். நீரோட சேரும் சகதியும் சேர்ந்தா ஏற்படுற அடர்த்தி மாற்றம் இன்னும் அபாயகரமானது. இதையெல்லாம் கடந்து கரையேறிட்டார். காரணம் தைரியம், தன்னம்பிக்கை. இவற்றோட நாணர் புதர், ஆமாங்க, இந்த இயற்கை அரணும் உதவிச்சு. இருந்தாலும் களைப்புனால குறுக்க ஓடின உடைப்ப கவனிக்கல. கொள்ளிடத்து வெள்ளத்தை விட அச்சுறுத்துவதா இருந்தது இதன் விசை. எப்படியோ நீஞ்ச வேண்டிய அவசியம் இல்லாம பத்திரமான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார் அல்லவா? நல்லது. இந்த பகுதியில இடம்பெற்ற தீரத்துவம் என்று சொல்ல பார்க்கலாம். தீரம் மன உரம், தளராத மன உறுதி, தீரத்துவம் அதை பெற்றிருப்பது. அடுத்து இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலே என்கிற தொடர். ஏறத்தாழ மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்கு மேலே. திருவியாற்றுக்கு நேர கரையை கடக்க முடியாதபடி கடும் காற்றும் வெள்ளப்பெருக்கும் போட்டி போட்டு அவரை கிழக்க ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தொலைவில் தள்ளிக்கிட்டு வந்திருப்பத ஆசிரியர் குறிப்பிடுறார். அந்த இருட்டிலையும் குழந்தைக்கு வடப்பகுதியில வந்திருப்பத ஊகிக்கிறார் பழுவேட்டரையர். சோழ பேரரசின் தனாதிகாரியாச்சே, நிவேதனம் என்பது இவற்றையெல்லாம் படையலாக சமர்ப்பிக்கிறோம்னு தெரியப்படுத்துவதையே குறிக்கும். பிரசாதம், நல்லிசைவு, அருள் பாலிப்பு, இதையெல்லாம் தன்னகத்தை கொண்ட சொல். உடைப்பு வெள்ளம் இன்னும் அதிகமாகுமா? அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
4: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
3: விவசாய நிகழ்ச்சிகள்

0: தங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் அந்த மேன்மையான மெரடியான இரவு பொழுது நேரம் 9:15 ஆயிட்டிருக்கு. அந்த மெரடியான இரவு வேளையில் என் இனிய பொன்னிலாவில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் செலுத்துகிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இந்த நேரத்தில் இந்த நேரத்துக்கு ஏற்ற மெரடியான மென்மையான இதமான 80s 90s பாடல்களை தான் நம்ம இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கப்போகிறோம். என் இனிய பொன்னிலாவில் இந்த நேரத்தில் விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். பாட்டு ப்ளே பண்ண போகிறது நான் ஆர்ஜி ஆனந்தே தான். நிகழ்ச்சியில் முதல் பாட்டாக என் இனிய பொன்னிலாவில் ஒரு பாட்டு வந்துட்ருக்கு. இந்த பாட்டை வந்து ஊரெல்லாம் எல்லாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். சில பாடல்கள் வந்து ப்ளே ஆகும்போது இப்போ ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு வேலை ஒன்று வந்து குளிக்கப்போம். குளிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர் வந்து பாத்ரூம் சிங்கராக இருந்துட்டுருப்போம். அதுதான் நம்ம வந்து ஐயோ நோ ஐம பாத்ரூம் சிங்கர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு தோசை சுட்டுருக்கோன்னா அதை அப்படி பரட்டி போடுறப்ப வந்து ஒரு பாட்டு ஓடிச்சுன்னா ஆகுது. இல்லைனா வந்து கடைகளில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க வந்து புரோட்டா மாசெலாம் கச்சு கச்சு கச்சுன்னு போடுவாங்க பார்த்திங்களா. இந்த புரோட்டாவை டிங்கு டிங்கு டிங்கு டிங்குன்னு தட்டும்போது இந்த பாட்டெலாம் அப்படி பேக்ரவுண்டில் ஓடிட்டே பாட்டு வேலை செஞ்சிட்ருந்தாங்கன்னா வேலை சீக்கிரம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபெயில் இருக்கும் பார்த்திங்களா. அப்படி ஒரு பாட்டு தான் இந்த நேரத்தில் கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலில் ஊரெல்லாம் உன் பாட்டு படத்துலேருந்து ஊரெல்லாம் உன் பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலையிலேயே சில அசைவுகளை போட்டு பாடலாம் கேட்டு ரசிக்கும் பார்த்திங்களா. அப்படியே உட்காந்துட்டு அடா அடா அடா அடா ஊரெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அப்படியே ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம தலையிலே போடுவோம்ல. அப்படி ஒரு பாடல் தான் வாலி அவருடைய வரிகளை இளையராஜா இசையில் நிகழ்ச்சியில் முதல் பாட்டாக வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க இந்த மாதிரி பாடலாம் என்னென்ன பொண்ணுனா வேலை இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.

கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழகாக அந்த பாட்டு, அந்த பாட்டு முடிஞ்சிச்சு இல்லையா? கேட்ட பாட்டு கண்டிப்பாக அவங்கள எல்லாமே ரசிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதனத்தில் அடுத்த பாடுற கேட்கக்கூடிய பாட்டு வந்து எப்படின்னா, இந்த பாட்டு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் வந்து அப்படியே நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. இப்போ எப்படின்னா வந்து நம்ம சொந்தக்காரங்க இல்லை நம்ம யார் வீட்டுக்காச்சும் போகிறோம்னா இல்லை நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னா முன்னெல்லாம் வந்து 90s 2000 வரைக்குமே சொல்லிட்டுலாம் வரமாட்டாங்க. திருதுப்புன்னு வந்து நம்ம ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரோம்னு வச்சிங்களேன், நம்ம ஆயா பாட்டி இல்லை மாமா யாராவது வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்தோன்னா ஐயா பாட்டி ஆயா அப்படின்ட்டு ஓடுவோம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சர்ப்ரைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் வீட்டுக்காச்சும் போனோம் அப்படின்னு சொன்னால் என்னங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது, வீடு சாத்தி எடுங்கண்ணா. இப்போ தான் கிளம்ப நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன், நான் வர்றதுக்கு 2 hours அப்படிம்பாங்க இல்லையா. அப்படி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் இப்போலாம் வந்து ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்து திடீர்னு வந்து காக்கா கத்துது, யாரோ சொந்தக்காரங்க வரப்போகிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நமக்கு. அந்த சர்ப்ரைஸ் வந்து ஃபோன் பண்ணிட்டு வர்றதுல வந்து இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வந்தால் தானே என்ன இருக்கிறது, அங்கங்கே வேலைக்கு போகிறாங்க வராங்க எல்லா நேரமும் வீட்டில் இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இந்த பாட்டில் வந்து அந்த பாட்டு அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா துகு துகு துகு துகு துக்கு அப்படிலாம் வரும் பார்த்தீங்க, சக்குன்னு நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். என்னடா அது பாட்டு இப்படி போயிட்டு இருந்து டக்குன்னு அங்கே போய் ஒரு துக்குன்னு கேட்ச் ஆகுது அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு பாடுறது தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து சில வரிகள்லாம் நம்ம பாடுவோம், நான் அங்கல் அனுமான்கள்ட்டு அப்படி ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. மலேசியா வாசுதேவன் மனம் மற்றும் சுரேந்தர் குரலில் வாலியோரோட வரிகளில் இளையராஜா இசையில் கோபுர வாசலிலே பாடத்திலிருந்து தேவதை போல ஒரு பெண் இங்கு வந்ததை நம்பி துகு துகு துகுத்துக்கு வந்துட்டு

நாளை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. சில குரல்கள் காதுகளுக்குள் மட்டும் கேட்பதில்லை, காலம் கடந்தும் நம் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இனிய குரலின் இசைப்பயணம் பாடகர் அனந்து அவர்களுடன்.

என்னுடைய ஃப்ரெண்டு கொலீக் இந்த பாட்டு வந்து பிரதீப் தான் பாடிப்பார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிப்பார். ஆனால் இந்த பாட்டை நான் வேற ஏதோ சாங் பாட போயிருக்கும்போது இந்த பாட்டை எனக்கு போட்டு காமிச்சு பிரதீப் இல்லை இல்லை இதில் நீங்கள் நடுவில் ஒரு ஹம்மிங் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட்

0: பேக்ரவுண்ட் வரதுக்கு முன்னாடி பல்லவி முடிஞ்சு வர பேக்ரவுண்ட்ல ஒரு ஹம்மிங் எடுத்தாரு அவர். ஆக்சுவலா அந்த ஹம்மிங்கை ரீடைன் பண்ணிட்டார். இப்ப அவருடைய ஷோஸ் நான் எங்கேயா பாட போனா அந்த ஹம்மிங் நான் பாடுவேன். சம்டைம்ஸ் பாட்டையும் நான் பாடுவேன்.
1: இசையை நேசித்து பயணிக்கும் இன்றைய தலைமுறைக்கு பாடகர் அனந்து சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடங்களை கேட்கலாம், அனுபவிக்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நேரம் 9:30 ஆகிட்டு கேட்டுருக்கோம். என் இனிய பொண்ணிலா வேலை 80s 90s பாடல தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஒரு பாட்டை கேட்கும்பொழுது அடுத்த பாட்டு என்ன அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் அந்த நேரத்தில் பாடலை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இந்த நேரத்தில் அடுத்த பாடுற கேட்கக்கூடிய பாட்டு வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ரொம்பவும் வந்து இந்த ஃபோன்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், சரி கொஞ்சம் நேரம் அந்த ஃபோனே வேணாம்ப்பா சைலண்ட்டில் போடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்கன்னா ஒரு மீட்டிங்க்கு போகிறோம், இல்லை வந்து ஒருத்தவங்க முக்கியமானவங்களை சந்திக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த நேரத்தில் நம்ம சைலண்ட்டில் போட்டுரும் இல்லையா. அந்த சைலண்ட்டில் போடும்போது நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அதுக்காக தான் சைலன்ஸில் போகிறோம். அப்படி இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது அப்படியே உங்கள் மனசு வந்து ஒரு சைலண்ட் மோடில் போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்குள் அடி மனசுக்குள் இருக்கக்கூடிய நினைவுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த பாட்டு வந்து உங்களை வந்து எடுத்துகிட்டு வரும். அப்படி ஒரு பாடல் தான் பூங்குடி தான் பூத்ததம்மா. அடாடாடாடாடா இதயம் படத்துலேருந்து என்ன பாட்டு தம்பி இந்த பாட்டெல்லாம் நான் போய் கேட்கும்பொழுது ஒரே தாட்டியில் வந்து 20-30 தாட்டிலாம் கேட்பேன் தம்பி. அப்படி ஒரு பாட்டு போட்டு விடுங்க அப்படின்றீங்களா. ஹச்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலி வரிகளை இளையராஜா, இசையில் பூங்குடி தான் பூத்ததம்மா.

அப்படியே பாட்டை கேட்டு கண்ணை மூடி திறந்துருப்போம், பாட்டு முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பாடுற தான் கேட்டு முடித்தோம். பூங்கொடி தான் பூத்ததம்மா நிகழ்ச்சியில் அடுத்த பாடுற கேட்கக்கூடிய பாட்டு வந்து எப்படியாப்பட்ட பாடல் அப்படின்னா, அந்த பாட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அப்புறம் நம்மளுடைய அந்த நிறைய ஏஐ டூல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதில் வந்து நிறையா ஒரு நிறைய அப்படி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, 80s உங்கள் லுக் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா. ஒரு ஃபோட்டோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் கொடுத்து 80s நம்ம எப்படி வந்திருப்போம், வாவ் சூப்பர் அப்படி கிருதா அந்த பெல் பாட்டம் பேண்ட்டு அப்புறம் வந்து மடித்து ஒரு ஷர்ட்டு அதிலே வந்து பூ பூவாக போட்ட சட்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ட்ரெண்டில் அந்த ரெட்ரோ ஸ்டைலில் 80s உங்களுடைய அந்த லுக் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அது நிறைய பேர் நம்மளில் நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு அதை வந்து போஸ்ட் பண்ணிட்டு போவோம், எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த பாட்டோட ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் பேக்கில் போய் அழகாக வந்து அந்த காஸ்ட்யூமே பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு ரெட்ரோ காஸ்ட்யூமில் அந்த பாட்டு இருந்திருக்கும். ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையும் அப்படி தான் இருக்கும், அரங்கேற்ற வேலைப்படத்துலேருந்து ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ. கேஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமங்களோட குரலில் வாலியவரோட வரிகளில் இளையராஜா இசையில் 90s இந்த படம் வந்து வந்திருக்கு. அந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த காஸ்ட்யூம்ஸ் உங்களுக்கு மறக்கவே மறக்காது, அந்த சைடில் ரோஜாப்பூ பெல் பாட்டம் பேண்ட்டு ஷர்ட்டு அந்த செட்டிங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை கேட்டு நீங்கள் பாட்டையும் கேட்டுவாங்க.

0: நான் நிமல் ராகவன். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில. ஆக்கிரமிப்புகள் இந்த ஏரி குளங்களில் வாய்க்கால்களில் இருந்ததுனால தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயமே சென்னைக்குள்ளெலாம் வர ஆரம்பிச்சிது. இல்லைன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் இயற்கையாகவே நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ். அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, வாட்டர் கிரைசிஸ் இருக்குது, ஃப்ளட்டு இருக்குது அப்படின்னாலே இதுதான், இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த தனி மனிதர்களாக செய்ததுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் அடைஞ்சு நிற்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சொல்யூஷனுக்கு பெருசாக மார்க்ஸ் எல்லாம் போக தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், நீர்நிலைகளை சரியாக பார்த்துக்கிட்டாலே போதும். மறக்காமல் கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கோம்.
1: நிமிஷம் ஆயிட்டு இருக்கும் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3க்கும் புகனம் எஃப்எம் 101.6 வெளியில் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பாட்டாவே படிச்சிட்டே அப்படின்னு இருக்கீங்களா? ஆமாம், இந்த நேரத்தில் என் இனிய பொண்ணுலாவில் 80s 90s மெலடியான மென்மையான இந்த நேரத்துக்கு இதமான பாடல் தான் கேட்டு ரசிச்சிருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் வந்து மலை வணக்கம், வாழ்த்துக்கள், இரவு வணக்கம், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம், நைஸு, பாட்டு நல்லா இருக்குன்னா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகளோட நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு கேட்கக்கூடிய பாட்டு வந்து நமக்கு வந்து பொதுவாக ஒரு வேலையில் வந்து எக்ஸ்பெக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. அந்த அடுத்தவங்களுக்கு சொல்லி தரும்போது அது அவங்களுக்கு வந்து ஜெல் ஆகணும், அவங்களுக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும், அப்போ தான் சொல்லி தருவாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன் இவனுக்கெல்லாம் சொல்லி தந்து என்ன தப்பாக போகுது அப்படின்லாம் இருப்பாங்களே. அப்படி நம்ம ஒரு பைக் கற்றுக்குறோம், இல்லை ஒரு சமையல் கற்றுக்குறோம். இப்போ பைக் கற்றுக்கும் போது எடுத்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கிளர்ச்சை வந்து டப்புன்னு நம்ம விட்டுருவோம், டபுக்குன்னு ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம கற்று தரவரே அப்படி விட்டுறக்கூடாதுப்பா, ஸ்லோவாக பொறுமையாக விடு, அது அப்படி இல்லை அப்படி சொல்லி அழகாக சொல்லி தருவாங்களே, அதை நமக்கு பிடிச்சிருக்கணும். இல்லைன்னா வச்சிங்களேன் கிளர்ச்சனே எப்படியாச்சும் போக விழு அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்கள. அப்படி இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறது தான் ஒருத்தவங்க பாட்டு ஆரம்பிக்கிறாங்க, அது அப்படி இல்லை நான் சொல்லித்தரேன் பாருங்கள், எனக்கு அதில் எக்ஸ்பர்ட், நான் அதில் வந்து எனக்கு நல்லா பாட்டு கற்றுருக்கேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்கள் கேட்டுட்டு வாங்க, திறந்து பேசலாம்.

இளையராஜாவோட இசையில் தான் பாடல் கேட்டு முடிச்சோம். நேரமும் 9:50 நோக்கி ஓடிட்டுருக்கேன். அந்த நேரத்தில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து, இந்த பாட்டு வந்து ஒரு தாளாட்டு பாட்டு அப்படி சொல்லலாம். ஏன்னா வந்து நமக்கு எப்போவுமே வந்து தாளாட்டு பாடும்போது குழந்தைங்க வந்து அவ்வளோ அழகாக தூங்கும். நீங்கள் என்ன தான் வந்து தூங்க வச்சாலும் அந்த தொட்டிலில் போட்டு ஆட்டும்போது அப்படியே கும் அப்படியே சூக்கிருங்க தூங்க, எப்போ தூங்கும்னே தெரியாது. ஸோ அப்படி வந்து ஒரு தொட்டில் பாட்டு தான், தொப்போரம் தொட்டில் கட்டி பாடுறது வந்து எங்கள் ஊர் காவக்காரம் படத்துலேருந்து பி சுஷில் அவங்களோட குரல், நா காமராசன் வரிகளில், இளையராஜா இசையில் உங்களை தாளாடுறதுக்காக இந்த நேரத்தில் நம்ம வித் பாரத் தமிழகம் 102.3 வந்துட்டுருக்கு.

அப்படியே 9:55 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நடா அதுக்குள்ளே நிறைவு பகுதி வந்துட்டோம் அப்படின்றீங்களா? ஆமாம், என்னென்ன பொண்ணிலாவே நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவு படலாம். 64 படத்துலேருந்து எஸ் ஜானகி குரலில் ஓலக்குருத்தோல படம் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு அப்படியே எங்கேயும் போயிட போகிறதுல இன்னைக்கு நைட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம வித் பாரத் தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான படலாம் கேட்டு ரசிக்கலாம். நம்ம வித் பாரத் தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான படலாம் கேட்டு ரசிக்கணும்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத மெசேஜ் அமைச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் இன்றைக்கி நைட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுமோ உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்கான நிறைய பாடல் வந்துட்டுருக்கு. என்னென்ன பொண்ணுலாவே பாட்டு கேட்டு ரசிச்சிட்ருந்தீங்க, ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்களிலிருவன் ஆர்ஜே ஆனந்தே தான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரமே 10:01 ஆகிட்டிருக்கு. இந்த மெலடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லுகிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த 1 நேரம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதில் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 9444003 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக மெசேஜ் அனுப்பிச்சுட்டிங்கன்னா இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக உங்கள் விருப்பமான பாட்டை ப்ளே பண்ணுறேன். விவத் பாரத் தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகள் இந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்டிங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யாரங்கிறது கேட்டிருக்காங்கன்னா சௌமியா கும்பகோணத்துலேருந்து பாடுற கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க பாட்டு பொதுவாக வந்து நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட பழக ஆரம்பிக்கும் போது இல்லை பேச ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்போம்னா கொஞ்சம் அப்படியே வாங்க போங்கன்னு ஆரம்பிப்போம், அப்புறம் வா போன்னு ஆரம்பிப்போம், அப்புறம் பேர் சொல்லி கூப்பிடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நெருக்கமாயிட்டோன்னு வச்சிங்களேன் பேர் சொல்கிறதே மறந்துடுவோம். நம்ம ஒரு செல்ல பேர் வச்சுருப்போம், இல்லை எதையாவது ஒன்று வந்து ஏதோ ஒரு டைமிங்கில் ஒரு பேர் வந்து அவனுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும், அந்த பேரை வச்சு கூப்பிடுவோம் இல்லையா. ஸோ அப்படி வந்து நம்ம ரொம்ப நெருங்க நெருங்க நெருங்க அந்த பேருன்றதே போயிடும். ஆனால் என்னைக்காச்சும் அந்த நெருக்கமானவங்க பேரை சொல்லி கூப்பிட்றாங்கன்னா என்னடா ஆச்சு பேரை சொல்லலாம் கூப்பிட்ற என்ன எதுவும் கோபமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பேரை வந்து கூப்பிடும்போதே இல்லை சொல்லும்போது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்ல, அதை வந்து அவங்கவுங்களுக்கு கனெக்ட் ஆகுது இல்லை அந்த இடத்துல அந்த பேர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு பேரோட சொல்லக்கூடிய பாட்டு தான் அந்த நேரத்தில் சௌமியா கும்பகோணத்துலேருந்து உன் பேர் சொல்ல ஆசை தான் பாட்டு வந்து மின்சார கண்ணா படத்துலேருந்து விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. முதல் பாடல் வந்து ஹரிகரன் மற்றும் சுஜாதா குரலில் நாமுத்துக்குமார் வரிகளில் தேவா இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

ஆசைதான் உண்மையில் ஆசைதான் பாட்டு கேட்டு முடித்தோம். கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ப்ளே ஆகிற பாட்டு வந்து தேவேந்திரன் தர்ஷன் வானகரத்துலேருந்து சென்னை பாடல் கேட்டிருக்காங்க. தேவேந்திரன் தர்ஷன் கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த பாட்டு வந்து நம்ம வந்து இந்த ஃபோன் நம்பர் யாராச்சும் நம்மள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஃபோன் நம்பரே நமக்கு வந்து சில டைம் ஞாபகம் இருக்காதுன்னா, ரெண்டு ஃபோன் வச்சுருக்கோம் திடீர்னு நம்ம ஃபோன் நம்பரே நம்மளே போயிட்டு எங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், இதுதான் நம்ம நம்பர்னு எடுத்து கொடுத்துருப்போம், ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் சில பாட்டுடைய ஹம்மிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு மகப்பாக மனப்படமாக இருக்கும், அப்படி அப்படிங்கிறதுல இந்த பாட்டு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா. அப்படி ஒரு சூப்பர் ஹம்மிங்கோடு ஆரம்பிக்கிற பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை கேட்கும்போதெல்லாம் அப்படியே உங்கள் ஊருக்கு வந்து லீவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்படி ஒரு ஃபீலில் ஹம்மிங் கேட்டு முடிச்சிருப்பீங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, ஒன்றை நினச்சான் பாட்டு படித்தான் பாட்டத்துலேருந்து என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னவன் பேரும் என்னடி. பாட்டு எஸ்பி பாலசரனையும் சரண்லாத்தா அவங்களோட குரலில் பிரைஸுடன் வரிகளில் இளையராஜா இசையில் அந்த ஹம்மிங்கோட அழகான பாட்டு வந்துட்டு இருக்கு. தேவேந்திரன் தர்ஷன் அவங்களுக்காகவும், அதே பாட்டை வந்து வடவூர்லேருந்து விக்னேஷ் அவரும் விரும்பி கேட்டிருக்காரு, எல்லாத்துக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டுவாங்க.

ரொம்பவே சூப்பரான படம் கேட்டு முடித்தோம். உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அடுத்த விருப்பமான படம் கேட்டுருக்காங்க. திருச்சியிலேருந்து அபி பாடல் கேட்டிருக்காங்க. அப்படியே நாங்கள் இந்த நேரத்தில் காரில் போயிட்டே பாட்டு கேட்டுட்ருக்கோங்க. பாட்டு நல்லாயிருக்கு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அபி கேட்டிருக்க பாட்டு வந்து பூவிழி வாசலிலே படத்துலேருந்து ஒரு கிளியின் தனிமையிலே. அந்த தனிமையிலேன்ற இடத்துலலாம் நம்ம பாட்டு பாட முடியும். அதில் ஒரு கோரஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த கோரஸில் வந்து நம்ம டப்புன்னு வந்து பிடிச்சிரும். அப்படி வந்து கோரஸை நமக்கு பிடிச்சி பாடுற ஒரு பாட்டை வந்து தான் கேட்டிருக்கிறாங்க. அபி வந்து திருச்சியிலேருந்து பூவிழி வாசலிலே படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இவங்களோட குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜா இசையில் விருப்பம்.

சொன்ன மாதிரி கோரஸில் உறவு உறவு உறவுன்னு அந்த பாட்டை கேட்டு முடிச்சிருப்பீங்க. 10 மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்க அந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தவிர உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாட்டு கேட்டிருக்காங்க. வாழை சுந்தர் திருவண்ணாமலையிலேருந்து பாடலை கேட்டிருக்காரு. திருவண்ணாமலையிலேருந்து அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தாட்டி கேட்டாலும் புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் சிறைச்சாலை படத்துலேருந்து செம்புவே பூவே பாடுற எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலாக இளையராஜா இசையில் பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாரு. சுந்தர் அவர்களிடம் கேட்டிருக்கிறதுக்கு வந்த நேரத்தில் சிறைச்சாலை படத்துலேருந்து செம்புவே பாடல்

கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிறைய நேரங்கள் வந்து விருப்பமான பாடலை விரும்பி கேட்டிருங்க. இந்த நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் வந்து விருப்ப பாட்டு ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக ப்ளே பண்ணுறேன். என் பாட்டு ஓம் பாட்டு இல்லாமல் கேட்கக்கூடிய பாடலாம் நம்மளுடைய நண்பர்கள் பாட்டுன்னு கேட்டு ரசிக்கணும் அப்படின்ற வேண்டுகோளோட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாட்டு கேட்டிருக்காங்க. யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, லலிதா விக்னேஷ் பாடல் கேட்டிருக்காங்க. ஜெர்சி, நியூ ஜெர்சி யுஎஸ்ஏலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

லலிதா விக்னேஷ் அவங்க கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த பாட்டோட அந்த டியூனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படி இழுத்துட்டு போயிடும். டின் டின் டின் டின் டின் டின் டின் அப்படி வரும் பார்த்தீங்களா, அடாடாடாடா கண்ணே கலைமானே. யுஎஸ்ஏலாம் அப்படி தானே கேட்கும், அங்கேயும் அப்படி தான் கேட்கும். சூப்பரான பாடல். மூன்றாம் பிறை படத்துலேருந்து டின் டின் டின் டின் டின் டின் பாட்டு கேட்டிருக்காங்க லலிதா விக்னேஷ் அவர்களுக்காக. கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் கண்ணே கலைமானே பாட்டு வந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் அப்படியே உங்களெல்லாம் வந்து அது எப்படி சொல்கிறது ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் ஆகிறதுக்காக வந்துட்டு கேட்டுவாங்க.

இந்த ஆரீராரோன்னு முடியல இடத்துல ஒரு டின் வருது பார்த்தீங்களா, அது எவ்வளோ அழகாக இருக்குது. ஆரீராரோ டின் கேட்குறதே அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். 10:30 ஆகிட்டு இருக்கு. கீழ் இருக்கும் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 லையும்

கேட்டு வச்சுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. நண்பர் அரவிந்தன் பெரம்பலூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அரவிந்தன் அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பாட்டு அப்படி சொல்லலாம். இந்த பாட்டு வந்து கோரஸாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் வந்து ஒரு ரூமில் பேச்சுலர் ரூமில் பாட்டு கேட்டிருக்காங்கன்னா சில பாடல்கள் விடும்போது அப்படியே ஒன்றா உட்காந்து நம்ம கோரஸாக பாடுவோம்ல, அப்படி கோரஸாக நம்ம வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து பாடி ரசிப்போம். அப்படி எங்கேயோ வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அரவிந்தன் கேட்டிருக்க பாட்டு ராஜராஜ சோழனான் என்னை ஆளும் காதல் தேசம் தான். அடடடா எங்கேயோ போய் இது பார்த்தீங்களா தேசம் லெவலுக்கு. அரவிந்தன் அவர்களுக்காக கேட்டிருக்க காலத்துக்கு நேரத்தில் ரெட்டைவாள் குருவி படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலில் ராஜராஜ சோழன் தான் பாடல் வந்துட்டுருக்கு. பெரம்பலூர்லேருந்து கேட்டிருக்காரு. கேஜே யேசுதாஸ் குரலில் மூ மேத்தா அவர்களில் இளையராஜா இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

உங்கள் விருப்பமான பாடல் தான் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்டிருக்க பாட்டு வந்து புவனா பாடல் கேட்டிருக்காங்க. அரியலூர் தவத்திக்குளம்ன்ற கிராமத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தவத்திக்குளம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்டிருக்க புவனா என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, இதில் வேறு அந்த முதல் வரி இப்போல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதனால் பாட்டாக கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி என்னப்பா லைன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி. ரைட் ரைட், பாட்டாக தான் கேட்க முடியும் அப்படின்றீங்களா. துறல் என்ன பூச்சி படத்துலேருந்து தான் புவனா பாடல் கேட்டிருக்காங்க. தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி பாடல் வந்துட்டுருக்கு துறல் என்ன பூச்சி படத்துலேருந்து. மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜாவோடைய இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

10:40 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விரும்பான படம் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அதாகப்பட்டது, நான் வந்து 20 வருஷத்துக்கு மேலே வந்து எஃப்எம் கேட்டுட்ருக்கேன், இப்போ தான் முத முறையாக பாட்டு கேட்குறேன், எனக்கு வயசு 65 அப்படிலாம் போட்டு ரொம்ப அழகாக வந்து பாட்டு கேட்டிருக்காரு. ராமன் நீடாமங்கலம் திருவாரூர்லேருந்து பாட்டு கேட்டிருக்காரு. கேட்டிருக்க பாட்டு வந்து அப்படியே ஒரு கிளாசிக் ரெட்ரோ பாட்டு தான் அந்த நேரத்தில் வந்து கேட்டிருக்காரு. அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு வந்து அப்படியே வந்து மனசுக்குள்ளே வந்து அப்படி ஒரு சுறுசுறுப்பான ஃபீல் கிடைக்கும். என்னடா சுறுசுறுப்பான ஃபீலாக என்னடா சொல்கிற அப்படின்றீங்களா, அப்படி ஒரு பாட்டை தான் கேட்டிருக்கிறாரு. எங்கள் வீட்டு பிள்ளை படத்துலேருந்து நான் ஆணையிட்டால் பாடல வந்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில் வந்து கேட்டிருக்கிறாரு. ராமன் அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் இந்த நேரத்தில் அப்படியே ஒரு உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு எனர்ஜி கொடுக்குற பாட்டு வந்துட்டுருக்கு.

டடரன் டடரன் டன் டான் ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம். 10:47 நோக்கி ஓடிட்டுருக்க அந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் அடுத்த விருப்பமான பாடராக விரும்பி கேட்டிருக்காங்க. நண்பர் ஆனந்த் பாடர் கேட்டிருக்காரு, கோயம்பேட்டிலேருந்து சென்னை. ஆனந்த் கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப நிசத்தமாக ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலை வந்து உண்டாக்கும் பார்த்தீங்களா. அதாவது இந்த பனி காலத்துலலாம் நீங்கள் வந்து வெளியில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த செடியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பனி படர்ந்துருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டோன்னா நம்ம நேரம் அப்படியே லைட்டாக படும்போது ஜிஸ்ன்னு குளிரும்ல, அப்படி ஒரு பாடல் தான் கேட்டிருக்கிறாரு. ஆனந்த் கேட்டிருக்க பாட்டு நினைவெல்லாம் நித்யா படத்துலேருந்து ரோஜாவை தாளாட்டும் தென்றல். பாட்டு வந்து இளையராஜா அவருடைய இசையில், வைரமுத்துவர்களை எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இவங்களோட குரலில் விருப்பமான பாட்டாக கேட்டிருக்காரு. ஆனந்த் அவர்களுக்காக கேட்டிருக்காரு, அதுக்கு வந்த நேரத்தில் ஜிஸ்ன்னு குளிர்ற பாட்டு.

10:52 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாக பாட்டு வந்து போரூர் சென்னையிலேருந்து பாரதி பாடுற கேட்டிருக்காங்க. அந்த பாட்டை வந்து பாட்டாகவே படிச்சுட்டாங்க. நம்ம வந்து விருப்பமான பாட்டு கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம், அவங்க வந்து என்ன கேட்குறது, நான் பார் இப்போ பாட்டாகவே படிக்கிறேன்னு சொல்லி காட்சியில் ஒரு வார்த்தை மிதந்து வர கண்டேன், அதை நான் வாங்கி கவிதை செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு படத்துலேருந்து ஏறாமனவங்களுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட குரலில் இந்த காட்சியில் ஒரு வார்த்தை பாடலை தான் விருப்பமான பாட்டாக வைரமுத்து அவருடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சாதனா சர்கம் இவங்களோட குரலில் பாரதி போரூர்லேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நான் கிளம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சொல்லி இந்த மாதிரி வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லாம் கேட்டு ரசிச்சிருக்கோம். கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிருக்கோம். அந்த பகுதியில் இருக்க மக்களும் நிறைய விருப்பமான பாட்டு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் எவ்வளோ பாடல் வந்து ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடலில் வந்து ப்ளே பண்ணேன். கேட்ட பாடலில் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு இனிமையை கொடுத்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாக வந்து போரூர்லேருந்து பாரதி உங்களுக்காக அந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு கிளம்பிக்கிறேன். இந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் பாடல் ரெக்வஸ்ட் பண்ணேன், வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லா நல்லவங்களுக்கும் நன்றிகளோட மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்லா நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டேட்யூண்டாக கேட்டுட்டுருங்க. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ணிட்டு இருந்தது. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பூர் எஃப்எம் 100.1. மனங்கரிடமும் ஏன டம் டம் கொண்டாட்டத்தோடு வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வர்ணனையான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். இனிமையான இரவு பொழுது நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆர்ஜே கண்ணன் உங்களுடன். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் எஃப்எம் 100.4 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் எங்க தம்பி படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சில பாடல்கள் இரவு நேரத்திலும் கேட்கலாம், எந்த நேரத்தில் கேட்டாலும் பாடல் அந்த ஒரு மெலடி மெட்டை கேட்கும்போது மனசுக்குள்ளே பல நினைவுகள் வந்து போகும். அந்த மாதிரி இந்த பாடல் கேட்கும்போது காதல் வரிகளும் அதன் உடன் சொல்லக்கூடிய கதைகளுமாக அந்த பாடல் இருந்தது. மனோ எஸ் ஜானகி அவங்க பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இளையராஜாவினுடைய இசையில் தான் அந்த பாடல் இருந்தது. நேசம் வச்சு நெஞ்சில் வச்ச பூச்செடி நீயடி அப்படின்னு அந்த கதை சொல்லிட்டு வரும்போது, பாசம் வச்சு பாடும் பாட்டை கேளடியன் கண்மணி, உள்ளம் என்னும் வீட்டிலே ஒட்டி வச்ச ஓவியம், எண்ணம் என்னும் ஏட்டிலே அச்சடித்த காவியம், மனசுக்குள் கோயில் கட்டி மகராசி ஒன்ன வச்சு, பொழுதானா பூசை பண்ணி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி, மானே மரகதமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒப்புமையும் ஒரு ஓமையும் அந்த பாடலை இணைச்சி வச்சு எழுதியிருப்பார் கவிஞர் அவர்கள். நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் உழவன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

பாடலை பாடி முடிச்சுட்டு அந்த ரசனையோடி ஒரு சிரிப்போடி அந்த பாடலை முடிச்சிருப்பார் எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடி. அவருக்கு அந்த ரசனையில், அந்த வார்த்தையில், அந்த ஒரு நெளிவில் நம்மளை ரசிக்க வைக்கும் விதமாக அந்த பாடல் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசை தான் கேட்டோன்னு தெரிஞ்சிருப்போம். கவிஞர் பாலியினுடைய பாடல் வரிகள் தான் நம்ம காணொலியில் பார்க்கும்போது சில வரிகள் அந்த பாடலில் இடம்பெறாமல் போயிருக்கும். ஆனால் அந்த வரிகள் சித்திரை மாத நிலவொளி அவள் சில்லன தீண்டும் பனித்துளி கொஞ்சிடும் பாத கொலுசுகள் அவை கொட்டிடும் காதல் முரசுகள் பழத்தை போல இருப்பவள் வெள்ள பாகை போல இனிப்பவள் சின்ன மைவிழி மெல்ல திறப்பவள் அதில் மன்மதராகம் படிப்பவள் உச்சியில் வாசனை பூ முடித்து உலவுமழகு பூந்தோட்டம் மெத்தையில் நானும் சீராட்ட பிறந்த மோகனம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழகான அந்த வரிகள் பாடல் எழுதியிருப்பார். அதை இணைந்து கேட்கும்போது பாடல் ரொம்ப ரசிப்பாக இருக்கும். நமக்கும் இந்த இரவு நேரத்தில் பாடி பார்ப்பதற்கும் சின்ன ஒரு ஹம்மிங் பண்ணி பார்ப்பதற்கும் மேத்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம்.

நெகிழி நேரம் இரவு 11:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இனி கேட்கவிருக்கும் பாடல் சின்ன ஜமீன் படத்திற்காக மனோ சித்ரா குழுவினர் பாடியது.

மந்தாரப்பூவின் வாசமும் இதமாக வீசும் சாயங்கால வேளையில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழகான வர்ணனை எழுதியிருந்தது கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள். இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி சக்கரை தேவன் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல் வரிகள் கொஞ்சம் கேட்டு பழகின பாடல் தான். இந்த வரிகளை கேட்கும்போது கொஞ்சம் நல்லான வரிகள் தான். நாலு பேர்கள் கண்படக்கூடும், நீயும் நானும் கூடினால் ராஜயோகம் கைவரும் என்று தோளில் தோகை ஆடினால் தேவி எந்தன் ஜீவன் தேவி உன்னோடு மானின் கால்கள் போகும் மாமன் பின்னோடு வாழும் நாட்கள் யாவும் உன்னுடன் வாழ வேண்டும் சொந்தம் என்று பந்தங்கள் என்று நீ இன்றி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி வாசப்பூவின் தேனி வண்ணிலாவே மானே காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும்போதுன்னு சொல்லி கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான் கற்பனையில். இளையராஜாவினுடைய இசை தான் கேட்டு ரசிச்சிருப்போம்.

பாடல் வரிகளில் புது கவிதை விதமாக பாடல்கள் அந்த பாடல் இருந்தது. கவிஞர் பழனி பாரதியினுடைய பாடல் வரிகளுக்கு சிற்பியின் இசையில் அந்த பாடல், கோரஸ் செக்ஷனும் அந்த பாடலுக்கு இன்னும் ஒரு தனித்துவமான ஒரு அழகை கொடுத்தது தான் சொல்ல வேண்டும். உந்தன் அழகை பேசும் தென்றல் பூவின் வாசம் வீசும், மூங்கில் தோளில் சாயும் தென்றல் ராகமாய் வாழும், கலையும் கூந்தல் சொல்லும் மோகப் பூங்கதை, ஆசை சிறகை தேடும் ஒரு காதல் தேவதை. அதன் பிறகு அந்த டியூன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு துள்ளல் இசையில் இருக்கும், சொந்தம் மீது சொர்க்கம் என வந்தது அருகே, சிந்தும் மகரந்தம் இனி எந்த வழியே, நனைந்திடும் தளிர்களை அனைத்திடும் புது ஒளியே அப்படின்னு சொல்லி பாடல் எழுப்பார். ஆசை மணி ஓசையிலே பூக்கும் நிலா கனவுகளை உன்னிடத்தில் பேச வந்தேன், பார்வையிலே பேசாதது நான் பார்வையிலே பேச வந்தேன் அப்படின்னு ஒரு தனித்துவமான அவருக்கான ஒரு வரிகளை அந்த பாடல் எழுதியிருப்பாங்க. சிற்பியினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம், மல்லிகை பூவழகில் என்ற பாடலை. நேரம் இரவு 11:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் எஃப்எம் 100.4 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இனி கேட்கவிருக்கும் பாடல் சின்ன பசங்க நாங்க படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

மயிலாடும் தோப்பில் மானாடக் கண்டேன், மானாடும் போது மனமாடக் கண்டேன், மயிலும் மனமும் இரண்டும் இணைந்து அந்த வார்த்தைகளுக்குள் எவ்வளோ அழகாக அந்த மெட்டுக்குள் அந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான். கேட்டவுடனே சில பேர் கண்டிப்பாக யோகிச்சிருப்பீங்க, இளையராஜாவினுடைய இசை தான் அழகான அந்த பாடல் வரிகள். பூவு மீதங்கள் இன்றி மோகங்கள் கூட, மோகங்கள் நூறு ராகங்கள் பாட, சங்கீத மயக்கத்திலேயே அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ராகமும் அந்த பாடலும் சங்கீத மயக்கத்திலே நம்மளும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இந்த இரவு நேரத்தில் கண் மயங்கி உறக்கத்துக்குள் போய் அந்த பாடலை பாடி பார்த்துருப்போம், காட்சிகளையும் மனசுக்குள்ளே நினைவுபடுத்தி பார்த்துருப்போம். அந்த பாடல் கேட்டோம். நேர்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேர்கள் யாருன்னு பார்த்துடலாம். நிகழ்ச்சிக்கு நேர்கள் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நமது பாடல்களை கேட்டு நிகழ்ச்சிக்கு லைக் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தின் நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சோம். முதல் பாடல் எங்கள் தம்பி படத்தில் ஒலிப்பித்த பாடல், அப்புறம் ஊதா பெண்ணல பெண்ணல ஊதாப்பு அந்த பாடலும் குறிப்பிட்டிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் பாடல் தெரிவித்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் அவங்களும் தித்திக்கு இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருவனந்தபுரத்துலேருந்து சுரேஷ் நேட்டோ என்ஜினியர் அவங்களும் பாடல்கள் அனுமையுன்னு சொல்லியிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரமா ரவி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் கவிதைகள் எழுதி அனுப்பியிருக்காங்க. இன்னிசை பாடி வரும் நேரம் இதயம் தேடி தரும் சுகராகம், இரவில் உலா வரும் பூபாலம், இனிமை சேர்ப்பது ஏராளம், பண்பலை 102.3 அளிப்பது தாராளம், மனசு மயங்கும் கீதங்கள் மயக்கம் அளிக்கும் பாதங்கள் நன்றி அப்படின்னு சொல்லி அவருக்கு குறித்தான கவிதை நிலை கவிதை எழுதியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாங்கம் மனசு மயங்கும் இன்றைய பாடல் தொகுப்புக்கு பாராட்டுகள் அனுப்பியிருக்காங்க. செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் அவங்களும் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கா கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர்லேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி.

நிலவு வந்தது ஜன்னல் வழியாக ஒரு பாடலை, இனிமையான பாடலை நம்ம விவித் பாரதி வழியாக நீங்களும் காதுகளில் கேட்டு ரசித்திருப்பீங்க. என்றும் அன்புடன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான், இளையராஜாவினுடைய இசை தான். நீயும் நானும் சேர்ந்ததற்கு காதல் தானே காரணம், காதல் இங்கு இல்லை என்றால் வாழ்வில் ஏது தோரணம், தீபங்களை மெல்ல மெல்ல ஏற்றி செல்லு அன்பே அன்பே. அது அந்த பாடல் வரிசையில் ஒரு தீபாவளி திருநாள் மாதிரி வரும். அந்த இதனால் அந்த தீபங்களை மெல்ல மெல்ல ஏற்றி செல்லணும் அந்த வரிகளை எழுதியிருக்காங்க. கீதங்களை சொல்ல சொல்ல ஏக்கம் கொண்டேன் அன்பே அன்பே, அலைவிளையாடும் நதியினிலாடி உருகிட நாமும் சேரலாம், சிறகுகள் வாங்கி உறவெனும் தேரில் வெகு வெகு தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அன்பு இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறகு இல்லாமலே பறந்து வெகு தூரம் நீண்ட தூரம் ஒரு பயணிப்பது போன்ற அந்த பாடல் வரிகள் நம்மளை பல நினைவுகளை தந்திருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் இன்னிசை மலை படத்திற்காக எஸ் என் சுரேந்தர், இளையராஜா குரல்களில் மங்கைனி மாங்கனி பாடல்.

பாடல் முடிவில் அப்படி தத்த தா தரா அப்படின்னு இளையராஜ் அவர்கள் அந்த பாடினா பாடலையும் கேட்டுகிட்டே நம்மளும் ஒரு ஹம்மிங் பண்ணி பார்த்துருக்கலாம், இரவு நேரத்தில் மனசுக்குள்ள பாடி பார்த்துடலாம். பாடல் வரிகள் கவிஞர் வாலியினுடையது. பொட்டோடு பூ வைத்த பொன்மானை போற்றி பல்லாண்டு சொன்னேனே பாமாலை சூட்டி, அன்றாடம் நான் பாடும் கானங்கள் யாவும் அம்மாடி நீ தந்த தானங்கள் ஆகும். எங்கேயும் முன் தோற்றம் கண்டேனே நானும், என் கூட நீ இன்றி எங்கேது ஞானம். இசை தரும் கலைமகள் என்னாலும் நீ, மங்கினி மாங்கினி மடல் விடும் மல்லிகை வாழ்த்திடும் மழை துளி, சிந்திடும் புன்னகை சிந்தாமணி, நடக்கும் தோட்டம் நீ நானொரு தேனி. இத்தனை ஒரு வர்ணனைகளை இந்த பாடல் முழுவதுமாக பாடல் எழுதி வச்சுனாங்க. பாடலை ரசித்தோம், பாடல் வரிகளையும் இணைச்சோம். இளையராஜாவினுடைய இசையில அவரும் எஸ் என் சுரேந்திர அவர்களும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த கேட்கவிருக்கும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் படத்திற்காக ஆகாய தாமரை அருகில் வந்தது என்ற பாடல் கேட்க போகிறோம். இளையராஜா எஸ் ஜானகி குரலில், இளையராஜாவினுடைய இசையில்.

இரவு நேரத்தில் இனிமையாக அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக அந்த பாடல், பாடலில் அழகான வரிகள் கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான். புன்னகை முல்லை புதுவெளி குவளை அழகிய அதரங்கள் அரவிந்த பூவோ, உன் கன்னங்கள் ரோஜா கொடியிடையல் நிறத்தினில் நீ ஒரு செவ்வந்தி பூவு, செண்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ, குன்றினில் தோன்றும் குறிஞ்சியம் என்று குமரியாய் விளைந்ததோ, மின்னும் வண்ண பூக்கள் எல்லாம் மாலை என்றாகலாம், மன்னன் தந்த மாலை என்று நெஞ்சை தொட்டு ஆடலாம், நெஞ்சை தழுவியது துளங்கிட அப்படின்னு அந்த சொல்லும்போது அதில் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர், அந்த இசையின் தரமும் மெட்டும் மாறி மாறி ஆகாய தாமரை அருகில் வந்தது இன்னும் பாடல் முடிந்தது. இரவு நேரத்தில் இனிமையை சேர்த்தது அந்த பாடலுடன் மனசுமயம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ்ஃபம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கிணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் பண்பலை 100.4 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

நடிப்பேன் ஓடு இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா நீ கம்பனை படித்தவனாடா அட காகிதம் தின்னும் மூடா முடா.

அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதம் விதமாகிய சாட்டை தொடுத்து

பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

கட்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

உடைப்பதை உடைத்து வளர்ப்பதை வளர்த்த

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மங்கை என்று.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கடிட்டா.

பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் பொய்ய சொல்லி ஏசும் ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் போடும் நூறு வேஷம் தினம் பொய்ய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு வெத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கல நான்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் பண்பலை 100.4 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ளது, மீரா படத்திற்காக. அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாடல் வரிகளில், எஸ்வி வெங்கட்ரமணன் இசையில்.

நேர்களை நேரம் காலை 4:11. நேர்களை கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் எஸ் செல்வன் அவர்களின் நாகஸ்வர இசை, மேல்சனங்குப்பம் எம் செல்வகுமார் அவர்கள் தவில். துவக்கமாக ஸ்ரீ கணேச சரணம் என துவங்கும் பாபநாசம் சிவன் பாடல், திபாங் ராகம், ஆதி தாளம்.

காப்பதுவே உனது பாரம் என துவங்கும் தஞ்சாவூர் சிவானந்தம் பிள்ளை பாடல் ஆனந்த பைரவி ராகம் ஆதி தாளம்.

ஓடோடி வந்தேன் கண்ணா என துவங்கும் அம்புஜம் கிருஷ்ணா இயற்றிய பாடல், தர்மாவதி ராகம், ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் எஸ் செல்வன் அவர்களின் நாகஸ்வரை செய்கிட்டோம். மேல்சனங்குப்பம் எம் செல்வக்குமார் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் பண்பலை 100.4 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம்.

தவ சுப்ரபாதம். தைத்யாஹர்பிதே புரகண த்ரிதிவம் த்ரயாதே சம்போ ததீய சுபபஸ்மத பஞ்சகிருத்யே இச்சாக்ரிதிஹி த்வமசி குண்டலினீ சபாலா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

கிருஷ்ணமாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

பிரபாதம் ஷமுகுதிதந்தை நித்யம் சுதாபி தவ ரூபகுணான விஜயை ஸ்வேவ பூர்ண வசதி கததா.

ஷாடமாதிகிருதபாலினதிசுதிஸ்வம் தத்பூர்வபல்குசுதிநேற்றுபயாப்ரபூனா யட்டாதி.

ஸ்ரீசேஷவாசுகி முகைகி சர்ப்பராஜைகி சுசேவிதே வல்மீகநிலையே கிருஷ்ண சர்ப்பரூபே சுமங்களம் யாந்தராகாச விப்ராக்ய காமமீனாய தாட்சிணீ சொத்தகல்யா கனிஷ்டாயை கிருஷ்ணமாஜே சுமங்களம்.

தெய்வம் சரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஜம்பீரைகி நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஸ்ரீநகேச யதீந்திரேண சதா